நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஜேஷ்ட மாதம் 25 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆனி மாதம் முதல் நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 15 தேதி திங்கட்கிழமை. நேரம் 5:51. மங்கள இசை கேட்கலாம். ராகம் யமுனா கல்யாணி.

0: யமுனா கல்யாணி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குரல் அமுதம்.
2: கடவுள் வாழ்த்து. முதலாவது அதிகாரம் 9வது குறட்பா.
3: கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை.
2: 8 குணங்களையுடைய கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள், கேளாத செவி முதலியவை போல பயனற்றவையாகும்.

0: தலை. குறளமுதம் கேட்டீர்கள்.
1: தொடர்வது நிகழ்ச்சி நிரல். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சியை காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 இறைமனம் கமழும் பாடல்களோடு ஆனந்தராகம், 6:35 வயக்காடு, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், நாளின் சிறப்பு சொல்லும் நாள் மலர் மலர்வது காலை மணி 6:55, 7 மலரும் காலை மலரில் குறுங்குளம் முத்துராஜா அவர்களின் செவிச்செல்வம், சேவை செய்திகள், தொடர்ந்து தோல் நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் கே அகிலா அவர்கள் தரும் மருத்துவ நேரம், காய்கனி விலை நிலவரம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8 நேயர்களின் இதயம் தொட்ட புத்தம் புதிய பாடல்கள் இதய ராகமாய். நேயர்கள் அனுப்ப வேண்டிய எண் 9385461 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு பிடித்த புதுப்பாடல், இடம்பெற்ற படம், மறக்காமல் உங்கள் பெயரையும் ஊரையும் டைப் பண்ணி அனுப்பலாம். காலை மணி 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் என்று ஒரு தகவல். காலை 9 திருச்சி, சேலம், மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பில் முதுமை வாழ்வின் முழுமை. திருச்சி பிஷப் கீப்பர் கல்லூரி சமூக நலத்துறை பேராசிரியர் முனைவர் எம் கெப்ரியல் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நேயர்கள் தொட்டு வர 0431 இந்த இணைப்பு எண்ணோடு 240102 மற்றொரு எண் 246102. காலை 10 போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்களாய் சின்னத்தம்பி, செம்பருத்தி ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறும். 11 உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. பகல் 12:10 மங்கையர் உலகத்தில் வயது ஒரு தடையா இல்லை வெறும் எண்ணா, தோழிகள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 12:50 பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1 கேட்டு ரசிக்கலாம் மதுர கீதம். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் உரை வழங்குகிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர்.

இவர் டாக்டர் ஜி அழகுகண்ணன் அவர்கள். 2:30 திரைக்களஞ்சியம், காஜாபேட்டை ரஷீத் அவர்களின் திரையிசை தொகுப்பிலிருந்து இடம்பெறும். 3:00 இசைத்தூரல், 4:00 வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள், 5:00 பொன்மாலை, ஆரவாரம் வருவதோ 6:00, 6:15 நலம் தரும் யோகா, யோகா ஆசிரியர் எம் சாயிரபானு அவர்கள் தரும் தகவல்கள். இன்றிரவு 7:00 உற்சாகம் உச்சம், எனக்கு பிடித்த புத்தகமும் திரைப்படமும் பற்றி மாணவி வி ஜெயஸ்வேதா அவர்களின் பதிவுகள். இந்நிகழ்ச்சி நமது முதல் அலைவரிசையில் காலை 10:45, 7:25 உழவர் உலகம், நடப்பு குறுவை சாகுபடிக்கான பயிர்காப்பீட்டு திட்டமும் அதன் பயன்பாடுகளும் குறித்து ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் டாக்டர் ஆர் ஜெயமோகன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம். 8:05 இரவு இசை இனிமை, 9:15 இணையராகும், 10:00 ஞாபகம் வருதே. முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் சிறப்பு நிகழ்ச்சியில் வாழ்வியல் ரகசியம் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாசம் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம். காலை 9:00 அரங்கி செயல் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழலிசை இடம்பெறும். டாக்டர் VLV சுதர்சன் அவர்கள் வயலின், ராம்நாடு வி ராகவன் அவர்கள் மிருதங்கம். பகல் 12:10 சங்கீத சாரலில் மாதிரிமங்கலம் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 7:07 தஞ்சாவூர் மாவட்ட செய்தி மடல், 9:15 செய்தி சுடர். 10:00 அரங்கி செயல் திருவையாறு BV ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். NC மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், மலைக்கோட்டை RM தீனதயாலு அவர்கள் மோர்சிங். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பக்தி இசை, மரபிசையோடு பன்னிசை, மெல்லிசையோடு திரை இசை, பயன் தரும் நிகழ்ச்சிகள் பல பல. அன்றாட செய்திகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் தரும் திருச்சி வானொலி, இது நேயர்களுக்காக நேயர்களால்.

0: சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக முன்னெப்போதும் இல்லாத வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டில் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரிய வகையைச் சேர்ந்த கானமயில் பறவையை பாதுகாப்பதற்கான திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். G7 உச்சிமாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுநுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மத்திய அரசின் ஃபிட் இண்டியா அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட சிலம்பம் கராத்தே உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எந்திரக்கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நேரிட்ட விமான விபத்தில்

0: 12 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: 6:02 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி பாரதிப்பன், பாடியவர் ராஜ்குமார் பாரதி.

0: நேரம் 6:10 17 நொடி.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் பொருள் ஈட்டல் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள்.
2: சமுதாயத்தில் மனிதன் மதிக்கப்படுவதற்கு காரணமாக அமைவதே பொருள். அத்தகைய பொருளை ஈட்டுவதற்கு ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளின் பெரும்பகுதியை செலவிடுகின்றான். செல்வம் அதிகம் உடையவனுக்கே சிறப்பும் மரியாதையும் கிடைக்கின்றது. மனிதன் தன் வாழ்நாளின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கு பொருள் தேவைப்படுவதால் பொருள்தான் மனித வாழ்வின் அடிப்படை என்றாகிவிட்டது. ஆனால்தான் பொருளார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு என்கிறார் வள்ளுவர். எவ்வித தகுதியும் இல்லாதவரையும் உலகம் மதிக்கும் அளவிற்கு தகுதிப்படுத்தி காட்டுவது அவரிடம் சேர்ந்திருக்கும் பொருள்தான். ஆனால்தான் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்னும் குரலால் இக்கருத்தை உணர முடிகின்றது. பணம் எப்படி வேண்டுமானாலும் இக்காலத்தில் சம்பாதித்துவிடலாம் என்னும் தவறான போக்கு உலகத்தில் நிலவுகின்றது. செல்வம் ஈட்டும் முறையை சிறப்பாக எடுத்துரைக்கின்றார் வள்ளுவர். பெரிய அளவில் பொருள் ஈட்டுவதாக இருந்தாலும் அப்பொருள் வரும் வழி அருளுடன் அன்புடன் பொருந்தாத வழிகளாக இருந்தால் அப்பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் விலகி விடுதலே சிறப்பு. நல்வழியில் பொருளை ஈட்டி சேமித்து வைப்போர்க்கு அறமும் இன்பமும் தானே வந்து சேரும். அறனியனும் செல்வமும் ஈனும் திறனின்றி தீதின்றி வந்த பொருள். வினையே ஆடவர்க்கு உயிரே என்பது பின்னாளில் உத்தியோகம் புருஷ லட்சணம் என்றாயிற்று. ஒரு நாட்டின் பொருள் உற்பத்தியை பற்றி கூறும் போது வள்ளுவர் 3 வழிகளை கூறுகின்றார். ஒரு பொருள், உள்கு பொருள், ஒன்னார் தெருபொருள் என்பதே அம்மூன்றும். பொருள் இல்லாமல் தனி மனிதனோ அல்லது தனி நாடோ இவ்வுலகில் உயர்வு பெற்றதாக சரித்திரம் இல்லை.

செல்வ செழிப்பில் திளைக்கும் அமெரிக்காவும் தீராத வறுமையில் தவிக்கும் சோமாலியாவுமே இதற்கு சான்றுகளாகும். செல்வம் பகையறுக்கும் எஃகாக பயன்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொருவருக்கும் உட்பகை புறப்பகை என்று இரண்டு பகைகள் உள்ளன. உட்பகை என்பது சுற்றத்தாலோ நோயினாலோ வரக்கூடியது, புறப்பகை எதிரியால் வரக்கூடியது. இரண்டையுமே நம்மிடம் உள்ள செல்வத்தால் தீர்த்து கொள்ளலாம் என்கிறார் வள்ளுவர். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியது இல். ஈட்டிய செல்வத்தை யாருக்கும் தெரியாமல் பதுக்கி வைத்து பயன்படாமல் போவதை போன்ற கயமத்தனம் பொல்லாதது. அவ்வாறு பதுக்கி வைக்கும் செல்வம் அவனிடமிருந்து சொல்லாமல் கொள்ளாமல் விலகி சென்றுவிடும் என்பதே உண்மை. எனவே செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்பதை புரிந்து கொண்டு நற்க

0: எடுத்துக் கொள்ளலாம் என்கிறார் வள்ளுவர். செய்கை பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதன் கூறியதில் ஈட்டிய செல்வத்தை யாருக்கும் தெரியாமல் பதுக்கி வைத்து பயன்படாமல் போவதை போன்ற கயமத்தனம் பொல்லாதது. அவ்வாறு பதுக்கி வைக்கும் செல்வம் அவனிடமிருந்து சொல்லாமல் கொள்ளாமல் விலகி சென்றுவிடும் என்பதே உண்மை. எனவே செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்பதை புரிந்து கொண்டு நற்காரியங்களுக்கு பொருளை பயன்படுத்தி புண்ணியம் பெறலாம். பொருள் ஈட்டுவது வாழ்க்கையின் தேவைக்குத்தானே தவிர அதுவே வாழ்க்கையின் நோக்கமாகிவிடாது. உண்மையில் அழியாத செல்வம் என்பது கல்வி செல்வமே. அதை நாம் அனைவரும் பெற வேண்டும். பணம் காசு போன்ற அழியக்கூடிய செல்வங்களை நம் சந்ததிக்கு சேர்த்து வைப்பதை விட கேடில் விழிச்செல்வமாகிய கல்வி செல்வத்தை பண்பாட்டு செல்வத்தை சேர்த்து வழங்கி செல்வதுதான் ஒரு மனிதன் அவன் சந்ததிக்கு சேர்க்கும் உண்மையான செல்வமாகும். எனவேதான் கல்வி செல்வத்தை வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறை ஏதும் குறைபடாது, கள்ளத்தால் கல்வேன் எனலும் ஆகாது, கல்வி என்னும் பொருள் உள்ளத்தே இருக்க உலகெங்கும் பொருள் தேடி உழலுவது என்ன என்று விவேக சிந்தாமணி கேட்கின்றது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் பொருள் ஈட்டல் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

உண்மையான பக்தி இருந்தால் மட்டுமே மனம் தைரியமாக இருக்கும். தைரியம் இருந்தால் மட்டுமே உண்மையான பக்தி ஏற்படும். 6:15 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் முதலில் சீர்காழி டாக்டர் எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

கடவுள் எப்போதும் நம் மீது அன்பு அக்கறை பாதுகாப்பு வழங்க நம்முடனே இருக்கிறார். 6:22 ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோயில் வசந்த உற்சவ விழாவில் இன்று மாலை 5 மணிக்கு தாயார் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பாடு. மாலை 6 மணிக்கு திருவாராதனம், வெள்ளிச்சம்பா அமுது செய்தல். இன்றிரவு 8:30 மூலஸ்தானம் சேர்தல். எந்த செயலில் இருந்தாலும் பொறுமையாக இருக்க பழகுவோம். ஏனெனில் பொறுமை இருக்கும் இடத்தில்தான் கடவுள் இருக்கிறார். 6:26 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. ஆனந்தராகத்தில் இனி எஸ் சௌமியா பாடிய பாடல்.

பாட்டிலே பொருள் மணக்குது பாட்டிலே புகழ் மணக்குது ஏட்டிலே புனித தெய்வம் பொலுவிருக்குது புலிகள் வாழும் காட்டிலே மலர்கள் போடி காவிலே

கலந்தோட அமுத பம்பை கரை கடக்கும் மாநதி, கன்னி மூல கணபதி கருப்பனாறு சந்நிதி. கரிவலந்தோட அமுத பம்பை கரை கடக்கும்

0: கடவுள் மீதான நம்பிக்கை இருந்தால் நம் மனதில் அமைதியும் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையும் ஏற்படும். இதுவரை பக்தி மனம் வீசி சென்றது திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் ஆனந்த ராகம். நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆனி மாதம் முதல் நாள் திங்கட்கிழமை. இப்போது வயக்காடு
2: தானே உட்காரும் தானே தலைவன் எல்லோருக்கும் நல்லார் சோம்பேறிகளின் சிம்ம சொப்பனம் கூப்பிட்ட குரலுக்கு ட்ரோன் போல வரும் செல்லப்பிள்ளை பொது பிரச்சனைகளை பாக்கெட்டில் போட்டு வரும் புதுவகை பீரங்கி ஒற்றை குழல் அறியா இரட்டை குழல் துப்பாக்கி துப்பறியும் நாட்7 28 பட்டியும் அறியா மகா பஞ்சாயத்தின் நாட்டாமை வரார் வரார் வரார்.
3: யார்பா அது? இருக்கிறதே 4 பேரு, இதுக்கு ஏன்பா ஓவர் பில்டப்?
4: அண்ணே, 4 பேர் இருக்கிறோமோ 40 பேர் இருக்கோமோ அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நாட்டாமை தீர்ப்பு தான் முக்கியம். நீங்க கொடுக்க போற தீர்ப்பு தான் நாளைய தலைப்பு செய்தின.
3: ஓ சரி விடுப்பா, அவ்வளவுதானே தீர்ப்பு? இப்பவே சொல்றேன்
4: அண்ணே, இன்னும் பிரச்சனையே சொல்லலையே.
3: ஓ சரி, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க.
4: நிலத்துல போட்ட நெல்லு மக்காச்சோளம் உளுந்து பயிர் எல்லாம் சரியான பயிர் வளர்ச்சி அடையலையாம். இலைகள் மஞ்சள் நிறமா மாறிடுதான். காய்களும் பூக்களும் ஈஸியா உதிருதான். பூச்சி தாக்குதலும் நோய் தாக்குதலும் அதிகமா இருக்குதான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் A2 சந்தேகப்படுறாரு. காலை நேரத்துல A2 கொல்ல பக்கம் போய் அமைதியா உட்கார்ந்து பயிர்களை வசியம் பண்ணிடுறாராம். அதனாலதான் இந்த பிரச்சனை ஏற்படுதான். அதுக்கு நாட்டாம நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும்.
3: ஏயா A2, நீ போய் அந்த பயிர்களெல்லாம் வசியம் பண்றியா?
5: தெரியாமத்தான் கேக்குறேன், இது மகா பஞ்சாயத்தா இல்ல காமெடி சபையா? அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பெய்னு சொல்ற மாதிரி மனுஷனையும் வசியம் பண்ண முடியாது, பயிரையும் வசியம் பண்ண முடியாதுங்க.
3: அப்புறம் ஏன்பா நீ A1 கொல்ல பக்கம் போய் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க?

0: அங்கத்தான் நிறைய வேப்ப மரம் இருக்கு, நல்ல ஆக்சிஜனும் கிடைக்குது, எனக்கு தியானம் பண்றதுக்கு நல்ல வசதியா இருக்குண்ணே.
1: ஓஹோ, அப்படியா கதை? இனிமேலும் என்னால பொறுக்க முடியாதுப்பா. தம்பி எடுப்பா அந்த சொம்ப.
2: சொம்பு நெளிஞ்சு கிடக்கு, வேற ஏதாவது கேளுங்கண்ணே.
1: ஒரு ஃப்ளோல பேசும்போது கேட்டா கொடுக்க வேண்டியதானப்பா.
2: முதல்ல தீர்ப்பு சொல்லுங்கண்ணே, பெரிய சொம்பே கொடுப்பாங்க.
1: சரி, இந்தா இந்த 28 பட்டி ஜனங்களுக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா, யாரும் யாரையும் வசியம் பண்ண முடியாது, அதெல்லாம் வெறும் புரளி, எப்பவும் உண்மை கிடையாது. ஏ உன்னோட வயல்ல யூரியா பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கு, இத போக்க நானோ யூரியா பிளஸ் திரவத்தை கேவிக்கேல கேட்டு வாங்கி இலை வழி தெளிப்பா பயன்படுத்தலாம். பயிரோட வளர்ச்சி பருவத்துல 1 லிட்டர் தண்ணீருக்கு 2-4 மில்லி லிட்டர் அளவுல இந்த நானோ யூரியா பிளஸ் கலந்து தெளிக்கணும். தெளிச்ச 20-25 நாட்களுக்கு பின்னாடி 2வது தடவையும் தெளிக்கணும். நீண்டகால பயிர், அதிக நைட்ரஜன் தேவைப்படும் பயிருக்கு கூடுதலா ஒரு முறை தெளிக்கலாம். நானோ யூரியா பிளஸ் தெளிங்க, சந்தோஷமாய் இருங்க.
2: அப்பா என்ன ஒரு தீர்ப்பு! பயிரை வாழ வச்ச ஆல மரமே, மரத்தின் வேரே, தெளிப்பை அழிக்க வைத்து எங்களை தெளிய வைத்த பம்பு செட்டே, பம்பு செட்டின் பம்பே.
1: போதும் போதும் போதும். சரி, எங்க அந்த A1 A2, அப்புறம் அந்த மித்த ரெண்டு பேரும், அவங்க எல்லாம் எங்கப்பா?
2: அண்ணே, நீங்க தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க கிளம்பிட்டாங்கண்ணே.
1: அப்போ அவங்க என் தீர்ப்பையே கேட்கலையா? எல்லாமே நடிப்பா கோபால்!

நிகழ்ச்சியில் இனி நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகளே, மத்திய அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வழங்கியுள்ள அறிவுறுத்தலின்படி தமிழக அரசின் வேளாண்மை துறையினரால் அனைத்து பஞ்சாயத்துகளிலும் நிலையான வேளாண்மையை ஊக்குவித்தல், மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல், சமச்சீரான உர பயன்பாடு மூலம் சாகுபடி செலவை குறைத்தல், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனை அதிகரித்தல் ஆகிய நோக்கங்களுக்காக விளை நிலம் காப்போம் இயக்கத்தினை திறம்பட செயல்படுத்திடும் வகையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 6 வட்டாரங்களில் உள்ள 193 பஞ்சாயத்துகளிலும் விளைநிலம் பாதுகாப்பு திட்டத்தில் இம்மாதம் 30 வரை விவசாயிகளுக்கு பயிற்சி முகாம் நடத்தப்படுகிறது. இம்முகாமில் விவசாயிகளுக்கு மண்வள அட்டை பயன்படுத்துவதன் நோக்கம் குறித்தும், மண்வளத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்தும் தொழில்நுட்ப விளக்கங்கள் வழங்கப்படும். அத்துடன் மண்வளத்தை பாதுகாக்க பயிர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட உர பயன்பாடு, அங்கக இயற்கை உர பயன்பாடுகள், பசந்தால் உர பயிர்கள், நுண்ணூட்ட சத்துக்களை எவ்வாறு பயிர்களுக்கு பயன்படுத்துவது, நானோ உரங்கள் பயன்பாடு, திரவ உயிர் உரங்கள் பயன்பாடு போன்ற தொழில்நுட்ப விளக்கங்கள் பயிற்சியில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். மேலும் செயல் விளக்க முறையில் விவசாயிகளுக்கு ரசாயன உரங்கள், வளர்ச்சி ஊக்கிகள், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை பயன்படுத்தாமல் எவ்வாறு இயற்கை வேளாண்மை செய்வது போன்ற தகவல்கள் வழங்கப்படும். மேலும் இப்பயிற்சியில் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், அதிகப்படியான சமையல் எண்ணெய் நுகர்வினை எவ்வாறு குறைத்து சரிவிகித உணவு முறையினை தினசரி உணவு பழக்க வழக்கத்தில் பின்பற்றுவது போன்ற தகவல்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். பயிற்சியில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள், வேளாண் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கலந்து கொள்வதால் விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுடைய விவசாய சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு பயன்பெறுமாறு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழி பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 25 கறவை மாடு வளர்ப்பு பயிற்சி நடத்தப்பட உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். முதலில் பதிவு செய்பவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் தகவல்களுக்கு 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15 என் மீண்டும் ஒரு முறை 233-17-15 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். மாந்தோப்புகளில் பழ ஈக்களின் தாக்குதல் தென்படுகின்றது. இதன் புழுக்கள் சதி

பகுதியை தின்று அழிக்கும். தோலின் மேற்பரப்பில் பழுப்பு நிற திட்டுகள் காணப்படும். சேதமடைந்த பழங்கள் அழுகி கீழே விழுந்துவிடும். பாதிக்கப்பட்ட பழங்களை பறித்து அகற்றி விடுதல் அவசியம். மரத்தை சுற்றி உழவு செய்து பழ ஈக்களின் கூட்டு புழுக்களை அழிக்கலாம். இதனை கட்டுப்படுத்திட பழ ஈக்களுக்கான இனக்கவர்ச்சி பொறிகளை ஒரு ஹெக்டருக்கு 8 என்ற எண்ணிக்கையில் வைக்க வேண்டும். ரசாயன முறையில் கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி என்ற அளவில் டைமீத்தோயேட் மருந்துடன் 10 கிராம் நாட்டு சர்க்கரை கலந்து தெளித்து பழ ஈக்களை கட்டுப்படுத்தலாம். வாழை நடவு செய்துள்ள விவசாயிகள் வாழை வளரும் பருவத்தில் அசோஸ்பைரில்லம் பாஸ்வோ பாக்டீரியா 2 20 கிராம் என்றளவில் நடவு செய்ததிலிருந்து 1 மாதம் கழித்து 1 முறையும் 5 மாதத்திற்கு பிறகு அடுத்த முறையுமாக 2 முறை இட வேண்டும். கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, விவசாயிகள் தங்களுடைய ஆடுகளுக்கான உருளை புழு நாடா புழுக்களுக்கான தடுப்பு மருந்தினை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பொதுவாக ஆட்டுக்குட்டிகளுக்கு முதல் 6 மாதத்திற்கு மாதம் 1 முறை குடற்புழு நீக்கம் செய்வது அவசியம். 6 மாதத்திற்கு பிறகு 3 மாதங்களுக்கு 1 முறை, அதாவது பருவமழை தொடங்குவதற்கு முன்பு 1 முறையும் பருவமழையின் போது 1 முறையும் பருவமழைக்கு பின் 2 முறையும் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். இந்த செய்தியினை புதுக்கோட்டை வானிலை ஆலோசனை மையம் தெரிவித்துள்ளது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் நடப்பு குறுவை சாகுபடிக்கான பயிர் காப்பீடு திட்டமும் அதன் பயன்பாடுகளும் நேர்முகம். பங்கேற்கிறார் ஈச்சங்கோட்டையின் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் டாக்டர் கே.ஆர். ஜெகன்மோகன் அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டு பயன் பெறுங்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி வருவது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்து கொண்டுள்ள அவர், விவசாயிகளுக்கான மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அவர்களது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வேளாண் துறையின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து மத்திய அமைச்சரின் கட்டுரையில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூய்மை இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் சுகாதாரம், ஆழ்கடல் இயக்கம், ககன்யான் போன்ற திட்டங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வருவதை சுட்டிக்காட்டினார். உலக அரங்கில் விண்வெளி, அணுமின்சக்தி போன்ற நவீன தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அவர் கூறினார். அரசின் முன்முயற்சிகள் மூலம் உள்நாட்டு தொழில்நுட்ப திறன் மேம்பட்டுள்ளதாகவும், தொழில்நுட்பத் துறையில் இந்தியா மீது உலக நாடுகள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் மின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை தமுக்கம் மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு 72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர்

0: செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையில் அரசிற்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெறும் என்று கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்பான திட்டங்களில் முறைகேடுகள் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் தமிழகம் பின்தங்கியுள்ளதாக அவர் குறை கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், அரசு பொருட்காட்சியில் மாநில அரசின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் அரசின் திட்டங்கள் குறித்து மக்கள் அறிந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மரக்காணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்ட பின் பேசிய அமைச்சர் இதனை தெரிவித்தார். இப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று திரு வன்னியரசு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மீன்பிடி தடை காலம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் நாகை துறைமுகத்தில் இருந்து 1000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க புறப்பட்டுச் சென்றனர். இந்திய கடற்பகுதியில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க ஏதுவாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாகை மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒவ்வொரு ஆண்டும் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு விதிக்கப்பட்ட 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்ததை அடுத்து நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து 1000-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் இன்று காலை உற்சாகமாக கடலுக்கு புறப்பட்டு சென்றனர். நாகை துறைமுகம் முழுவதும் மீனவ குடும்பத்தினர் ஏராளமானோர் கூடி கடலுக்கு செல்லும் மீனவர்களை கையசைத்து வழி அனுப்பி வைத்தனர். கடலுக்கு செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படையின் அச்சுறுத்தல் இல்லாமல் இந்திய கடல் எல்லையில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்கள் 5 முதல் 10 நாட்கள் கடலில் தங்கி மீன்பிடித்துவிட்டு கரை திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: அறுபத்தோரு நாட்கள் தடை காலத்திற்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் உற்சாகத்துடன் கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: இன்று அதிகாலை தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகுகளில் 100-க்கணக்கான மீனவர்கள் மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தருவைக்குளம், பேம்பார் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்தும் மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றனர். இன்றிரவு 10 மணிக்கு இந்த மீனவர்கள் கரை திரும்புவார்கள். 60 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க செல்வதால் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மகிழ்ச்சியோடு இந்த மீனவர்கள் இறைவனை பிரார்த்தனை செய்து புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் நாள்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் முட்டை விலை கடந்த 2 வாரங்களாக அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1000-க்கும் மேற்பட்ட கோழிப்பனைகளில் 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் சுமார் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் லாரிகள் மூலம் நாமக்கல்லிலிருந்து முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. நாளொன்றுக்கு சுமார் 1 கோடி முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. தற்போது அது 25 லட்சமாக சரிந்துள்ளது. கடந்த 2 வாரங்களாகவே முட்டை நுகர்வு அதிகரித்து காணப்பட்டது. அதுமட்டுமின்றி டீசல் விலை உயர்வால் லாரி வாடகை உயர்வு, சுங்க கட்டணம், உதிரி பாகங்கள் உயர்வு காரணம் முட்டை விலை தொடர்ந்து ஏற்றமாக காணப்படுகிறது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 7 ரூபாய் அளவிற்கு வரலாற்று சாதனையை எட்டும் என்றும் கோழிப்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பது என்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு இப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தி

0: நடத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் எண்ணெய் கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுதக்குழு கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆங்கில கால்வாயில் ரஷ்யாவின் கடற்பகுதிக்கு சொந்தமான தடை செய்யப்பட்ட ஸ்மிர்டோஸ் என்ற எண்ணெய் கப்பலை நேற்று பிரிட்டிஷ் ஆயுதப்படை தடுத்து நிறுத்தியது. எந்திர கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இம்மாதம் 21 தேதி நடைபெறவுள்ள நீட் மறுநுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் தொலைத்தொடர்புத்துறை இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இரத்த தான முகாம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே எட்டுக்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் விமான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மத்திய அரசின் ஃபிட் இண்டியா அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட சிலம்பம் கராத்தே உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 170 ரன் எடுத்தது. இதனையடுத்து 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் 17 ஓவரில் 106 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: காற்றில்லாமல் உயிரியக்கம் ஏது? வீசும் காற்று மழையை கொணர்கிறது, இப்போது மின்சாரமும் தருகிறது. இன்று உலக காற்று நாள். உலகளாவிய காற்றாற்றல் மன்றம் இன்றைய தினத்தை உலக காற்று நாளாக அனுசரித்து வருகிறது. காற்றின் வகை திறனறிந்து பூமியை வளப்படுத்துவோம். அமெரிக்காவையும் கனடாவையும் இணைக்கும் நயாகரா நீர்வீழ்ச்சியை கம்பி மீது முதலில் கடந்தவர் எனும் பெருமையை பெற்றவர் நிக் வேலண்டா. அந்த சாதனையை அவர் நிகழ்த்திய நாள் இன்று. ஆண்டு 2012. வரலாற்றாய்வாளர் கே ஏ நீலகண்ட சாஸ்திரியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1975. தென்னிந்திய வரலாறு, விஜயநகர வரலாறு என விரிவான ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு பல நூல்களை படைத்தவர் நீலகண்ட சாஸ்திரி. நடிகர் மணிவண்ணனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2013. இவரின் இயக்கத்தில் முதலில் வெளியான படம் கோபுரங்கள் சாய்வதில்லை. இதனைத் தொடர்ந்து இளமை காலங்கள், இங்கேயும் ஒரு கங்கை உள்ளிட்ட பல படங்கள் இயக்கியதோடு 400+ மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் மணிவண்ணன். சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1937. வளமும் நலமும் குன்றிய தன் கிராமமான ராலேகன் சித்தியை தன்னிறைவு பெறச் செய்தவர். ஊழலுக்கு எதிரான உண்ணாவிரத போராட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கானவர்களை கவர்ந்தவர். ஒரு நாட்டுக்கு தேவையான வளர்ச்சியை கிராம மேம்பாடு மட்டுமே தரும், நகரமயமாக்கல் தீர்வன்று என்பவர் அண்ணா ஹசாரே. உருக்கு உலகில் ஆற்றல் மிக்க லக்ஷ்மி மிட்டல் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1950. லாபத்தை ஈட்டுவதைக் காட்டிலும் தொழிலில் உற்பத்தி செலவை குறைப்பதன் மூலம் வெற்றியை நம் வசப்படுத்தலாம் என்கிறார் லக்ஷ்மி மிட்டல். அறிவியல் தமிழுக்கு சிறப்பு சேர்த்த மனவை முஸ்தபா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1935. யுனெஸ்கோ கூறியர் தமிழ் பதிப்பின் ஆசிரியராக 35 ஆண்டுகள் பணியாற்றியவர்.

மணவை முஸ்தபாவின் நூல்களில் சில. கணினி கலைச்சொல் அகராதி, செம்மொழி களஞ்சிய பேரகராதி, மருத்துவ கலைச்சொல் களஞ்சியம். திரைப்பட நடிகர் சி எல் ஆனந்தன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1933. விஜயபுரி வீரன் படத்தில் வாழ் சண்டையில் இவர் புகுத்திய புதுமையும் துணிச்சலும் வெகுவான பாராட்டை பெற்றன. வீரத்திருமகன், நானும் மனிதன்தான், அடுத்த வாரிசு, அந்த ஒரு நிமிடம் உள்ளிட்டவை ஆனந்தனின் குறிப்பிடத்தக்க படங்கள். டேபிள் டென்னிஸ் விளையாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் மணிக்கா பத்ரா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1995. காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய டேபிள் டென்னிஸ் வீராங்கனை இவர். பெண்கள் இரட்டையர் பிரிவிலும் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் முதல் 10 பட்டியலில் இடம்பெற்றுள்ள மணிக்கா பத்ரா பயிற்சியுடன் திறமையும் நம்பிக்கையும் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்கிறார். பின்னணி பாடகர் மலேசியா வாசுதேவன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1944. ஜி கே வெங்கடேஷ் இசையமைப்பில் பாடகராக அறிமுகமான இவர் 16 வயதினிலே படப்பாடல் மூலம் புகழ் பெற்றார். 8000 திரைப்பாடல்களை பாடிய மலேசியா வாசுதேவன் 80க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார்.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மழை வரும்போது கொடைய பயன்படுத்துவோம். குடை மழையை நிறுத்தாது, ஆனா நம்மளை நனையாம பாத்துக்குங்க. அது போலதான் தன்னம்பிக்கை தைரியம், இது பிரச்சனைகளை நிறுத்தாது, ஆனா எதிர்த்து போராடக்கூடிய மனநிலையை நமக்கு உருவாக்கும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் விற்றக்கூடாது. ஏன்னா தன்னம்பிக்கை தான் மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்டு ரசிக்கலாம் காலை மலர்.

0: செவி செல்வம். வழங்குபவர் குறுங்குளம் முத்துராஜா அவர்கள்.
1: அன்பான வணக்கங்கள். இன்று நிறங்களை பற்றி கொஞ்சம் பார்ப்போமா? சிவப்பு, மஞ்சள், நீலம் ஆகியவை முதன்மை வண்ணங்கள். பச்சை, ஆரஞ்சு, ஊதா இவை இரண்டாம் நிலை வண்ணங்கள். இவற்றின் கலவையே மூன்றாம் நிலை வண்ணங்களாக அறியப்படுகின்றன. அது சரி. கருப்பு? கருப்பு நிறத்தின் மேல் பலருக்கும் ஒரு வெறுப்பு இருக்கிறது. உண்மையில் பார்க்க போனால் நிறங்கள் எதுவும் இல்லாத நிலையே கருப்பு. ஏனென்றால் கருப்பு ஒளியை முழுமையாக உறிஞ்சிக் கொள்கிறது. அதனாலேயே கருப்பு நிறமாலையில் ஒரு நிறமாக கருதப்படுவதில்லை. பிப்ஜிஆர் நிறங்களை எடுத்து பாருங்கள், குழந்தைகளே தெரியும். நிறமே அல்லாத கருப்பின் மேல் ஏன் இத்தனை வெறுப்பு? இதன் அடிப்படையான காரணம் மனிதர்களின் ஆதிகாலத்து வாழ்க்கைக்குள் புதைந்து கிடக்கிறது. பகல் முழுவதும் வேட்டையாடி உண்டு வாழ்ந்து வந்த மனிதனுக்கு இரவு அச்சம் தருவதாக அமைந்தது. விலங்குகள் தன்னை தாக்கிவிடுமோ என்று அஞ்சினான். இரவு, இருட்டு, கருப்பு ஆகியவை தீங்கு விளைவிப்பதாக, பயம் தருவதாக இருந்தது. மனிதன் கருப்பு நிறத்தை இருள், துக்கம், அச்சம், அறியாமை, அசுத்தம் இவற்றோடு தொடர்பு படுத்தினான். அதே போலவே வெண்மை நிறத்தை தூய்மை, ஒளி, அறிவு போன்றவற்றோடு பொருத்தி பார்த்தான். இவை வெறும் மனதளவிலான உருவகங்களே தவிர இவற்றில் உண்மை இருக்கவில்லை. பூமியில் முதன் முதலில் தோன்றிய மனிதர்கள் ஆப்பிரிக்க கண்டத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் கருப்பினத்தவர்கள்தான். வெள்ளையர்களின் காலனி ஆதிக்க காலத்தில் கருப்பின மக்கள் ஏழ்மை, வறுமை, நாகரிகமின்மை, கடின உழைப்பு, அடிமைத்தனம் இவற்றோடு அடையாளப்படுத்தப்பட்டனர். வெள்ளையர்கள் நாகரிகம் மிக்கவர்களாகவும் அறிவாளிகளாகவும் கருதப்பட்டனர். நமது விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த தேசப்பிதா மகாத்மா காந்தியே கூட கருப்பர் என்ற அடையாளத்தினால் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஏன்? அச்சுப்பதிக்க பயன்படும் கருப்பு மையை ஆங்கிலேயர்கள் இந்தியன் இங்க் என்று பெயர் சூட்டி கொக்கரிக்கவில்லையா? மனிதரின் தோல் நிறம் புவியியல் ரீதியான இட அமைவு, தட்பவெப்பநிலை ஆகியவற்றின் அடிப்படையில் உண்டாகிறது. தோல் நிறத்திற்கும் மனிதனின் அறிவு மற்றும் குணநலன்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்ற தெளிவு சமீப காலத்தில் உண்டாகி

இருக்கிறது. ஐரோப்பியர்களின் வெள்ளை தோலை விரும்பும் நம்மவர் வெள்ளை முடியை விரும்புவதில்லை. தலை நரைத்தவர்கள் தலைக்கு சாயம் பூசிக் கொள்கின்றனர். வெள்ளையர்களோ வெப்பமண்டல பகுதிக்கு சுற்றுலா வந்து சூரிய குளியல் எடுக்கின்றனர். தங்கள் தோல் கருப்பாவதை கண்டு மகிழ்கின்றனர். இப்படியான விசித்திரங்கள் நடக்கத்தான் செய்கின்றன. நிறத்தின் அடிப்படையிலான தீண்டாமை மனித நாகரிகத்திற்கே எதிரானது. வெளுப்பான நிறம் கொண்டவர்கள் மீது ஈர்ப்பும் கருத்த நிறத்தவர்கள் மீதும் வெறுப்பும் கொள்வது ஆரோக்கியமான மனநிலை அல்ல. பாடும் குயில் கருப்பு, அது தின்னும் பழுத்த நுணா கருப்பு, கண்ணின் விழி கருப்பு, இன்னுமா கருப்பின் மீது வெறுப்பு? அன்பு குழந்தைகளே, எனது பேப்பர் கொக்கு என்ற சிறுவர் பாடல் தொகுப்பிலிருந்து ஒரு பாடல். கருப்பு என்றால் அழுக்கு இல்லை, கண்க வரும் நிறம்தான். அதை கண்டவுடன் வெறுப்பதற்கு காட்சிக்கு அது வரம்தான். கருப்பு என்றால் தாழ்வு இல்லை, கார்மேகம் பார் மேலே, அது கனிவுடனே மழை பொழிந்து பார் முழுதும் காக்கும்.

செல்வம் வழங்கியவர் குறுங்குளம் முத்துராஜா அவர்கள்.

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். செய்தி அறிக்கையை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் காலை மலர். இணைந்த இடங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேனியா அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆர்மேனியா பொது தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு நிகோல் பாஷின்யான் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. 3 நாள் நடைபெறும் இம்மாநாட்டில் பிரான்ஸ், அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மேலும் இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா, பிரேசில், எகிப்த், கென்யா, தென்கொரியா, கத்தார், சவுதி அரேபியா, சிரியா, யுக்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறும் அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். உலக அளவில் நிகழும் புவிசார் அரசியல் சூழலில் இந்தியாவின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நவீன தொழில்நுட்பம், பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு மற்றும் வளரும் நாடுகளின் நலன்கள் குறித்து இந்தியா தனது கருத்துக்களை எடுத்துரைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் பேச்சு நடத்தினார். இதையடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஸ்லோவேனியா செல்கிறார். அங்கு அவருக்கு பாரம்பரிய முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவரது இந்த பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர் பெல்லேகிரி மற்றும் பிரதமர் திரு ராபர்ட் ஃபீகோ ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். பின்னர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். இந்திய பிரதமர் ஸ்லோவேனியா நாட்டிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு, புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற கருத்தரங்கின் நிறைவு விழாவில் பேசிய அவர், UPI, டிஜி யாத்திரை, ஆகாஷ் ஏவுகணை போன்ற உலகத் தரத்திலான தயாரிப்புகள் உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்நுட்பங்களில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கார்கில் போரின்போது GPS தரவுகளை இந்தியாவுக்கு அளிக்க அமெரிக்கா மறுத்ததை சுட்டிக்காட்டிய அவர், நாவிக் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் பாதுகாப்பு படையினருக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் செலவுகளை பெருமளவில் குறைப்பதுடன் அந்நிய செலாவணியை சேமிக்கவும் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் உற்பத்தி துறையில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியம்

0: மையத்தை திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளின் பேரில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் நடைபெற்ற மரம் நடும் விழாவில் பேசிய அவர், காற்று மாசுபாட்டிற்கு எதிராக காடு வளர்ப்பு திட்டத்தை பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். தூய்மையான பசுமையான இந்தியாவை கட்டமைப்பதற்காக அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் பிரச்சாரத்தின் கீழ் மக்களிடையே மரக்கன்று நடும் இயக்கம் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களும் மரக்கன்று நடும் இயக்கத்தில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று திரு சர்பானந்த சோனோவால் கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்தா நகரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து வர்த்தக ரீதியிலான விமான போக்குவரத்து இன்று தொடங்குகிறது. லக்னோவிற்கு இன்று காலை புறப்படும் முதல் விமானத்தில் 172 விவசாயிகள் மற்றும் 20 பெண்கள் பயணிக்கின்றனர். யமுனா விரைவு சாலை தொழில்துறை மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைந்து வடிவமைக்கப்பட்ட இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28 பிரதமர் திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த விமான நிலையத்தை அமைப்பதற்காக 3,300 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த விமான நிலையம் 1.2 கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அர்மேனியா பொதுத் தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு நிகோல் பாஷின்யான் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஜூன் 7 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஆளும் கட்சி 49.7% வாக்குகளை பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த பொதுத் தேர்தலில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதன் காரணமாக தேர்தல் முடிவுகளை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 1 குழந்தை உட்பட 8 உயிரிழந்தனர். பந்தர்பூரில் உள்ள ரஞ்சனி கிராமத்தைச் சேர்ந்த பக்தர்கள் சித்தானந்த் கோயிலில் வழிபட்ட பின்னர் சொந்த கிராமத்திற்கு திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலை அருகில் இருந்த கிணற்றில் விழுந்து இந்த விபத்து நேரிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் காயமடைந்த 5 அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்றுள்ள காவல்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளூர் மக்களுடன் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் பல்நாடு மாவட்டத்தில் கிருஷ்ணா நதியில் படகு நீரில் மூழ்கி ஏற்பட்ட விபத்தில் 4 உயிரிழந்துள்ளனர். 6 பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிருஷ்ணா நதியில் இருந்த மணல் திட்டு மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகளை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்கா

0: அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இம்மாதம் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தாகும் என்று சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள தடை விரைவில் முடிவுக்கு வரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் ஹோர்மோஸ் நீரிணை பகுதியின் வர்த்தக கப்பல் போக்குவரத்திற்காக மீண்டும் திறந்துவிடப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கைவிடுவது குறித்த அம்சங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே லெபனான் உட்பட அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகள் மற்றும் மேற்கு வங்கத்தில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரப்பிரதேசம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார், சத்தீஸ்கர் மாநிலங்களில் சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. ராஜஸ்தான், கிழக்கு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபர் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 170 ரன் எடுத்தது. இதையடுத்து 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் 17 ஓவரில் 106 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்லோவேனியா அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாட்டின் வடகிழக்கு பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: இணைந்திருக்கிறோம் FM ரெயின்போ 102.1 இது காலை மலர். நாளை மின்னிறுத்தம் நடைபெறும் இடங்கள் பற்றிய அறிவிப்பு. தென்னூர் துணை மின் நிலையத்திலிருந்தும் அதே போல வரகநேரி துணை மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளுக்கு நாளை காலை மணி 9:45 முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என அதன் செயற்பொறியாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்சி சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான ஃப்ரெஷர்ஸ் டே செலிபிரேஷன் முதலாம் ஆண்டு மாணவியரை வரவேற்கும் விழா இன்று காலை கல்லூரி அரங்கத்தில் நடைபெறுகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 2025-26 ஆண்டிற்கான வருவாய் தீர்வாயம் ஜமா பந்தி அனைத்து வட்டங்களிலும் நாளை முதல் வரும் 25 தேதி வரை வருவாய் தீர்வாயம் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை மனுக்களாக அளித்து பயன்பெறலாம் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில் நெறி வழிகாட்டு மையத்தால் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு

0: முகாம் வரும் வெள்ளிக்கிழமை அதாவது 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளது. வேலி நாடுநர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுகுறித்த விவரங்கள் பெற திருச்சி மாவட்ட இணைப்பு எண்ணான 0431 இதோடு 241-35-10 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மத்திய அரசின் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் NDLM தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின்படி இனம் வாரியாக மாடு, எருமை என அனைத்து கால்நடைகளின் காதுகளில் 12 இலக்க எண் கொண்ட டிஜிட்டல் டேக் பொருத்தப்படுகிறது. இது கால்நடைக்கு ஒரு ஆதார் அட்டை மாதிரி. கால்நடை பராமரிப்புத்துறை ஊழியர்கள் மாவட்டத்தின் அனைத்து கிராமங்களுக்கும் நேரில் சென்று இதை பதிவு செய்கின்றார்கள். கால்நடைகளுக்கு திடீர் நோய் வந்தால் மருத்துவரை தேடி அலைய வேண்டாம். தமிழ்நாடு அரசின் இலவச நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி சேவை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் செயல்பட்டு வருகிறது. கால்நடைகளுக்கு திடீர் அவசரம் என்றால் 19-62 என்ற இலவச எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு திருச்சி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகம் அல்லது கால்நடை மருந்தகத்தை தொடர்பு கொள்ளலாம் என திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தோட்டக்கலை பயிர்களில் அதிக வருமானம் பெற்றிட நுண்ணீர் பாசனம் மானியத்தில் அமைத்து பயன்பெறலாம். இந்த திட்டத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் tnhorticulture.tn.gov.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். 7:35 கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இது காலை மலர்.
1: இனிமையான இந்த காலை நேரத்துல இதமான பாடல்களோட பல தகவல்களையும் தந்துட்டு இருக்க காலை மலர்ல இப்ப வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி தோல்நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள். வணக்கம் டாக்டர். கோடை காலத்துல சருமத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் என்னென்ன, அதை வராம தடுக்க என்ன செய்யணும் டாக்டர்?
2: கோடையில அதிகமா நம்ம கஷ்டப்படுறதுன்னா வேர்க்கூறு. இது வந்து முக்கியமா யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, நிறைய காற்றோட்டம் இல்லாம இருக்கிற மாதிரி இடங்கள்ல நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் காற்றோட்டம் இருக்குதான்னு பாத்துக்கோங்க. முக்கியமா நம்மளோட ஆடையும் அதுக்கு ஏத்த மாதிரி, அதாவது வெளிர் நிற பருத்தி ஆடைகள் அணியறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்துருச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2-3 times குளிச்சுக்கணும். அதிகமா நம்ம தண்ணீர்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி குளிக்கணும். காற்றோட்டமான ஆடை அணியணும். கோல்டு கம்ப்ரஸ், அதாவது ஒரு பெரிய பேசன்ல கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு அதுல நம்ம இந்த டர்க்கி டவல்னு சொல்லுவோம் இல்லையா, திக்கான அந்த டவல் வச்சுட்டு கோல்டு கம்ப்ரஸ் நம்மளுக்கு பண்ணிக்கலாம். அந்த வேர்க்கூறு அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல கோல்டு கம்ப்ரஸ் எல்லாருக்கும் பண்ணலாமான்னா, அதை டாலரேட் பண்ணக்கூடியவங்களுக்கு பண்ணலாம். ரொம்ப நேரமும் அந்த கோல்டுல நம்ம எக்ஸ்போஸ் ஆக வேண்டாம். அடுத்தது அது மேல நம்ம இந்த கேலமின் லோஷன் இருக்கு இல்லையா, அந்த கேலமின் லோஷன் போட்டுக்கிட்டாலும் கொஞ்சம் இந்த எரிச்சல் அரிப்பு குறையும். ஸோ அதுவும் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது இந்த வெயில் காலங்கள்ல இன்னொரு கஷ்டம் என்னன்னா, இந்த பூஞ்சை தொற்று மற்ற நாட்கள்ல வரக்கூடியதை விட வெயில் காலத்துல ரொம்ப வேகமாகவும் அதிகமாகவும் பரவக்கூடிய பூஞ்சை தொற்று நமக்கு ரொம்ப அனாயிங்கான ஒரு சிம்டம் அது. அதாவது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய இடங்கள்ல அரிப்பு வர்றது, நம்மளோட நார்மல் ஆக்டிவிட்டிஸ் நம்மளோட வேலை எல்லாத்தையுமே நம்ம கஷ்டப்படுற மாதிரி ஆக்கிடும். ஸோ இதுக்கு ஒரு மேஜர் ரீசன் பாத்தீங்கன்னா, நம்ம ஜீன்ஸ், லெக்கின்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுறதுனால இந்த பூஞ்சை தொற்று அதிகமா வரும். ஸோ திருப்ப நான் சொல்றேன், லூஸ் காட்டன் க்ளோத்ஸ் போட்டுக்கோங்க சம்மர்ல. அது இல்லாம பூஞ்சை தொற்று வந்தது அப்படின்னா நீங்களா பக்கத்துல ஏதாவது ஒரு ஃபார்மசியில மருந்து வாங்கி போடாம ஆரம்பத்திலேயே அதை தோல் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா ஆரம்பத்திலேயே அதை சரி பண்ண முடியும். ஸ்டீராய்டு எடுக்கக்கூடிய கழும்புகள் இல்ல காமனா வைக்கக்கூடிய இந்த மெடிசன்ஸை வந்துட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனையை அதிகப்படுத்திடும். அதுக்கப்புறம் அதை ட்ரீட் பண்றதும் கஷ்டம், ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம இதை பார்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்துகளை போட்டுக்கோங்க. ஸோ இது இல்லாம கருமையிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம SPF 30-50 இருக்கக்கூடிய சன்ஸ்கிரீன் காலையில 8 மணிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் every 2 hours அப்ளை பண்ணணும். சன்ஸ்கிரீன் 2 விரல் அளவு எடுக்கணும் ஃபுல் ஃபேஸ் கவர் ஆகுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி சன்ஸ்கிரீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சன்ஸ்கிரீன்ல முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி சன்ஸ்கிரீன் நீங்க யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அதை நீங்க போட்டிருக்கும் போது எனக்கு ஒயிட் காஸ்ட் இருக்கு,

0: விழுகுது, எரிச்சல் இருக்கு, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரலாம். ஸோ இந்த மாதிரி வெயில்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இந்த வெயில் காலத்தை நம்ம இன்னுமே நம்ம என்ஜாய் பண்ணி வாழலாம். வெயில் காலத்துல இருக்கக்கூடிய மற்ற சந்தோஷமான விஷயங்கள், அதாவது மா பழ இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம்.
1: நாளை மருத்துவ நேரத்துல நல ஆலோசனைகளோட இணைய இருக்கிறாங்க திருச்சி தோல்நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள்.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: ஏழு மணி 45 நிமிஷம் ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது காலை மலர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாளை மறுநாள் வரும் 17ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற இருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் தங்களது கோரிக்கைகளை மனுக்களாக அளித்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க. தங்க சுரங்கங்கள் உலகத்துல நிறைய இடத்துல இருந்தாலும் பரப்பளவுலயே ரொம்பவே பெருசு வந்து இந்தோனேஷியால இருக்க கிராஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல இருக்கான். இங்க தங்கம் மட்டும் இல்லங்க, தங்கம் வெள்ளி தாமிரமும் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுரங்கத்துல 20,000-க்கும் மேற்பட்ட நபர்கள் வேலை செய்யறாங்க. இந்த ஒரு சின்ன தகவலோட தெரிந்து கொள்வோம் ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். திருச்சியில் ஆபரண தங்கம் 1 கிராம் 13,859 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 269.90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதே போல பெட்ரோல் 1 லிட்டர் ₹108.52, டீசல் 1 லிட்டர் ₹100.36 விற்கப்படுகிறது. நம்ம முன்னோர்கள் உணவுப் பொருளா மட்டுமில்ல மருத்துவத்துக்காகவும் பயன்படுத்தப்பட்ட ஒரு மூலிகை தாவரம்னு சொல்லலாம், அது புதினாதான். ரொம்ப காரத்தன்மை இருந்தாலும் ரொம்ப சுவையாவும் இருக்கும். ரொம்பவே மருத்துவ குணம் அதிகமா இருக்கக்கூடியது இந்த புதினால. ரத்தத்தை சுத்தமாக்குமா, ஜீரண சக்தி அதிகமா இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியும் இதுல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முகத்துல பரு இருக்கிறவங்க இந்த புதினா சாறை டெய்லி முகத்துல தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னம்னா அந்த முகப்பரு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். அது மட்டும் இல்ல, இதுல நிறைய சத்துக்கள் அப்படின்னு சொன்னேன், நீர்ச்சத்து, புரதம், கொழுப்பு சத்து, கார்போஹைட்ரேட், பாஸ்பரஸ், கால்சியம், இரும்பு சத்து, விட்டமின் பி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சத்துக்கள் இந்த புதினால நிரம்பி இருக்கு. இந்த ஒரே குட்டி தகவலோட தெரிஞ்சுக்கலாம் திருச்சி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி 1 கிலோ 38 ரூபாய், கத்தரிக்காய் 60, அவரைக்காய் 1 கிலோ 90 ரூபாய், வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 64 ரூபாய், பெரிய வெங்காயம் 34, பச்சை மிளகாய் 1 கிலோ 36 ரூபாய், சுரைக்காய் 24, சௌசௌ 36, புடலங்காய் 30, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 1 கிலோ 40 ரூபாய், கருணை கிழங்கு 90 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60, சேனை 36, உருளைக்கிழங்கு 30, கேரட் 1 கிலோ 64 ரூபாய், முட்டைக்கோஸ் 46, பீட்ரூட் 56, காலிஃபிளவர் 1 பூ ₹45 கிடைக்கிறது, எலுமிச்சை பழம் 1 ₹5, கொய்யா பழம் 120 ரூபாய், பூசணிக்காய் பரங்கிக்காய் ஒவ்வொன்றும் 24 ரூபாயில் கிடைக்கிறது, ஆப்பிள் 300 ரூபாய், ஆரஞ்சு 150, மாதுளை 290, திராட்சை 100 ரூபாய். நேயர்களே, நமது முதல் அலைவரிசையில் இன்று காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் சிறப்பு நிகழ்ச்சியில் வாழ்வியல் ரகசியம் யோகா. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாசம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். காலையில எந்திரிச்சோன காஃபி சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு நியூஸ் பேப்பர் படிச்சே ஆகணும், சிலருக்கு அவங்களுக்கு ரொம்பவே பிடித்த புதிய பாடலை கேட்டு அவங்களை உற்சாகப்படுத்திக்கணும். அதுக்காகவே இன்னைக்கு

காலையில் 8 மணிக்கு இதே ரகம் காத்துட்டே இருக்குங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்க மொபைல் எடுங்க, 938-546-1021 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற படம், மறக்காம உங்க ஊரையும் பேரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.

0: காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது காலை மலர். இனி வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணி வசந்த அழைப்பில் முதுமை வாழ்வின் முழுமை. திருச்சி பிஷப் கீப்பர் கல்லூரி சமூக நலத்துறை பேராசிரியர் முனைவர் எம் கெப்ரியல் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நேர்களே, உங்களது சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் தொட்டு வரலாம். 0431 இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1, 246-102-1 கேள்விகளை அனுப்ப வாட்ஸ்அப் எண் கூட காத்திருக்கிறது. 938-546-102-1.

0: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல் வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோ, அதிபர் பீட்டர் பெல்கிரினி ஆகியோரை இன்று சந்திக்க உள்ளார். தமது பிரான்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்றிரவு ஸ்லோவாக்கியா சென்றடைந்த பிரதமருக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வர்த்தகம், முதலீடு, வாகனம் மற்றும் ரயில்வே உற்பத்தி உள்ளிட்ட துறைகள் குறித்து அந்நாட்டு தலைவர்களிடம் திரு நரேந்திர மோடி ஆலோசிக்க உள்ளார். இந்திய பிரதமர் ஒருவர் ஸ்லோவாக்கியா செல்வது இதுவே முதல் முறையாகும். உலக காற்று தின மாநாடு கோவாவில் இன்று நடைபெறுகிறது. சர்வதேச காற்று தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நடைபெறும் இம்மாநாட்டில் காற்று ஆற்றலை ஊக்குவிப்பது, பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் அதன் பங்கை முன்னிலைப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படவுள்ளது. தமிழகத்தில் மின்துறை தொடர்பாக விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டுகளில் எத்தனை துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டன என்பது குறித்த விவரங்கள் இந்த அறிக்கையில் வெளியிடப்படும் என்றார். இளங்கலை மருத்துவ படிப்பு நீட் மறு நுழைவுத் தேர்விற்கான அனுமதி சீட்டுகள் neet.nta.nic.in இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மறுதேர்வு இம்மாதம் 21ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 வரை நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவுடன் முடிவடைந்ததை அடுத்து நாகை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி மீனவர்கள் இன்று அதிகாலை கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இதுகுறித்து எமது தூத்துக்குடி செய்தியாளர்.
2: தமிழகத்தின் மீன்பிடி தடைகாலம் நேற்று இரவுடன் முடிவடைந்ததை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் தருவைக்குளம், பேம்பார் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்தும் மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றனர். இன்றிரவு 10 மணிக்கு இந்த மீனவர்கள் கரை திரும்புவார்கள். 60 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க செல்வதால் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மகிழ்ச்சியோடு மீனவர்கள் புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: நாகை எட்டுக்குடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி திருவிழாவை ஒட்டி முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் திரு வீதி உலா நேற்றிரவு விமர்சையாக நடைபெற்றது. பமேஹாமில் நடைபெற்ற ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை 64 ரன் வித்தியாசத்தில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுறவங்க, பிறந்த நாள் கொண்டாடுறவங்க எல்லாருக்குமே இன்றைய நாள் ரொம்பவே சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கணும்னு வாழ்த்துக்களோடு இணைந்திடுவோம் இதய ராகம் நிகழ்ச்சியில். நம்மளோட நிழல் கூட வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் நம்மோட இருக்கும். அதனால யாரையும் சார்ந்து வாழ்ந்துடாதீங்க. எலி வலையானாலும் தளி வலையிலும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுக்கான முடிவுகளை நீங்களே எடுக்கும் தைரியத்தோட வாழ வாழ்த்துக்களோடு இணைவோம் இதய ராகம் நிகழ்ச்சியில். இதய ராகம் நிகழ்ச்சிக்கு நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கணும் அப்படின்னாக்க நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் 938-546-102-1 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடலையும் உங்க பெயர் உங்களுடைய ஊர் பெயரையும் சேர்த்து அனுப்புனீங்க அப்படின்னா நம்ம கேட்கலாம் இதய ராகம் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலையும். இன்றைய நிகழ்ச்சியோட முதல் பாடல் யாரு எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, அனந்தபுரத்திலிருந்து நாகராஜ், கீதா, மாதேஷ், தேவ்னேஷ், சூரியலதா, ரித்யா இவர்களுடைய விருப்ப பாடல் ஒலிக்கிறது யூத் திரைப்படத்திலிருந்து.

0: கார்த்தி. டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
0: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சு இல்ல?
1: ஆமா.
0: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி.

0: ஒண்ணு.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி.
4: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
5: திருச்சி FM ரெயின்போ 102.1 இதை ராகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க கொழும கொண்டான் பழனி வட்டத்திலிருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காரு. என்ன படத்துலன்னா ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவர்களுக்காக பாடல் ஒலிக்கிறது.

நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். இதய ராகம் நேர்களே, இன்னைக்கு காலையில 10:30 இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில சின்னத்தம்பி செம்பருத்தி ஆகிய படங்கள்

நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். இதயராகம் நேர்களே, இன்னைக்கு காலையில 10:30 இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில சின்னத்தம்பி செம்பருத்தி ஆகிய படங்கள்ல இருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: and ending at dawn, sometimes even well into mornings, prompting Indian fans to step into a portal, choosing to live by another continent's clock, reads a story in the Times of India. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Sarabjit. And now, before we end the bulletin, the headlines once again. US and Iran reach agreement to end military operations, open Strait of Hormuz, and lift US naval blockade of Iranian ports. Prime Minister Narendra Modi to hold talks with his Slovak counterpart Robert Fico in Bratislava today. 52nd G7 summit to begin today at Avignon in France. Prime Minister Modi to participate in outreach sessions tomorrow. Noida International Airport in Jewar begins commercial flight operations. National Testing Agency releases admit cards for NEET UG 2026 re-exam to be held on 21st of this month. And in cricket, India beat Pakistan by 64 runs in their ICC Women's T20 World Cup opener at Edgbaston in Birmingham. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 8:30.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை நாம கேட்கலாம். இதை ராகம் நம்மளோட எண்ணங்களை மாத்தி யோசனை செய்யலன்னா மாற்றங்கள் வருவதில்லை. வேர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனா அவைதான் நம்மளுடைய வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். நம் எண்ணங்களையும் வேர்வை துளிகளாக மாற்றி வாழ்வின் வெற்றி சுவையை உணர உழைப்போம் என்ற எண்ணத்துடன் இணைவோம் இதயராக நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில வரும் பாடலை கேட்டிருக்காங்க. நால்குடியிலிருந்து சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, நிகாரிகா இவங்க எல்லாரும் என்ன படத்துல இந்த பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா வீர தீர சூரன் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஹரிச்சரன், ஸ்வேதா மோகன் குரல்கள்ல பாடல் கேட்கலாம்.

0: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: 8:35 நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1 இதே ராகம் நிகழ்ச்சியோட கேட்டு இருக்கோம். காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க தேனி ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன். இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல்களை FM ரெயின்போவில் கேட்கணும் அப்படின்னாக்க 938-546-102-1 என்ற எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடலையும் உங்கள் பெயரையும் உங்களுடைய ஊர் பெயரையும் சேர்த்து அனுப்புங்க. இதே ராகம் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம்.

தியாகம் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. குப்பரெட்டிப்பட்டியிலிருந்து குருசாமி, செல்வி, தினேஷ், சூர்யா இவர்களின் விருப்ப பாடல் வேட்டையின் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஸ்பீக்கர் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் முதுமை வாழ்வின் முழுமை அப்படின்ற தலைப்பில் நம்ம கூட பேசுறதுக்காக திருச்சி பிஷப் கீப்பர் கல்லூரியில் சமூக நலத்துறை பேராசிரியராக இருக்கக்கூடிய எம் கம்ப்ரியல் அவர்கள் நேரலையில் கலந்துக்க இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பேசணும் அப்படின்னாக்க 246-102-1 மற்றும் ஒரு எண் 240-102-1 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் முதுமை வாழ்வின் முழுமை. விருப்ப பாடல் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கோ சைபால் இதயில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
1: சைபால்
4: ஒரு நண்பர் சினிமா படம் தயாரிக்கிறவர். அவர்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி சார், நீங்கள் எடுக்கிற எந்த படமும் கையை கடிக்காத அளவுக்கு எடுத்துடுறீங்களே, அது எப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். பெண்களுக்குன்னு சில உருக்கமான காட்சிகள், இளைஞர்களுக்குன்னு சில நடனங்கள், அடிதடி காட்சிகள், அப்புறம் வயசானவங்களுக்குன்னு சில ஆன்மீக காட்சிகள், சின்ன பிள்ளைங்களுக்கு சிரிப்பு, இப்படி எல்லாமும் சேர்த்து நான் படம் எடுக்கிறேன். மசாலா படம்னு பேர். இது ரொம்ப பெருசாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு சுமாராக ஓடிடும், கையை கடிக்காது அப்படின்னார். இது ஒரு உத்தி. சில பத்திரிகை ஆசிரியர்களும் இந்த உத்தியை கையாள்றது உண்டு. இந்த உத்திக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர். பாரணம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபீனியஸ் டி பாரணம் அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தாராம். அதாவது 19வது நூற்றாண்டில் அமெரிக்காவில் கொடிகட்டி பறந்த ஒரு சர்க்கஸ் நிறுவனத்தின் அதிபர் அவர். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது அவருடைய சித்தாந்தம். ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு அம்சங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்தினது தான் அவருடைய மகத்தான வெற்றிக்கு காரணம். அதனால் அந்த உத்தியை யார் கடைப்பிடிச்சாலும் சரி, அதுக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர் வந்துட்டுது. ஜோசியம் சொல்கிறவங்களுக்கும் இந்த உத்தி தான் கை கொடுக்குது. ஒரு விஷயத்தை ஒருத்தருடைய கோல் நிலைகள் அல்லது கையெழுத்து நிரூபிக்கிறதாக அவர்கிட்ட சொன்னால் அதை அவர் நம்பிவிடுவார். ஆனால் அந்த விஷயம் நல்லதாக இருக்கணும், நேர்மையானதாக இருக்கணும், அதாவது பாசிட்டிவாக இருக்கணும். 8வது இடத்துல குரு, 9வது இடத்துல சனி, நீங்கள் ஒரு பெரிய மேதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறவங்களுக்கு அதை மறுக்கிறதுக்கு மனசு வராது. அப்படி சொல்லும் பொழுது கூடவே என்ன கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் அது உடனே மறைஞ்சிரும் அப்படின்னு சில அற்ப விஷயங்களையும் சொன்னாலும் அதையும் சரிதான்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஆளுமையை எடை போடுகிற ஒரு நிறுவப்பட்ட உத்தியின் மூலமாக தன்னுடைய குணாதிசயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் நம்புறது தான் இதுக்கு காரணம். இந்த மாதம் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும், உடம்பில் ஏதாவது கொஞ்சம் அசௌகரியம் இருக்கும், வீட்டுக்குள்ளே லேசாக மனஸ்தாபம் வரலாம், இது மாதிரி பொதுப்படையாக சிலதை சொன்னாலே போதும் மக்களை நம்ப வச்சுடலாம், இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது தான் காரணம். இதுதான் பாரணம் உத்திங்கிறது. மனிதர்கள் வந்து பாராட்டுகளை விரும்புகிறதும் விமர்சனங்களை வெறுக்கிறதும் பாரணம் உத்தியின் அடுத்த கூறு. அதனால் ஒருத்தருக்கு ஜோசியம் சொன்னாலும் சரி, அவருடைய ஆளுமையை மதிப்பிடுறதாக இருந்தாலும் சரி, அவரை புகழற மாதிரி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். சாதகமான விஷயங்களை வந்து அதிகமாகவும் பாதகமான விஷயங்களை நாசூக்காகவும் சொன்னால் மக்கள் வந்து அதை நம்பிடுவாங்க. ஒருத்தரை கருமின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டார், அதையே கொஞ்சம் மாற்றி நீங்கள் கொஞ்சம் சிக்கனமான ஆசாமி அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது சரிதான் சார் அப்படிம்பார். நீங்கள் பெரிய செலவாளி தான், இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கு தான் செலவழிப்பீங்க அப்படின்னு சொல்லணும். இப்படி இந்த பாரணம் உத்தியை கடைபிடிச்சி இன்றைக்கி வெற்றிகரமாக காலம் தள்ளுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் ஃபீனியஸ் பாரணம் அவர்களுடைய நம்பிக்கை. அதை விட அடுத்தவங்களை ஏமாளியாக நினைக்கிற மனிதர்கள் தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் ரொம்ப அதிகம். ஒருத்தர் தன்னுடைய மேலதிகாரிகிட்ட போய், ஐயா ஒரு நாள் லீவு வேணும், என் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னார். அவர் பார்த்தார், ஒரு 10 நிமிஷம் வெளியில் இருங்கன்னார். 10 நிமிஷம் கழித்து கூப்பிட்டார், இதை பாருங்கள், நீங்கள் சொல்கிறது பொய், இப்போ உங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க தனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிட்டதாக சொல்கிறாங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார்,

0: சார், இப்போ நீங்கள் சொல்கிறதும் பொய்யாக தான் இருக்கணும், ஏன்னா நிஜமாக எனக்கு ஒரு தங்கச்சியே கிடையாது அப்படின்னார்.
1: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதயராக நிகழ்ச்சியோடு. நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க திண்டுக்கல்ல இருந்து சரவணன் அழகுமணி இவர்களின் விருப்ப பாடல் கேட்கலாம். ராயன் திரைப்படத்திலிருந்து

பிஷப் கீப்பர் கல்லூரி சமூக பணித்துறை பேராசிரியர் முனைவர் எம் கெப்ரியல் அவர்கள் நேரலையில். நேர்களே, உங்களது கேள்விகளுக்கு தொட்டு வரலாம். சுழி 431 இந்த இணைப்பு எண்ணோடு 240 102 1 மற்றொரு எண் 246 102 1 வாட்ஸ்அப் எண் 938 546 102 1.

0: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 9 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. பிரான்ஸ் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை பங்கேற்கிறார். இன்று தொடங்கும் இம்மாநாட்டில் கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இங்கிலாந்து, அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய G7 உறுப்பு நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியா, பிரேசில், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நட்பு நாடுகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய புவிசார் அரசியலில் இந்தியாவின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக பிரதமரின் பங்கேற்பு அமையவுள்ளது. வடகிழக்கு இந்திய உள்கட்டமைப்பு உச்சிமாநாட்டை மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி ஷில்லாங்கில் இன்று தொடங்கி வைக்கிறார். இதன் ஒரு பகுதியாக நடைபெறும் தலைமை செயல் அதிகாரிகள் வட்டமேஜை கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் உள்கட்டமைப்பு மேம்பாடு, முதலீடு, வாய்ப்புகள் மற்றும் பிராந்திய வளர்ச்சிகள் குறித்து விவாதிக்கவுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பது, கடலோர பாதுகாப்பு, உப்பளம் மேம்பாடு உள்ளிட்ட அனைத்தும் நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மரக்காணத்தில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்ற அவர் மக்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழக கேரள எல்லையான தென்காசி புளியரை சோதனை சாவடியில் மாநில சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் ராஜீவ் நள்ளிரவு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்போது கேரளாவிற்கு அதிக அளவில் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கை மற்றும் அளவு குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அணையிலிருந்து கார் சாகுபடிக்காக இன்று முதல் கூடுதலாக தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 36,000 ஏக்கர் விளைநிலங்கள் கூடுதல் பாசன வசதி வரும் வகையில் 121 நாட்களுக்கு இன்று முதல் பாபநாச அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கோடகன் கால்வாய், பாளையங்கால்வாய், திருநெல்வேலி கால்வாய், மருதூர், வடகால், தென்கால், கீழக்கால் உள்ளிட்ட 9 கால்வாய்கள் மூலம் சுமார் 36,000 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று கூறப்படுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: பெரம்பலூர் மாவட்டம் துறையூர் சாலை டீக்களத்தூர் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். திருச்சி மாவட்டம் துறையூரிலிருந்து அரியலூர் நோக்கி சென்ற கார் எதிரில் வந்த லாரி மீது மோதியதில் இவ்விபத்து நேரிட்டது. விபத்து குறித்து பெரம்பலூர் ஊரக காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற அகில இந்திய கைப்பந்து போட்டியின் ஆடவர் பிரிவில் சென்னை வருமான வரித்துறை அணியும், மகளிர் பிரிவில் சென்னை விளையாட்டு மேம்பாட்டு அணியும் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றின. லண்டனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை ஆஸ்திரேலியா லண்டன் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க விருப்பது திருச்சி, சேலம், மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: முதுமை இது வாழ்க்கையின் வரம், இது ஆளுமை. முதுமை அனுபவங்களின் வெளிச்சம். குடும்பத்தின் பல்கலைக்கழகம் நினைவு பெட்டகத்தில் புதைந்து கிடக்கும் பொக்கிஷங்கள். நேயர்களே, இன்றைய வசந்த அழைப்பில் முதுமை வாழ்வின் முழுமை. திருச்சி பிஷப் கீப்பர் கல்லூரி சமூக பணித்துறை பேராசிரியர் முனைவர் எம் கெப்ரியல் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். நேயர்களே, தொட்டு வாருங்கள். 4431 இந்த இணைப்பு எண்ணோடு 240 102 1 240 6 102 1 கேள்விகள் அனுப்ப வாட்ஸ்அப் எண் கூட காத்திருக்கிறது 938 546 102 1. நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் சித்ரா திருவாளன்.
2: இனிய திங்கள் காலை வணக்கம் நேயர்களே, நலம அனைவரும். நலமை நாடும் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி இது. இன்று நம்மோடு இருக்கிறார் முனைவர் எம் டேனியல் அவர்கள். சமூக பணியில் முனைவர் பட்டம் பெற்றவர், நல பயிற்சியாளர், ஆற்றுப்படுத்தினர். இந்த துறையில் கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர். வணக்கம் ஐயா.
3: வணக்கம் அம்மா.
2: இப்போ உங்களுடைய பயணம் தொடங்கியதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறோம். ஏன்னா இந்த சமூக பணியில் கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு அனுபவம் இருக்குது. நீங்கள் தொடங்கிய போது உங்களுடைய மனம் எப்படி இருந்தது?
3: இந்த சமூக பணி என்பது வந்து நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிலையிலையும், குழந்தைகள்லேருந்து இன்னும் இளைஞர்கள் பெரியவர்கள் என்று எல்லா நிலையிலும் இருக்கிறவங்களுக்கு ஒரு தொழில் ரீதியான ப்ரொஃபஷ்னல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்க வந்து தீர்க்கறதுக்கு இது ஒரு அருமையான படிப்பு. இளங்கலையிலையும் இருக்குது, முதுகலையும் இருக்குது, அதிலே PhD இருக்குது. இதில் நிறைய துறைகள் இருக்குது. இன்றைக்கி வெளிநாடுகளில் இது அதிகமாக பேசப்படுது, பயன்படுத்தப்படுகிறது. நம்ம நாட்டிலையும் இன்றைக்கி நல்லா வந்திருக்கு. டாடா இன்ஸ்டியூட் தான் முத இதை கொண்டு வந்தாங்க இந்தியாவில். அப்புறம் இப்போ நமக்கு வந்து எல்லா மாணவர்களும், ஏன்னா அவங்களது சமுதாயத்தோடு ஒன்றி அவங்களோட ப்ரொஃபஷ்னலாக, எப்படின்னா இப்போ ஒரு பசிக்கிறவங்களுக்கு ஒரு மீனை கொடுக்குறோம், சாப்பாடு கொடுத்தோம்னா அந்த நேரத்துக்கு தேங்க்யூன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த தேவை இருக்கக்கூடியவங்க நம்மளோட எல்லா நாள் இருக்காங்க, வாழ்நாள் முழுவதும் இருப்பாங்க. அவங்கள ஒரு தொழில் ரீதியாக பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை எடுக்கிற பொழுது திருப்பி பசிக்கும் போது அவங்களே அவங்க ஃபில்ஃபில் பண்ணிக்குவாங்க. அதுதான் அந்த ப்ரொஃபஷனே.
2: சரிங்க ஐயா, நீங்கள் வந்து துறையினுடைய அசோசியேட் டீனாகவும் இருக்கிறீங்க. இப்போ நிறைய களப்பணிகளுக்கு போகிறீங்க, முக்கியமாக ஒரு ஆற்றுப்படுத்தினராக இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு ஆற்றுப்படுத்தினராக இருக்கிறதே ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பிரச்சனையை கேட்டு அதுக்கான தெளிவையும் அவங்களுக்கு நீங்கள் தர வேண்டிய அந்த ஒரு பணி உங்களுக்கு இருக்குது. அந்த பொறுமையும் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ 26 ஆண்டு காலத்தில் உங்களுக்கு அந்த பொறுமை வந்து அதிகமாகவே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலுமே இப்போ இருக்கக்கூடிய சமூகத்தை பார்க்கும் பொழுது வயதானவர்கள் முதியவர்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு சமூகமாக இருக்கிறோமா?
3: அருமையான கேள்வி மேம். ஏன்னா இப்போ வந்து நிறைய ஸ்டடீஸ் விஞ்ஞானபூர்வமாக பண்ணியிருக்கிறாங்க. இதில் பண்ணிவிட்டு அதனுடைய ஃபைனல் ஃபைண்டிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அது கண்டுபிடிச்சதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு 50 ஆண்டுகள் அதிகபட்சம், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரமிட்னு சொல்லுவாங்க, பாப்புலேஷன் பிரமிட், அந்த சமுதாயத்தில் வந்து கட்டமைப்புன்னு சொல்லுவோம், முத குழந்தைகள் தான், அதுக்கப்புறம் பெரியவங்க இளைஞர்கள் பெரியவர்கள் இப்படி இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு வந்து ஒரு பில்டிங் எப்படி நம்ம பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு, அப்போ குழந்தைகள் அதிகமாக இருக்கணும் உண்மை தான். ஆனால் இது காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பெரியவங்க அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட போகிறோம். அதுக்கு தான் நம்ம கட்டாயத்தை நினச்சி பார்க்கணும். ஏன்னா இதை வந்து சீரியஸான ஒரு பிரச்சனை அது சமுதாயத்தில் அப்படின்னு இன்றைக்கி சமூக விஞ்ஞானிகள் எல்லாம் கருத்தில் வச்சு இன்றைக்கி அருமையாக அந்த எல்டர்ஸை பற்றி யோசிக்கக்கூடியது. அதை பற்றி இன்றைக்கி அருமையாக அந்த ஒரு நாள் இருக்குது.
2: ஆமாங்க, முதியோரை வன்முறையிலிருந்து பாதுகாக்கும் நாளாக, சர்வதேச நாளாக இன்றைக்கி அனுசரிக்கிறோம். இப்போது இதில் நிறைய விதமான விஷயங்களை நாம் பேச வேண்டியிருக்கு. முதியோரை பாதுகாக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்குது. பல நாடுகளில் சர்வதேச அளவில் முதியோர்களுடைய எண்ணிக்கை

0: அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நம்ம நாட்டில் இளையோர் அதிகம் இருக்கிறாங்க, ஆனால் அதுவே இன்னொரு 20-30 வருஷத்தில் அவங்களே முதியோராக மாறும் பொழுது.
1: இன்னைக்கு நம்ம நம்முடைய கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட மேம் இது பார்த்தீங்கன்னா 12% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க 12% இருக்காங்க. இதுவே என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா இன்னும் 2050 பார்த்தீங்கன்னா அது 21-25% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம நாட்டிலையும் இன்னைக்கு வந்து முதியோர்கள் எண்ணிக்கையும் கூட்டிகிட்டு தான் போகுது. ஆனால் அவங்கள பாதுகாப்பாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதெல்லாம் நம்ம கலந்து ஆலோசிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று.
0: சரிங்க, இப்போ பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம தொடங்கிட்டோம் இந்த டாப்பிக்கில். முக்கியமான பிரச்சனை எதுவாக இருக்குதுங்க இப்போ இருக்கக்கூடிய முதியவர்கள் சந்திக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன?
1: எங்கள் மாணவர்களோட மேம் இங்கே வந்து திருச்சியை பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு மேற்பட்ட முதியோர் இல்லை இருக்குது. ஸோ அவங்க எல்லா இடத்துக்கும் நாங்கள் போயிருக்கிறோம். போய் அவங்க வந்து சாப்பாடு கிடைக்கிது, ஏன்னா நிறைய முதியோர் இல்லங்கள் ஏன்னா டெஸ்டிடியூட் ஆகிட்டாங்க, யாருமே கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் சில முதியோர் இல்லங்கள் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தங்க வச்சு அவங்களுடைய இறக்கிற பொழுது அவங்களுக்கு இறுதி மரியாதை கொடுத்து செய்கிறாங்க. அந்த இல்லங்களில் கூட அவங்க சொல்லுவது சாப்பாடு கிடச்சிருது, தூங்கிறதுக்கு இடம் இருக்குது, ஆனால் அன்பு எங்களுக்கு அரவணைக்கக்கூடிய இந்த பேர பிள்ளைங்களோ என் குடும்பமோ உறவுகளோ எட்டி கூட பார்க்கறதில்ல, அது ரொம்ப வேதனையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க.
0: அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
1: ஆமாம்,
0: நீங்கள் ஆற்றுப்படுத்தினரை அவங்கக்கிட்ட பேசும் பொழுது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் என்ன சொல்ல முடியும்னு தெரியல, என்ன சொல்லுவீங்க?
1: ஆக்சுவலாக அவங்கள கையை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் இருக்கோம் உங்கள் பிள்ளைங்க தான் அப்படின்னு எங்கள் மாணவர்களை நாங்கள் எல்லா இடத்துலையும் அங்கே பயிற்சிக்காக அனுப்புகிறோம். அவங்க 3 மாதம் இருப்பாங்க ஒரு மாணவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அங்கே போவாங்க. அப்போ அவங்க வந்து அவங்களுடைய பேர பிள்ளைங்களுடைய ரோல் எடுத்து பெத்த பிள்ளைங்களுடைய ரோல் எடுத்துக்கிட்டு ஒரு அன்பாகவும் ஆதரவாகவும் அரவணைப்போடும் அவங்களுக்கு தேவைகள் சின்ன சின்ன தேவைகளை அவங்கள சிரிக்க வைக்கிறது, விளையாட வைக்கிறது, அவங்களோட இருக்கிறதே பெரிய விஷயமாக அவங்க பார்க்குறாங்க. அது வந்து பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்குன்னு நான் சொல்ல முடியுமா?
0: சரிங்க, இப்போ இந்த மாதிரி மாணவர்கள் போகும்போது அவங்க நிறைய விஷயங்களை அந்த இல்லங்களில் கற்றுக்குவாங்க, எப்படி இருக்கிறாங்க, பெரியவங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கு அது புரியறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, புரிய வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம் இல்லையா, எப்படி புரிய வைக்கலான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய முதியோர் அவங்க வந்து ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா?
1: கட்டாயம் மேம், இது வந்து குடும்பத்திலேருந்தே ஆரம்பிக்கணும் மேம். ஏன்னா அவங்களுடைய 3 லேயர் ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து குடும்பம், அப்புறம் உறவுகள், சமுதாயம், அப்புறம் நாடு. இப்படி எல்லா லேயர்லையும் அவங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷனுங்கிறது வந்து இருக்கணும். ஏன்னா குடும்பம்னு சொல்லும்போது இப்போ வந்து நம்ம இப்போ சொல்கிறாங்க எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய கேப்பு, அந்த ஜென்ரேஷனல் கேப்பு. ஏன்னா அவங்களுடைய அந்த பெரியவங்க வந்து அவர் பெரிய அசட்ஸ், அவங்க அவங்களுடைய அனுபவம் சரி, அவங்க நமக்காக எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, குடும்பத்துக்கு மட்டும் இல்லை இந்த சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும். அப்போ அவங்க அந்த பொக்கிஷமும் அவங்களுடைய அனுபவங்களும் போற்றி பாதுகாக்கப்படணும்.
0: சரிங்க, இந்த வருஷத்தினுடைய டாப்பிக்காக என்ன சொல்கிறாங்க யுஎன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்டர் அபியூஸ் ப்ரிவென்ஷன் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்கள வன்முறையிலிருந்து பாதுகாக்கிறதுக்கான என்ன வழிமுறைகள் இருக்கோ அதை வந்து சமூகம் எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் சொன்னீங்க நம்ம குடும்பந்தான் முதல்ல அவங்கள கொஞ்சம் கனிவோடு பார்க்கணும் அப்படின்னு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், குழந்தைங்களை பார்க்குறதுக்கே எங்களுக்கு முடியல, நாங்கள் அவங்கள வந்து டே கேர் சென்டரில் விட்டுட்டு போகிறோம், பெரியவங்களை எங்களால் எப்படி கவனிச்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா சமூகத்தினுடைய அமைப்பு கூட அந்த மாதிரி ஆயிடுச்சு, போட்டி எல்லா இடத்துலையும் போட்டிகள் நிரம்பி இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது, எப்படி அணுகலாம்?
1: மேடம், குடும்பம்னு சொல்லும்போதே முன்னாடி இருந்த அந்த ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. எல்லாம் அந்த அர்பனைசேஷன்னாலையும் இன்றைக்கி நிறைய வந்து குடும்பங்கள் வந்து நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லுவோம், அப்பா அம்மா பிள்ளைங்க அவ்வளோதான். அதுவும் முன்னாடியே பிள்ளைங்க நிறைய இருந்தாங்க. இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 6 அக்கா 2 அண்ணன் பார்த்தீங்கன்னா தம்பி ஒருத்தன் இப்படி பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சேர்த்து 1 டஜன்.
0: அதாவது உறவு முறைன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தராவது அந்த வீட்டுக்குள்ளாரியே இருப்பாங்க.
1: இப்போ
0: அந்த மாதிரி உறவு முறையே அடுத்த கசன்லேயோ இல்லைன்னா அடுத்த ஃபேமிலியிலையோ
1: தேட வேண்டியிருக்கு. அதனால வந்து குடும்ப அந்த அமைப்புகளே மாறிடுச்சு. நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லும்போது கட்டாயம் அப்பா அம்மாவை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா வயதான அப்பா அம்மா வந்து பிளஸ்ஸிங். ஏன்னா அவங்க வந்து அந்த குழந்தைக்கு தேவையான இந்த உலகத்துக்கு வேல்யூஸு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க, கதைகளாக சொல்லுவாங்க, அவங்களோட சேர்ந்து விளையாடுவாங்க. அந்த உடன் இருத்தல், ஏன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுவாங்க, இந்த நியூக்ளியர் ஃபேமிலி, அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ பெரிய

சப்போர்ட்டு. அதனால் அவங்க பேர்டனே கிடையாது. அவங்க தான் வந்து அந்த குழந்தைங்களுடைய ஆட்டிடியூடை வளர்க்குறதுக்கு பெரிதும் பங்காற்றுறாங்க. அதனால் இதை கட்டாயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நகரங்களில் இருக்கக்கூடியவங்களும் சரி, இன்றைக்கி கிராமங்கள்லேயும் இந்த நியூக்ளியர் ஃபேமிலி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. கிராமத்தில் கூட அப்பா அம்மா வந்து மட்டும் வச்சுக்கிறதே அவ்வளோ பேர்டனாக கூட இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதனால் இவங்களை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா பொக்கிஷம் அவங்களுடைய அனுபவம் வந்து நமக்கு அவ்வளோ உதவியாக இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, வேலைக்கு போகிற அந்த பெற்றோர், அவங்களுடைய பெற்றோர் வீட்டில் இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு ப்ரொடெக்ட் இருக்கு, பாதுகாப்பு, நல்ல பாதுகாப்பு இருக்குது, நல்லா கவனிச்சுக்குவாங்க. அதனால இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு சொல்லுவோம் மேடம், அதை அதான் வந்து இன்னைக்கு வேணும். ஏன்னா அன்னைக்கு ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் போயிடுச்சே அப்படின்னு விட்டுறவங்க கூட ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக மீதி இருக்கக்கூடிய அப்பாவுடைய அப்பாவோ அம்மாவுடைய அப்பாவோ அம்மாவுடைய அம்மாவோ

0: அப்பாவுடைய அப்பாவோ அம்மாவுடைய அப்பாவோ அம்மாவுடைய அம்மாவோ அப்பாவுடைய அம்மாவோ இப்படி யாராவது இருந்தாலும் சரி, ரெண்டு பேர் இருந்தாலும் அதை வந்து பிளஸ்ஸிங்காக எடுத்துக்கிட்டு இந்த குடும்பங்கள் கொண்டு வந்தாங்கன்னா நல்ல பாதுகாப்பு கொடுக்கலாமே.
1: சரிங்க, இன்னைக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தலைப்பை எடுத்திருக்கிறோன்னு நினைக்கிறேன். முதுமை வாழ்வின் முழுமைன்னு சொல்கிறோம், அந்த முழுமை எப்படி அடையலாம், அந்த முழுமையை எப்படி நம்ம அங்கீகரிக்கலாம், அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான நிகழ்ச்சி இது. நேர்களை இப்போ ஒரு சின்ன இடைவெளி, இணைந்திருங்கள்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை, வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
6: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
7: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
8: BSc, BCA, BBA, BCom, MSc, MCA, MCom.
7: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 9:21 எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வசந்த அழைப்பு. முதுமை வாழ்வின் முழுமை. திருச்சி பிஷப் கீப்பர் கல்லூரி சமூக பணித்துறை பேராசிரியர் முனைவர் எம் கெப்ரியல் அவர்கள் நேரலையில். நேயர்களே, உங்களது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தொட்டு வாருங்கள். 0431 இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1 246-102-1 வாட்ஸ்அப் எண்ணும் காத்திருக்கிறது. 938-546-102-1
5: ஆம் நேயர்களே, முனைவர் கெப்ரியல் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தில் அவர் என்னென்னலாம் பார்த்தாரு, இப்போ அவருடைய இந்த பணிக்கு வரும்பொழுது இப்போ இருந்த நிலை, இப்போ இருக்கக்கூடிய நிலைன்னு நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க பேராசிரியர் அவர்கள். ஐயா, பொதுவாக நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த ஜாயின்ட் ஃபேமிலின்றது போயிடுச்சுங்க, இப்போ அட்லீஸ்ட் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, அதாவது நமக்கு இணக்கமாக இருக்கிற உறவுகளையாவது நம்ம கூட வச்சுக்கலாம், அது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப உதவும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. இதை எல்லாரும் நினச்சி பார்க்கணும். இது முதல் படியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதை செய்கிறது தான் ரொம்ப கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரியும். இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி அணுகலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு புரிகிறது இளையோருக்கு நிறைய நேரம் சாத்தியம் இல்லை. இப்போ இந்த பேசுகிறது, ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகிறது, அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது எனக்கு சொல்லுவாங்களே பெரியவங்க, என் வயசு வரும்போது தான் உனக்கு புரியும், அது வரைக்கும் உனக்கு புரியாது நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்தந்த வயசில் புரியும் அப்படின்றது தான் உண்மை கூட. அப்போது இந்த ஜென்ரேஷன் கேப்பு 20-25 வருஷம் அப்படின்னு இருந்தது, இப்போலாம் 5 வருஷத்துலேயே ஒரு ஜென்ரேஷன் கேப்புன்னு
6: சொல்லி உருவாயிடுச்சு
5: இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பை எப்படி சமாளிக்கிறது, பெரிய சவால் இல்லையா?
6: இது ரெண்டு சைடும் இருக்கணும் மேம். நம்ம இப்போ எல்டர்ஸ் சொல்கிறோம், அவங்க என்ன எப்படி தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதும், குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்கள் எப்படி தயாராக இருக்கணும், எப்படி இருந்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா எங்கள் மாணவர்கள் வந்து இந்த பயிற்சிக்கு போகும்போதே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அணுகுவாங்க, அணுகி அது வந்து தொழில் ரீதியாக அந்த ப்ரொஃபஷ்னலாகவே அந்த முடிவுகளை, கேஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, இண்டிவிஜுவல் கேஸ் ஒர்க்குன்னு, அதை ஹேண்டில் பண்ணுவாங்க அருமையாக. சமீபத்தில் என்னுடைய மாணவி ஒருத்தவங்க இதே மாதிரி இஷ்யூவோடு வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த வயதான பெற்றோர், அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில் இருந்த அந்த அம்மா, வீட்டை விட்டு நான் வெளியே போகிறேன்,
5: அவங்களே
6: 68 வயசு அவங்களுக்கு, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன், ஏன்னா பையன் என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேறான், மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு என்கிட்ட ஒழுங்காக பேசுறதில்ல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல். அப்புறம் மனைவிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எனக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லை. அப்போ இப்படியெல்லாம் சொல்லி அவங்க வந்து வீட்டு விட்டு போகிறதுக்கு தயாராக இருந்தவங்க மாணவர் தடுத்து நிறுத்தி அவங்கள்ட்ட உட்காந்து பேசி காரணங்களை கண்டுபிடிச்சி, ஏன் இதெல்லாம் இல்லை, நம்ம முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் அவங்க நம்ம கோபத்தையும் வேகத்தையும் குறைச்சி நம்முடைய அனுபவத்தால் அந்த நம் மகன்கிட்ட அன்பாக பேசி, இல்லைடா தம்பி இப்படி புரிஞ்சுக்கணும்டா, எல்லாரும் முக்கியம் நம்ம எடுத்து புரிய வச்சோம்னா அவங்களுக்கு புரிஞ்சு, ஏன்னா அவங்க டெய்லி வேலைக்கு போய் டென்ஷனில் இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் மனைவியும் வந்து அவங்க இன்னொரு வீட்டிலேருந்து வளர்ந்து வந்து இன்றைக்கி நம்மளை வந்து ஏற்றுக்கிட்டு நமக்கு தேவையான அத்தனை பணிகளும் செய்கிறது சிறப்பாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும் இல்லையா? இப்படியெல்லாம் பேசும்போது அவங்க நெகிழ்ந்து போகிறாங்க. அது எல்லாமே நம்ம எமோஷ்னல் தானே, அந்த வந்து அந்த உணர்வுகள் தானே. ஒருத்தர் சும்மா ஒரு தட்டி கொடுத்தாலே போதுமே, ஒரு சிரிச்சாலே போதுமே, ஒரு கை கொடுத்தாலே போதுமே, ஒரு கட்டி பிடிச்சா போதுமே, உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டாலே போதுமே. ஸோ குடும்பத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது தான் அது சிறப்பாக அமையும். அதுவும் பெரியவங்கும்போது அவங்க

0: ஞானப்பழம்னு சொல்லுவோம், அவங்களுக்கெல்லாம் விளைஞ்சவங்க அவனும் எமோஷனில் குழந்தையாக மாறிடுறாங்க. அதை கொஞ்சம் குடும்பத்தில் இருக்க மற்றவங்களும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம். ஆனால் இது ப்ரொஃபஷனலாக என்ன பிரச்சனைனாலும் அணுகிறதுக்கு இடம் இருக்குது.
1: சரிங்க, மழலை செல்வம் சொல்லுவோம், முதியோரும் மழலை செல்வம், இரண்டாவது மழலை செல்வம் அவங்களுக்கு வந்தது அப்படின்றத நம்ம ஏத்துக்கணும். நம்மளும் கொஞ்சம்
0: விட்டு கொடுக்கணும்.
1: இணைப்புல வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: நான் திருச்சி மலச்சநல்லூர்ல இருந்து பரமேஸ்வரின்னு பேசுறேம்மா.
1: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: அம்மா, அந்த ஐயா சொல்றது அத்தனையும் உண்மை. யாருமே இன்னைக்கு அது மாதிரி அரவணைக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கம்மா. எனக்கு வந்து அவங்க சாப்பாடு எல்லாம் போடல, நானே உழைச்சு நானே தான் சாப்பிடுறேன். ஆனா என்னுடைய வருமானம் அவங்க கிட்ட போனா நல்லா பேசுறாங்கம்மா, இல்லாட்டினா என்னை அவாய்ட் பண்றாங்க. இப்ப பாருங்க, இந்த ஒரு வாரமா ரொம்ப உடம்பு சரி இல்லாம இருந்த போன் போடுறமா, அந்த போனை கூட கட் பண்ணி விட்டுறாங்கம்மா. ஏன்னா அந்த குழந்தைகள் தானே வந்து, அந்த 50 வயசுக்கு மேல அந்த குழந்தைகள் தானே வந்துருதுமா, தன்னை போலயே வந்துருதுமா. ஏன்னா பெத்த பிள்ளைகளை விட பேர பிள்ளைகளை பார்க்க ஆசைப்படுதுமா, இசா இருக்குன்னா அந்த பேர பிள்ளைகள் மேல பார்க்க மாதிரி ஆசைப்படுதுமா.
1: ஏன்னா
2: அந்த ஐயா சொல்றதா அத்தனையும் உண்மைதான். எல்லாரும் அது மாதிரி வரமாட்டேங்கிறாங்கம்மா, முதியோர்களா ஆக ஆக அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் வாங்கம்மா.
0: பரமேஸ்வரி அம்மா வந்து பேசினது வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான். நம்ம இப்போ வந்து நமக்கு இந்த சொல்லுவாங்கல்ல பயிற்சி, இன்னொருத்தர் வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஏதாவது பயிற்சி இருக்குதா? நாங்கள் வந்து பெரியவங்கள ஆனதுக்கப்புறம் இந்த 60 வயசுக்கு மேலே கடந்தவங்களுக்கு பயிற்சி இருக்கா அப்படின்னா இருக்குது. நிறைய நிறுவனங்கள் அந்த பயிற்சியை கொடுக்குறாங்க. இப்போ பிஹெச்இஎல் போன்ற ஒரு பெரிய நிறுவனம் நமக்கு தெரியும், அங்கே வந்து ஏறக்குறைய ஒரு 7000 பேர் ஒரு ஓவர் இயர்ஸ் 20 வருஷத்தில் அந்த ரிட்டையர்ட் ஆன மோஸ்ட்லி எல்லாருக்கும் உன்னோட சொல்லலாம், என்னுடைய ஒரு பயிற்சி நாள், ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களோட இருந்து பயிற்சி கொடுத்துருக்கோம் நிறைய பேச்சஸ். ஆனால் இதே மாதிரி நிறைய நிறுவனங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, எப்படி நம்ம வயதானவங்க குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது, அடுத்து என்ன செய்யலாம், நம்மளை எப்படி என்கரேஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய அது இருக்குது. இப்போ அந்த அம்மா சொல்கிற மாதிரி அதில் நான் சொல்லுவேன் அந்த பயிற்சியில் கூட, சரி பிள்ளைங்க வரலைன்னா நம்ம தேடி போவோமே, நம்ம எட்டி போய் பார்த்துட்டு மனசை கொஞ்சம் தேத்திக்கலாமே,
1: இல்லைன்னா நம்ம கிட்ட பேசுற ஒரு நண்பர்கிட்ட நம்ம
0: தொடர்புல இருக்கலாமே. ஆமா, வென்டிலேட் பண்ணுறோம். ஆமா,
1: கொடுக்குறவங்கள்ட்ட
0: ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த வேதனை குறைஞ்சிரும், அந்த அழுகை வந்து நின்றும், ஒரு ஆனந்தமாக மாறிடும். யாருக்காக வாழ்றாங்க இனிமேல்? அந்த குடும்பத்துக்கு தானே. அது சொல்கிறாங்க, இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது மேம், ஏற்கனவே நீங்கள் பேச சொன்னீங்க, இந்த எம்பவர்மெண்ட், எல்டர்லி எம்பவர்மெண்ட், அது எப்படி நடக்கும்? காசு இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், காசு இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் எனக்கு மரியாதை இருக்குது, காசு இல்லைன்னா என்னை மதிக்க மாட்டுறாங்க. இது கிராமத்துலேயும் இருக்குது, நகரத்துலேயும் இருக்குது மேம். அதுக்காக சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ். இப்போ கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ பிஷப் பீபர் காலேஜிலேருந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 15 பேருக்கு மேலே எல்டர் பீப்புளுக்கு ஆடு, கோழி இதை வாங்கி கொடுத்தோம். இதை வச்சுக்கோங்க, அது பின்னாடி மேய்க்க முடிஞ்சால் மேய்ங்க, இல்லாட்டி தானாக மேய்ஞ்சிக்கிறோம், வீட்டுக்கு வந்துடும். அதனுடைய இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கொடுத்து ஒரு வருஷம் ஆகப்போகுது, அவங்க முகத்தில் அவ்வளோ புன்னகை, ஏன்னா அது குட்டி போட்டுருச்சு, அடுத்த லெவல் ரெடி ஆயிடுச்சு, இந்த கோழிகளும் நிறையா இருக்குது. ஸோ யூ ஹாவ் மணி, யூ ஆர் எம்பவர்டு. ஸோ எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசணும்னா, மரியாதை பற்றி பேசுனா, கௌரவத்தை பேசணும், காசு இருக்கணும். ரிட்டையர்ட் ஆனவங்க காசெல்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறாங்களோ அதெல்லாம், இப்போ கூலி வேலைக்கு போகிறவங்களும் ஏதாவது யோசித்தே ஆகணும்
1: அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு.
0: இன்னொன்று
1: என்ன அப்படின்னா, பல ஆண்டுகளாக நாம் சிலரை பாதுகாத்துட்டோம், குழந்தைகளாக இருக்கட்டும், உறவுகளாகட்டும், அவங்க எல்லாரையுமே நம்ம பாதுகாத்துட்டோம், அவங்கள நாம் பாதுகாக்கிற பொறுப்பில் இருந்தோம். இப்போ அந்த பொறுப்பு நமக்கு இல்லைன்னும் பொழுது ஒரு வெற்றிடம் இருக்குது, தி எம்டினஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தான் நம்ம வந்து வயதானவர்கள் தொடர்ந்து அவங்களுக்கு அழைக்கிறதோ, இல்லைன்னா அவங்கள நாடி போகிறதோ, இல்லைன்னா அவங்கள நம்பி இருக்கிறோம் அப்படின்னு மனதளவில் நினச்சிக்கிறதோ இருக்குமோ, அதுக்கான வழி என்னங்க?
0: ஆமாம், அது அருமையான கேள்வி தான் மேம். இது ஒரு பெரிய கேப் இருக்குது மேம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எல்லா இடங்களையும் கிராமம் சரி நகரங்கள்லாம் கிளப்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வயதானவங்கள்லாம் சேர்ந்து ஒரு கிளப்பு சாயந்தரத்தில் கூடுறது, அங்கே வந்து அன்அஃபிஷியலாகவே இருக்கும் கிராமத்தில், அழகாக உட்காந்து பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க, அதனால அவங்களுக்கு சரியாயிடும். இன்றைக்கி நகரங்களில் இந்த மாதிரி கிளப்ஸ் எல்லாம் இன்றைக்கி இருக்குது, காலையில் வாக்கிங் கிளப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் லைக் எக்ஸசைஸ், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சில எக்ஸசைஸ்லாம் செய்கிறதுக்காக சில கிளப்ஸ் இருக்குது. இது போக

0: பார்த்தோம்னா இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய படித்தவங்க தங்களை தொடர்ந்து சமுதாய பணியில் ஈடுபடுத்திக்கிறாங்க. இந்த விழிப்புணர்வு, இப்போ ரோட்டரி இருக்குது, லைன்ஸ் கிளப் இருக்குது, இப்படி நிறைய இதில் போய் மெம்பர் ஆகி அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க செய்யக்கூடிய அந்த சேவையில் தன்னையை ஈடுபடுத்திக்கிறதுனால அந்த என்கேஜ் ஆகிடுறாங்க. ஸோ முன்னாடி வந்து 8 hours 10 hours வேலை, அப்புறம் டிராவல் போக்குவரத்து போனீங்கன்னாலும் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் உங்களுக்கு கிடைக்கிறதே பெருசு, டைட்லி என்கேஜ்டு. ஆனால் இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் 24 hours ஃப்ரீ. ஸோ இந்த என்கேஜ் பண்ணணும், டைமை நம்ம பிரித்து அதில் வந்து WHO சொல்கிறாங்க 30 30 30 and 10. அது என்ன 30 30 30 10? 30% வந்து குடும்பத்துக்கு, 30% வந்து பர்சனல், 30% வந்து ஏதாவது ஒரு ஜாப்பு, இன்னொரு 10% சமுதாயத்துக்கு. இப்படி வாழ்க்கைய நேரத்தை வந்து அந்த பண்ணிட்டோம்னா
1: முறைப்படுத்திக்கிட்டோம்னா ஒரு டேட் சார்ட் மாதிரி ஒரு சார்ட்
0: போட்டு 24 hours சார்ட் அதை பண்ணிட்டோம்னா அருமையா இருக்கும் மேம்.
1: சரிங்க சரிங்க, ரொம்ப அருமையா பல விஷயங்கள் சொல்றீங்க. அது ரொம்ப உற்சாகம் அளிக்கக்கூடிய விஷயங்கள் கூட. முதியவர்களுக்கு இல்லைங்க, இப்ப முதியவராக போறவங்க பிளான் பண்ணணும் இல்லையா, அவங்களுக்கே கூட இது ரொம்ப ரொம்ப,
0: அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இது வந்து ஒரு மென்டலி ஹெல்த்தி பர்சன்ஸ்னா 30 30 30 and 10 அந்த அலோகேஷன் ஆஃப் டைமிங், அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பர்சன்டேஜ் கொடுத்துட்டோம்னாலே ஓரளவுக்கு எல்லாமே நம்ம அதில் மீட் பண்ணிடலாம்.
1: சரிங்க, நேர்களை இணைந்தீர்கள் வசந்த அழைப்பு நிகழ்ச்சி, இதே பிரச்சனை இடைவெளி
2: FM ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No. 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
2: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா, எவ்வளவு வேலை இருக்கு.
5: நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
4: உண்மையாவா?
5: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
6: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
7: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
8: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
9: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
10: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
11: திருச்சி சாரதாசில்.

0: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் நடத்தும் சிறப்பு தொழிற்கடன் முகாம் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும். பல்வேறு உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகளுக்கு மானிய வசதியுடன் கூடிய கடன் வழங்கப்படுகிறது. இம்முகாமில் சமர்ப்பிக்கப்படும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வுக் கட்டணம் செலுத்துவதிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. மேலும் தொடர்புக்கு 0431-246-0498-944-31-108-99.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வசந்த் அழைப்பு. வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் முதுமை வாழ்வின் முழுமை. இன்னைக்கு வந்து முதியோரை வன்முறையிலிருந்து பாதுகாக்கும் நாள். இன்று ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மோடு இருக்கிறார். திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரியினுடைய அசோசியேட் டீன் ஆஃப் சோஷியல் ஒர்க் அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. 26 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்தவர் அவர். இப்போ கமலா, அவங்ககிட்ட ஒரு வாட்ஸ்அப் கேள்வி வந்திருக்கு இல்லையா? யார் கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க?
3: அனந்தபுரம்ல இருந்து நாகராஜ் கேட்டிருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி பேரன்கள்லாம் கிஃப்டா நமக்கு கிட்டார் கீபோர்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இசைக்கருவிகளை கொடுப்பது வழக்கம். ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா செல்போன் இல்லைன்னா டிவி இந்த மாதிரி வாங்கி

0: கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. முதியவர்களுக்குன்னு ஏதாவது வகுப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதே போல திருவாணி கோவில்ல இருந்து தமிழ் செல்வி கேட்டிருக்கிறாங்க ஒரு கேள்வி, அதாவது எப்படி குழந்தைகளுக்கு எல்லாம் பால்வாடி மாதிரி இருக்கோ அது மாதிரி அரசு ஏதாவது பெரியவர்கள் அதாவது முதியோர்களுக்காக ஏதாவது ஒரு கிளாஸ் மாதிரி, அதாவது இந்த மாதிரி அமைப்பு மாதிரி பால்வாடி மாதிரி இவங்களுக்கு ஒரு வகுப்பு மாதிரி ஏதாவது செஞ்சிட்டு இருக்காங்களா? தனியார் சமூக சேவை நிறுவனங்கள் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அரசு தரப்புல எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வி கேட்டிருக்காங்க.
1: சரிங்க ஐயா, அவங்க கேட்டதுக்கான.
2: ஆமாம், ஆக்சுவலாக வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபண்டிங் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு அதை வந்து என்ஜிஓஸ் வந்து அவைல் பண்ணி நம்ம வயது முதிர்ந்தவர்களுக்கு அந்த ஹோமில் இல்லை டைரெக்டாக கம்யூனிட்டியில் டே கேர் சென்டர்ஸு அதுக்கெல்லாம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் தான். இதை வந்து அவங்க அப்ளை பண்ணி வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க நடத்துகிறாங்க. இப்போ அன்புச்சோலையெல்லாம் அப்படி தான், ஒரு அருமையான இடம். ஸோ அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து ப்ராஜெக்ட்ஸாக கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டும் சில இடங்களில் எடுத்து நடத்துகிறாங்க.
1: சரிங்க, இப்போ இந்த அன்புச்சோலை பற்றி சொன்னீங்க, காலையில் மூத்தவங்களை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு சாயந்தரம் அவங்களை திரும்பி கூட்டிகிட்டு வர மாதிரியான ஒரு நிலையா, இல்லைன்னா அவங்க அங்கேயே இருக்கிற மாதிரியான வசதிகளும் இருக்குங்களா?
2: இது இது வந்து ஏன்னா இப்போ இந்த அதெல்லாம் இப்போ இன்னைக்கு காலத்தின் கட்டாயமாக இருக்குது, இவங்க கேட்குறாங்க இல்லையா போயிட்டு கூட்டிகிட்டு வர மாதிரி, அது அதுக்கு பேர் தான் டே கேர் சென்டர். எப்படி குழந்தையை கொண்டே விட்டுட்டு வரோமோ அதே மாதிரி பெரியவங்களையும், இது மாதிரி நிறைய என்ஜிஓஸ் இன்றைக்கி வரணும். வந்தால் தான் இவங்க கேட்கக்கூடிய கேள்வி வந்து காலையில் போயிட்டு அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாயந்தரமாக வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது சில நிறுவனங்கள் அந்த மாதிரி நடத்துகிறாங்க, ஏன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு அவங்க வீடு நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக,
1: அவங்களுடைய சூழல் அவங்க இருந்தாங்க
2: நல்லா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் வச்சு நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸில் அந்த மாதிரி என்ஜிஓஸ் தான் எடுத்து செய்கிறாங்க. ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டாக எடுத்து செய்கிறது வந்து கவர்மெண்ட் ஹோம் போயிட்டோம்னா அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி டெஸ்டிடியூட் ஹோம் அப்படிங்கும்போது அவங்க ஏதோ ஃபண்ட்ஸு லோக்கல் ஃபண்ட்ஸு சாப்பாடு இந்த கல்யாணம் காட்சி இதெல்லாம் வரும்போது அவங்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா இதை வச்சு அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ த விமன் நம்ம வந்து ஐபிஎஸ்ஆர்னு சொல்லிட்டு ஒன்று இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் சீனியர் சிட்டிசன், அதில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து சாங்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னும் சீனியர் சிட்டிசன் அவங்களுக்குன்னே உருவான சில இந்திரா காந்தி நேஷ்னல் ஓல்டேஜ் ஹோம் அதனுடைய பென்ஷன் ஸ்கீம்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்கீம்ஸ் தான் நம்ம அவைல் பண்ணி கொடுக்கலாம், உதவி செய்யலாம். டே கேர் சென்டர்ஸ் வந்து கிரியேஷன் இனிமேல் கட்டாயம் தேவை, ஏன்னா இன்றைக்கி ஓல்டேஜ் ஹோமில் இருக்கவங்க ஹாப்பியாக இல்லைன்னா வீட்டுக்கு போட்டோம், வீட்டில் ஓரளவுக்கு போகக்கூடிய ஒரு 10% 15% தான் யாருமே இல்லைன்னா அந்த மீதி இருக்கக்கூடிய ஒரு 85% வந்து ஹோமில் இருந்துட்டு ஆக்டிவிட்டியில் பங்கேற்றுட்டு சாயந்தரமாக வீட்டில் போய் தூங்குறதுங்கிறது வந்து நல்ல கான்செப்ட்.
1: சரிங்க,
2: அது இருந்தால்
1: ரெண்டுமே கிடைக்கும், அதாவது அவங்களுக்கு வந்து தேவையான அந்த உறவுகளும் கிடைக்கும், அதாவது பேசுறதுக்கு யாராவது ஒரு நண்பர்களும் கிடைப்பாங்க, வீட்டுக்கு போனால் அந்த சூழலும் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது.
2: இங்கே செம்பட்டில் கூட அதே மாதிரி நம்ம ஒரு ஓல்டேஜ் ஹோம் இருக்குது, அன்னை ஓல்டேஜ் ஹோம்னு, அங்கேயும் சிறப்பாக இருக்குது. கேஎல்ஏ காஜாமலை லேடிஸ் அசோசியேஷன் அவங்களும் வச்சுருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சென் ஆண்டனிஸ் ஓல்டேஜ் ஹோம் காட்டூரில், அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கிராஃபோர்டில் வந்து மெர்சி ஹோம் டெஸ்டிடியூட்னு. ஸோ திருச்சியே இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா 100க்கு மேற்கண்ட இருக்கிறாங்க, தே ஆர் என்கேஜிங் ஸோ மெனி ஆக்டிவிட்டீஸ். சிலர் வந்து ஓகே நீங்கள் வீட்டுக்கு போய் கூட தங்கிட்டு அடுத்த நாள் வாங்க, இப்போ வந்து ஒரு ட்ரையல் பேசிஸ் மாதிரி கொடுக்குறாங்க. பட் ப்ராஜெக்ட்ஸு ஃபண்ட்ஸு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் லிங்க் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கொண்டு போக முடியும். இன்னொரு கேள்வி கேட்டார் பாருங்கள், படிக்கலாமா? ஆஃப்டர்
1: அவங்களுக்குன்னு கிளாஸஸ் ஏதாவது இருக்கா தனியாக, அதாவது முதிய அவர்களுக்கு நீங்க சொன்னீங்களே நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட இதுக்காக முதியோருக்கு சிலது
2: அவங்க சிலபஸ் அவங்களே உருவாக்க சொல்லி இப்போ எங்களை மாதிரி ஆட்களை கூப்பிட்டு உருவாக்கி எங்களுக்கு பயிற்சி கொடுங்கன்னு நாங்கள் போய் பண்ணோம். ஆனால் வந்து இப்போ அவங்களுக்குன்னு சில படிப்புகள் அப்படிங்கிறத விட எஜுகேஷன் வந்து இப்போ ஒரு ஃபார் எவ்ரி ஒன், அதனால அதை வந்து நம்ம வந்து இப்ப சில டிப்ளமா ப்ரோக்ராம் இருக்கு ஆற்றுப்படுத்துதல்ல அதை படிச்சுக்கலாம். ஏன்னா இயற்கையான வைத்தியங்களை பத்தி அன்னைக்கு பாட்டி வைத்தியம்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சாங்க, இன்னைக்கு ஹெர்பல் சரி என்ன இயற்கையான வாழ்வியல் முறைகளுக்கெல்லாம் பயிற்சிகள் நிறைய கிடைக்குது, அந்த சென்டர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நம்ம போய்க்கணும், எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள்லாம் அதுல போய் நல்லா பங்கு பெற்று பயிற்சி அடைந்துக்கிட்டு இப்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்ப எங்க காலேஜ்ல கூட பாத்தீங்கன்னா டிப்ளமா ப்ரோக்ராம் கவுன்சிலிங் இருக்குது, அதெல்லாம் வந்து 1 இயர் ப்ரோக்ராம், 6 மந்த்ஸ் ப்ரோக்ராம்லாம் ஸ்பெஷலாக நாங்கள் டிசைன் பண்ணி கூட கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு ஹவு டு மேனேஜ் ஃபேமிலி, எப்படி குடும்பத்தை நம்ம நிர்வகிக்கலாம், உறவுகளை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம், நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் அந்த படிப்பில் ப்ராக்டிக்கல் பேஸ்டு. ரொம்ப தியரிட்டிக்கல் இன்புட் கொடுக்காம ஓரளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி செய்கிற மாதிரி இருக்குது.

0: நிறைய கல்லூரியில் இருக்குது, இன்னும் யூனிவர்சிட்டிஸ்லேயும் இருக்குது. அதை அவங்க தேடி படிக்கலாம். படித்து ரிட்டையர்ட் ஆனவங்க, ஏதோ வேலையில் இருந்தவங்க ஃபர்தராக படிக்கணும்னா அதை செய்யலாம்.
1: சரிங்க, இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
1: வணக்கம் சந்திரசேகர், சொல்லுங்க.
2: மேம், ரெண்டு கேள்விகள் இருக்கு. ஒன்று, முதியவர்கள் அவர்களுக்குரிய அந்த ஒரு வயது மூப்பின் காரணமாக ஸ்ட்ரெஸ்னால அவங்களுக்கு மனோ நிலை தொடர்பான சில சிக்கல்கள் வரலாம், சோர்வாகிறது அல்லது ரொம்ப தனிமையா அவங்க உணர்வது. ஸோ இதை எப்படி வந்து இளையோர்கள் ஹேண்டில் பண்றது, அவர்களுக்கு எப்படி ஊக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கறது, அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, பெரியவர்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது அவர்களுக்குரிய அந்த வயது மூப்பு காரணமாக வரக்கூடிய நோய்கள், அதற்குரிய சிகிச்சைக்கான அந்த பண வசதி இல்லாதவர்கள் எப்படி அரசாங்கத்தினுடைய அந்த உதவி அப்படிங்கறத நாடுறது, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்ரோல் பண்ணுறது, அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எங்க அவங்க போகணும், யாரை நாடணும், இதை பற்றி சொல்லுங்களேன்.
1: சரிங்க, சரிங்க, நன்றி. இதில் இந்த ஸ்ட்ரெஸ், தனிமை, மனநிலை, இதை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போது இவங்க கேட்ட ஒரு கேள்வியில் இன்சூரன்ஸ் காப்பீடு பற்றி கேட்டாங்க. பொதுவாகவே வந்து 60 வயது வரைக்கும் தான் எல்லாருமே காப்பீடுன்றதே உண்டு. 60 வயதுக்கு மேலே காப்பீடு அப்படின்றதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலை வரும்பொழுது அவங்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு இருக்குது, சமூக ரீதியில் அது பொருளாதார ரீதியில் கூட அவங்களுக்கான பாதுகாப்பு எப்படி அவங்க செயல்படுத்திக்கலாம், 40 வயசுலேருந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கலாங்க?
0: கரெக்ட் மேம். அதுக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ கவர்மெண்ட்லாம் வந்து நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து இப்போ முதியோருக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க. அந்த பென்ஷன் அவைல் பண்ணிக்கலாம். அது ஒரு மினிமம் சப்போர்ட்டு. இது பார்த்தாத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே இவங்க வந்து வேலை செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன், ஏன்னா ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு பென்ஷன் வந்துடும். ஸோ இன்கம் வந்து பிரச்சனை இல்லை. இப்போ கூலி வேலைக்கு போகிறவங்களும் அன்ஆர்கனைஸ்ட் லேபர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி இஷ்யூ அதிகமாக இருக்கும். ஸோ அதுலேயும் இன்றைக்கி வந்து மெம்பர்ஷிப் கார்ட்ஸ் இருக்குது, அதில் கொடுத்தோம்னா அங்கேயும் பென்ஷன் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ மினிமம் 1000, மேக்ஸிமம் 2000, 3000லாம் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு மினிமம் நமக்கு சப்போர்ட் இருக்குது. மற்றபடி வந்து டிசீஸ்க்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் இந்த கனெக்ட் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காசு இருக்கிறவங்க இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க, பாலிசி பேஸ்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த அதில் வந்து அவங்க வந்து அது கவரேஜ் ஆகிடும். இல்லைனாலும் இந்த முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டங்கள், இன்னும் பேங்க்கில் எல்லாம் காப்பீட்டு திட்டங்கள் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்குது நமக்கு, அதுவும் நம்மளுடைய சென்ட்ரலைஸ்டு பேங்க்ஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா இட் இஸ் கவர்டு. அதனால் டிசீஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த இன்சூரன்ஸ் மூலமாக கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கட்டாயம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதில் ஒரு விழிப்புணர்வு வேணும், நமக்கு என்ன
1: இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்,
0: இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மினிமம் தான் அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ். அதை கொடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு நமக்கு 100,000 ரூபா வரல கூட கவரேஜ் இருக்குது. அதுக்கு மேலேயும் நமக்கு நிறையா கவரேஜஸ்லாம் இன்றைக்கி சோஷியல் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா அன்ஆர்கனைஸ்ட் லேபருக்கு இந்த லேபர் ஆஃபீஸில் கமிஷன் ஆஃப் லேபர் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது. ஸோ அவங்க வந்து மூலமாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் எடுத்துக்கிறாங்க. ஒரு 100 ரூபா வச்சு நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா அதில் நான் கவர் ஆகிடுறேன் அப்படிங்கும்போது அந்த அன்ஆர்கனைஸ்ட் லேபரும் 60 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் அதை பதிவு பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டாங்கன்னா என்னவர் நமக்கு தேவைப்படுகிற போது அதிலிருந்து கிளைம் எடுத்து ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். நிறைய இன்றைக்கி சப்போர்ட்டிவ் ஹேண்ட்ஸ் இருக்குது, சோர்சஸ் ஆர் தேர். நாங்கள்லாம் அப்படி தான் ரெஃபர் பண்ணுறோம். கிராமத்துலேருந்து கேட்குறாங்கன்னா இங்கே யாராவது வெல் விஷஸ்ஸு, என்ஜிஓஸு, அதெல்லாம். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைக்கு கேன்சர் வந்தாலே டோட்டலாகவே ஃப்ரீயாக செல்லக்கூடிய நிறுவனங்களும் இருக்கிறாங்க. 20 லேக்ஸ், 25 லேக்ஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்பும் நம்ம வந்து அதை போய் தொடர்பில் இருக்கணும். அதுக்கு தான் நமக்கு அருமையாக கவர்மெண்ட்டு கூட சொல்லியிருக்கு மேம், இந்த எல்டர் லைன் சொல்லிவிட்டு அவர் 1, 4, 5, 6, 7 அவர் வரிசையாக 4, 5, 6, 7 முன்னாடி 1
1: போட்டுக்கோங்க.
0: இது ஹெல்ப் லைன், எல்டர் ஹெல்ப் லைன். ஸோ இவங்கள்ட்ட கேட்டோம்னா கட்டாயம் அவங்க வந்து ஃப்ரீ இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க, அவங்க வந்து நம்மளை ரெஸ்கியூ பண்ண வருவாங்க. எல்டர் அபியூஸ்னா உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
1: ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பேச வேண்டியிருக்கு. இதுக்கான முன்னெடுப்பும் அரசாங்கம் நிறைய செய்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த வன்முறை அவங்க அந்த மாதிரி வன்முறைக்கு ஆளாகும் போது அவங்க இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இமீடியட்டா அவங்களுக்கு ஒரு
0: கட்டாயம் பண்ணலாம்
1: வரும் உங்களுக்கு.
0: ஆமா மேம்.
1: என்ன மாதிரியான

0: பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க வன்முறையினு எடுக்கும் பொழுது.
1: ஆமாம், முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் பிள்ளைங்களுக்கு முன்னாடியே எழுதி கொடுத்துட்றாங்க. அதனால் அந்த அதான் அந்த எக்கனாமிக்கல் எம்பவர்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் வருது மேம். அப்போ எழுதி கொடுத்துட்றாங்க, இனிமேல் அவங்ககிட்ட ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஒரு நெக்லிஜென்ஸ், கண்டுகொள்ளாத ஒரு தன்மை. இப்படி கண்டுகொள்ளாத தன்மையெல்லாம் இப்போ இன்றைக்கி சமீபத்தில் கோர்ட்டில் போய் ப்ரூவ் பண்ணி, சமீபத்தில் போன வாரத்தில் கூட ஒரு நியூஸ் கொடுத்தாங்க, அவங்கள வந்து ரிவோக் பண்ணி திருப்பி பல்லு அந்த பெற்றோர் பேர்லேயே சொத்து வந்துருச்சு. இன்றைக்கி புதிய சட்டம் அப்படி வழிவகுத்துருக்கு நமக்கு. அதனால் ப்ரொடெக்ஷன்லாம் இன்றைக்கி வந்து நல்லா தான் வச்சுருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி யாரும் அப்பா அம்மா வந்து தெருவில் எல்லாம் விட முடியாது. விட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட், சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்குது, நிறைய இருக்குது இன்றைக்கி. அதுக்காக நம்ம பயந்துக்கிட்டு இல்லை, உண்மையிலேயே அன்பாகவும் ஒரு அரவணைப்போடும் பாசத்தோடும் நம்ம இருந்தோம்னா அது பல மடங்கு நமக்கு பிளெஸ்ஸிங் அன்னைக்கு மாறும். நோய் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நம்ம தள்ளப்படுவோம், நல்லா இருப்போம். ஏன்னா ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு கட்டி பிடிச்சி பாசமாக இருக்கக்கூடிய ஒரு உறவுகள், ஏன்னா இதெல்லாம் வி ஆர் மிஸ்ஸிங். எத்தனை பேர் வந்து பிள்ளைங்க ஆர்ஃபனேஜில் போய் பார்த்தா அப்பா இல்லை, அம்மா இல்லை, தாத்தா இல்லை, பாட்டி இல்லை, அவங்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ இவங்க சொன்னாங்க ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் தான் இருக்குது, அந்த குழந்தைங்க ரொம்ப டிப்ரைவ் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு தாத்தா பாட்டி இருக்கக்கூடிய அந்த குடும்பம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்.
0: சரிங்க, ரொம்ப அழகாக ரொம்ப நிகழ்ச்சியான பல தகவல்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நேரில் இப்போ ஒரு சின்ன இடைவெளி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
0: திருச்சி ரெயின்போ FM 102.1 வசந்த் அழைப்பு முதுமை வாழ்வின் முழுமை. முனைவர் எம் கெப்ரியல் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா,
4: ரஞ்சித் அனுப்பியிருக்காரு. எங்கள் அப்பாவை நான் நல்லாவே பார்த்துக்கிட்டேன், ஆனால் இப்போ அவர் உயிரோடு இல்லை. இருந்தாலும் இன்னும் நல்லா பார்த்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு உணர்ச்சி, குற்ற உணர்ச்சியிலேருந்து நான் விடுபடணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க.
0: சரிங்க,
1: ரஞ்சித்துடைய உணர்வு வந்து நம்ம மதிக்கணும், ஏன்னா அது உண்மை தான். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. அப்பா அம்மா இருக்கும்போது நம்ம நிறைய செய்கிறதில்ல, அவங்கள கவனிச்சிக்கிறதில்ல, இல்லை நம்ம செஞ்சது பத்தலையோ அப்படிங்கிற உணர்வுலாம் இருக்குது. அப்புறம் திருமணம் ஆனதுனால குடும்ப சூழல்களில் அதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகிடுது, குறைஞ்சி போகுது. ஆனால் ரஞ்சித் என்ன செய்யலாம் அப்படின்னா, எத்தனையோ அப்பா அம்மா தான் சொன்னேன், ஒரு இந்த ஓல்டேஜ் ஹோம்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கு எடுத்திங்கன்னா திருச்சியில் மட்டுமே 100 ஆவரேஜாக ஒரு 50 வச்சாலுமே எவ்வளோ இருக்கும் பாருங்கள். தெர் ஆர் 5000 பீப்புள் ப்ளஸ்ஸு. நம்ம போய் அந்த ஹோமில் போய் பார்த்து நம்ம அங்கே இருக்கவங்களாம் நம்ம அப்பா அம்மா அப்படின்னு ஒரு ஃபீல் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களும், அது வந்து நமக்குடைய நல்ல ஆழமாக இருக்கக்கூடிய அந்த புண்ணு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் செய்யலையே அப்படிங்கிறது வந்து அது தாராளமாக சரியாயிடும், அந்த ஹீலிங் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அப்பா பேரை அம்மா பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க பேரில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்கள் யாரை சந்தித்தாலும் போய் அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. நீங்கள் கண் கூட ஒரு ஏழை இருப்பாங்க இல்லையா, கஷ்டப்பட்டு அப்பா அம்மா இல்லை, அவங்களுக்கு உங்கள் கூட பிறந்தவங்களாம் இல்லை, இல்லை வந்து குழந்தைங்களே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து இன்றைக்கி தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கள்ல, அவங்கள போய் சந்திங்க, கை கொடுக்குங்க, கட்டி பிடிங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பழம் வாங்கிட்டு போய் கொடுங்க. அப்போ வந்து அதுவே ஒரு பெரிய நிறைவாக இருக்கும், உங்களுடைய ஆழ்ந்த அந்த புண்ணெல்லாம் ஹீலாயிரும். இப்போ இந்த சோஷியல் ஒர்க்கர்ஸ் நாங்கள்லாம் வந்து ஒரு சம்பளம்லாம் வாங்குகிறோம், இந்த இப்போ தனியாரில் வேலை செஞ்சாலும் சரி, கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சாலும் சரி, அதையும் கடந்து ஒரு பெரிய நிறைவு. என்ன நிறைவுனா, யார் தேவையில் இருக்கிறாங்களோ, யாருக்கு அன்பும் ஆதரவும் தேவையோ, யார் பிரச்சனையில் இருக்காங்களோ அவங்கள தேடி சென்றால் அவங்க வருவாங்க. சில நேரத்தில் நாங்கள் தேடி சொல்கிறோம். அந்த ரெண்டாவது இனிஷியேட்டிவ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போங்க, குடும்பத்தோடு போங்க, விசிட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோமாக இருக்கட்டும் அல்லது ஓல்டேஜ் ஹோமாக இருக்கட்டும், போய் பாருங்கள், யூ வில் டெஃபினெட்லி பி ஹீல்டு. அதுதான் நமக்கு, ஏன்னா இன்றைக்கி டோஃபமின் செரட்டோன்கிறது வந்து அது இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சொல்லுவாங்க, அது வேணும் நமக்கு, நார்மலாக சுரக்கணும் மூளையில். இல்லைன்னா டென்ஷன், இப்போ ஒருத்தர் ஒரு நேயர் கூட சொன்னார் மன அழுத்தம் இருக்குன்னு. ஆமாம் இருக்கும், ஏன்னா

0: நம்ம சிரிக்க இந்த டோபமின் செரட்டோன்னு மருந்து மாத்திரையில் போயோன்னா அது மருந்து மாத்திரை தீந்தோன்னா வரத்தான் செய்யும். ஆனால் அந்த ஒரு சிரிப்பு இயற்கையிலே சிரிக்கவும் அரவணைப்பும் அந்த முகத்தை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிறதும் பலருக்கு நல்லது செய்கிறதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உணர்வை தூண்டிவிட்டு டோபமைன் சட்டினுடைய நார்மல் செக்ரியேஷனுக்கு கொண்டு வந்துடும்.
1: சரிங்க, மகிழ்ச்சிக்கான ஹார்மோனை நாமளே உற்பத்தி பண்ணிக்கலாம். ஒரு வயதுக்கு அப்புறம், ஒரு 60 வயதுக்கு அப்புறம் நாமளே ஒரு ஆற்றுப்படுத்தினரா மாறணும். நம்ம பிரச்சனைகள் நமக்கு பெருசா தெரியாது, மற்றவங்க பிரச்சனையை கேட்கும் பொழுது இல்லைங்களா?
0: கரெக்ட் மேம், சரியா சொல்றீங்க.
1: முதியோர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு அறிவுரை பெரியவர்களுக்கு?
0: பெரியவங்க வந்து கட்டாயம் சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே இப்போ சம்மரைஸ் பண்ணி சொல்ற மாதிரி தான், ஒரு நாளை எப்படி திட்டமிட்டு நம்ம நகர்த்தலாம். ஸோ நம்மளுடைய தூங்குற நேரம், எப்போ தூக்கம் வருமோ அப்போ தூங்குங்க, தப்புலாம் கிடையாது. அந்த 24 மணி நேரத்துக்கும் ஷெடியூல் வச்சுக்கோங்க. நான் பேரப்பிள்ளை பார்க்க போகிறேன், இல்லை கொஞ்சம் சமைச்சு கொடுக்க போகிறேன், இல்லை தோட்டத்தில் போய் சும்மா அப்படியே கொஞ்சம் ஒரு நடந்து கொடுக்க போகிறேன், இல்லை வெளியில் காலையில் கொஞ்சம் வாக்கிங் போகிறேன். இப்படி வந்து 24 ஹவர்ஸையும் ஷெடியூல் பண்ணிட்டீங்கன்னா, இதில் ஏதோ ஒரு 2-3 ஹவர்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு இன்கம் வர்ற மாதிரி, ஏதோ ஒரு சின்ன கடை முன்னாடி போட்டுக்கிற, ஒரு பூக்கடை போட்டேன், ஒரு பழக்கடை போட்டிருக்கேன்,
1: ஒரு திருப்திக்கு
0: அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து உங்கள் நல்ல ப்ராடக்டை கொடுத்த மாதிரி இருக்கும். இயற்கையாக விளைஞ்சது உங்கள் வீட்டிலே விளைஞ்ச முருங்கைக்காயாக இருக்கலாம், கீரையாக இருக்கலாம், இதெல்லாம் வெளியெடுத்து வச்சாலே அவங்க வந்து சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. அந்த டைமை மட்டும் ஷெடியூல் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாள் மட்டும் இல்லை, நீங்கள் அப்படி இந்த கழுகு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து அதிக வருஷம் வாழுது அப்படின்னு. அது வந்து 30 தான் 30 வருஷம் தான். அதுக்கப்புறம் என்ன செய்யுது, ரீஒர்க் பண்ணுது. அது மலை உச்சிக்கு போய் அந்த வளர்ந்த சிறகுகள்லாம் அடித்து உதுத்துறது எப்படின்னா, தன்னுடைய நகத்து முன்னாடி அந்த என்ன சொல்லுவோம், மூக்கு இருக்கு பாருங்க, அது வளர்ந்து வளைஞ்சு போச்சு, அதனால இறைய சாப்பிட முடியல, அதனால அடித்து உடைச்சிருதான். உடைச்சிட்டு புது அழகு வந்தோடனே அதை வச்சு இறக்கைகள்லாம், ஏன்னா அது ஃபெதர்டும் வளர்ந்து போச்சு, புடுங்கி எரிஞ்சிடுது. ஸோ அதுக்கப்புறம் புது இறகுகள், நகங்கள், அதுமாரி அடித்து உடைச்சிட்டு புது நகங்கள். இப்போ எகைன் ஒரு 30 இயர்ஸ் வாழலாம், 30-40 இயர்ஸ். சப்போஸ் 70 வருஷம் வாழுதுன்னா கழுகு, இயற்கையிலே நாமளும் என்ன செய்யலாம், சில தேவையில்லாத விஷயத்த புறம் பேசுகிறத, ஆமாம் டென்ஷன் ஆகிறத, இப்போ புரிந்து கொள்ளாத தன்மையை, அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்கிறத, ரொம்ப குழந்தையாக மாறிட்டு இருக்கிறத, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே டிங்கரிங் மாதிரி பண்ணிட்டோம்னா, இன்றைக்கி வந்து நமக்கு என்ன சட்டம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது, சமுதாயமும் ரெடியாக இருக்குது. ஸோ குடும்பமும் ஒரு அன்பு ஆதரவணைப்போடு இருக்கிற பொழுது நாமளும் அது அதிகமான பாசத்தை பேர பிள்ளைங்க மேலேயும், அந்த திருமணம் பண்ணி கொடுத்துருப்போம் மகனுக்கு மருமக மேலேயும், அந்த மாதிரி எல்லாரோடையும் காட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த குடும்பம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. எந்த வயதானா என்ன, மாற்றம் நம்மில் தொடங்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். பல தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் சொன்னீங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி உங்களுக்கு. இன்று புதிதாய் பிறந்தோம் நேயர்களே, காலதேவனின் கருணையால் முதுமை வாழ்வின் முழுமை என நாம் உணர இதுவே சரியான தருணம் நண்பர்களே. நன்றி அனைவருக்கும்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பில் இதுவரை முதுமை வாழ்வின் முழுமை. திருச்சி பிஷப் கீப்பர் கல்லூரி சமூக பணித்துறை பேராசிரியர் முனைவர் எம் கெப்ரியல் அவர்கள் நேரலையில் பங்கேற்று சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் சித்ரா திருவாளன்.

0: தொழில்கள் வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும் போதே தான் நமக்கு தோணும், நமக்கு வயசாயிருச்சு, இனிமே இந்த விஷயத்தெல்லாம் செய்யறத நிறுத்திக்கணும் அப்படின்னு. ஆனா தோழிகளை உண்மையா சொல்லுங்க, வயசு அப்படிங்கிறது வெறும் எண்தானா இல்ல உண்மையாவே அது நம்ம பாதிக்கிற விஷயமா? இன்னைக்கு நண்பகல் 12:10 மங்கையர் உலகத்துல திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தோழிகள் இதை பத்தி பகிர்ந்துக்கலாம். இப்போ நேரம் 10 மணி ஆயாச்சு. நாம கேட்க போறது,
1: வணக்கம், திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோ, அதிபர் பீட்டர் பெலெக்ரினி ஆகியோரை இன்று சந்திக்க உள்ளார். வர்த்தகம், முதலீடு, வாகனம், ரயில்வே, உற்பத்தி உள்ளிட்ட துறைகள் குறித்து அந்நாட்டு தலைவர்களிடம் திரு நரேந்திர மோடி ஆலோசிக்க உள்ளார். இந்திய பிரதமர் ஒருவர் ஸ்லோவாக்கியா செல்வது இதுவே முதன்முறையாகும். மும்பையில் 19வது சர்வதேச திரைப்பட விழா இன்று தொடங்குகிறது. இவ்வாண்டிற்கான போட்டியில் 13 நாடுகளைச் சேர்ந்த 52 சர்வதேச மற்றும் 92 தேசிய திரைப்படங்கள் என 144 படங்கள் திரையிடப்படவுள்ளன. இதில் தேர்ந்தெடுக்கப்படும் 18 சிறந்த திரைப்படங்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் விமான பயணிகளின் நலனை முன்னெடுக்கும் யாத்ரி ஸ்வீதா தினம் இன்று நடைபெறுகிறது. இத்தினத்தையொட்டி மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் இன்று பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்தவும் சமூக பொறுப்புணர்வை வளர்க்கவும் யாத்ரி சுவிதா திவாஸ் என்ற பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரைக்கு வருகை தரும் பயணிகளுக்கு நாட்டுப்புற நடன கலைஞர் நிகழ்ச்சியுடன் கூடிய உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. ஏக் பெட் மா கே நாம் என்ற திட்டத்தின் கீழ் விமான நிலையத்தின் வெளிப்பகுதியில் மரக்கன்றுகள் நடும் விழாவும், ரத்தான முகாம், இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் கண் சிகிச்சை முகாம்கள் மருத்துவ நிபுணர்கள் உதவியுடன் நடத்தப்படுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: இளங்கலை மருத்துவ படிப்பு நீட் மறு நுழைவுத் தேர்விற்கான அனுமதி சீட்டுகள் neet.nta.nic.in இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மறுதேர்வு இம்மாதம் 21ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 வரை நடைபெறவுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் 140 அரசு வழக்கறிஞர் பதவிக்கு வரும் 29ஆம் தேதிக்குள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவுடன் முடிவடைந்ததை அடுத்து புதுக்கோட்டை, நாகை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி மாவட்டங்களின் மீனவர்கள் இன்று அதிகாலை கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருந்த நிலையில் இன்று ராமேஸ்வரத்திலிருந்து 800 விசைப்படகுகளில் 4000 மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அணையிலிருந்து கார் சாகுபடிக்காக இன்று முதல் கூடுதல் தண்ணீர் திறக்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மனையனூர் அங்காளம்மன் திருக்கோவில் வைகாசி மாத அமாவாசையையொட்டி நள்ளிரவு ஊஞ்சல் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. லண்டனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வினஸ் இணை ஆஸ்திரேலியா லண்டன் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளை கேட்டு இணைந்திருக்கிற எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கத்தோடு உற்சாகத்தையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கு போடு ஆட்டம் போடு.

0: சொல்லு கார்த்தி. டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதவில்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
0: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
0: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும்

0: உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: பத்து மணி பத்து நிமிஷம் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு.

சார்ந்த தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி, வெள்ளம், அதிக வெப்பநிலை மாதிரியான பாதிப்புகளின் போது பயிர் விளைச்சலை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பயிர் இழப்புகளை குறைக்க உதவும். அதனால தான் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் குறித்து நமக்கு தெரியப்படுத்த வராங்க. அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் டாக்டர் ஜி அழகு கண்ணன் அவர்கள் நிகழ்ச்சி இன்னைக்கு பிற்பகல் 2:15 நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல விவசாய பெருமக்கள் கேட்டு பயன் பெறலாம். வேளாண் அரங்கம் 2:15 நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இதுவரைக்கும் தனக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உற்சாகத்தை நமக்குன்னு அள்ளி தந்தது போடு ஆட்டம் போடு. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் கேட்டு இணைஞ்சிருந்த நேயர்களும் இதுவரை நம்மோடு பயணிச்சாங்க, அவங்களுக்கு நன்றி.

திருச்சிஎஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸ்லயும் நியூஸ் ஆன் ஏர் கைபேசி செயலியிலும் நாம இப்ப கேட்கலாம் இருபட பாடல்கள். 10:30 நாம கேட்க போறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் அமைஞ்ச பாடல் சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து.

0: இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
1: பிச்சிலே ஏக தசக்த சேனா தேஜி சே ஆத்ம நிர்பர்தா கி ஓர் கதம் படா ரஹி.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன். உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. சாமான் बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்ப சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து மனோ குரல்ல பாடலை கேட்கலாம். இருபட பாடல்களை கேட்டணிஞ்சிருக்கோம்.

0: पता है, जो नॉर्थ ईस्ट कभी दूर लगता था, वो हमारे दिलों के और करीब आ गया है पिछले 12 सालों में, जब से नॉर्थ ईस्ट के नेशनल हाईवे की लंबाई बढ़कर 16,200 किलोमीटर हुई है। सिक्किम और अरुणाचल को पहली बार एयर कनेक्टिविटी मिली है। तब से नॉर्थ ईस्ट से दूरियां घटी हैं।
1: नॉर्थ ईस्ट अब दूर नहीं रहा, नॉर्थ ईस्ट अब दिल के भी पास है, दिल्ली के भी पास है।
0: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
1: ஹமாரி மா பெஹனோ கா கௌரவ, உன்கா யோக்தான், உன்கா சாமர்த்த ஆ தேஷ் அனுபவ் கர் ரஹா ஹை.
3: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் सिर्फ लोगों तक पानी पहुंचाने का ही नहीं है, ये डिसेंट्रलाइजेशन का, विकेंद्रीकरण का उसका भी एक बहुत बड़ा मूवमेंट है। ये विलेज ड्रिवन, विमेन ड्रिवन मूवमेंट है।
3: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: இனி வரப்போறது செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி குரல்கள்ல பாடல்.

0: திருச்சேஃபம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்களை இதுவரை கேட்டோம். இனி நேயர்களே, நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்கறதுக்கு தயாராகலாம். 43 இந்த முன்னிணைப்பெண்ணோட 240 இந்த எண்களை தொட்டு வர தயாராகலாம். உங்களோடு நாங்கள் நமக்காக காத்திருக்கு. அதுக்கு முன்னாடி நாம் இப்போ கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதாரவே. நாட்டில் உள்ள

0: விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 165 அதிகரித்துள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் வணிக ரீதியிலான விமான சேவையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நாடு முழுவதும் இணைப்பு வசதியை வலுப்படுத்தவும் உலகத்தர விமான போக்குவரத்து உள்கட்டமைப்பை உருவாக்கவும் மத்திய அரசின் முயற்சியால் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கூறினார். உலக காற்று தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி கோவாவில் சர்வதேச காற்று தின மாநாடு நடைபெறுகிறது. உலகின் 4வது பெரிய காற்று ஆற்றல் சந்தையாக இந்தியா திகழும் நிலையில் நடைபெறும் இம்மாநாட்டில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, தேசிய கடல்சார் காற்று ஆற்றல் கொள்கை உள்ளிட்ட முன்னெடுப்புகளை அரசு அறிமுகப்படுத்தவுள்ளது. தமிழக கேரள எல்லையான தென்காசி புளியரை சோதனை சாவடியில் மாநில சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் ராஜீவ் நள்ளிரவு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்போது கேரளாவிற்கு அதிக அளவில் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கை மற்றும் அளவு குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பெரம்பலூர் அரசு இசைப் பள்ளியில் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணக்கர் சேர்க்கை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் பெரம்பலூர் அரசு இசைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவ சேர்க்கை நடைபெற்று வருகின்றன. இதில் குரல் இசை, நாதசுரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின் மற்றும் மிருதங்கம் ஆகிய பிரிவுகளில் 3 ஆண்டுகள் சான்றிதழ் பயிற்சி அளிக்கப்படுகின்றன. இப்பள்ளியில் 13 வயது முதல் 25 வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம். இப்பள்ளியில் சேர விரும்பும் மாணாக்கள் பெரம்பலூர் மாவட்ட அரசு இசைப்பள்ளியை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என பள்ளி முதல்வர் தெரிவித்துள்ளார்.
0: சிவகங்கை மாவட்டத்தில் 108 மற்றும் 102 ஆம்புலன்ஸ்களில் ஓட்டுநர் மற்றும் மருத்துவ உதவியாளர் படிக்கு தகுதியுடையோர் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நேர்முகத் தேர்வில் பங்கேற்று பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். துருக்கியில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை 3ஆம் நிலை போட்டியில் ரீ கவ் கலப்பு அணிகள் மற்றும் ஆடவர் தனிநபர் பிரிவுகளில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கம் வென்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பான நேயர்கள், ஆசையாய் தேர்ந்தெடுத்த இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா உங்களோட நாங்க நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கணும்னா நீங்கள் தொட வேண்டிய எண்கள் 246-102-1 மற்றும் ஒரு எண் 240-102-1 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது உங்களோடு நாங்கள்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி.
6: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
7: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: 11:10 நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில இணையும் அடுத்த

0: பாலர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்,
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்கம்மா?
1: தாயனூர்லேருந்து பழனிமா பேசுகிறேங்க மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாண்டிய நாட்டு தங்கத்துலேருந்து போடணும் மேடம்.
0: சரி, என்ன பாட்டுனாலும் ஓகே தானா? மனோ சித்ரா குரலில் பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்தாங்க.

0: நிமிஷங்களில் நீங்காத இனிமையான பாடல்களை நேர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களோட நாங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இணையும் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். பெரம்பலூர் இருந்து தேவி நித்யரத்தன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க மேடம்.
0: என்ன பாடல் வேணுமா?
1: எனக்கு சங்கர் குரல் வந்து சின்ன சின்ன பூவே
0: பாடல் கேட்கலாமா? நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
1: நன்றிங்க மேடம்.
0: நன்றிமா, நன்றி.

0: உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
2: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். உங்களோட நாங்க நிகழ்ச்சியில இணையும் அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
3: இனிமையான காலை வணக்கம். கும்பகோணத்திலிருந்து சீனிவாசன் பேசுறீங்கம்மா.
2: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: மௌனராகம் படத்திலிருந்து மன்றம் வந்த தென்றலுக்கு அந்த பாடலை ஒளிபரப்பு செய்யும்.
2: எஸ்பிபி குரல்ல ரொம்ப அழகான பாடல் கேட்டிருக்கீங்க, நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
3: நன்றிம்மா.

கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அழைப்பாளர் யார் எங்கிருந்தன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்கம்மா?
1: நவலூர்லேருந்து விஜயலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பிரியங்கா படத்துல இருந்து சில்லாமுக்கு
0: பாடல் கேட்கலாமா? நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு.
1: நன்றிங்க.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
3: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
4: BSc, BCA, BBA, BCom, MSc, MCA, MCom.
3: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை, வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
8: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
9: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: தட்ஸ் ரைட்.
12: நேர்களிணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1. இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கோம் உங்களோட நாங்க நிகழ்ச்சியில இணையும் அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்துன்னு கேட்கலாம். வணக்கம்.
13: வணக்கம்மா.
12: யார் பேசுறீங்கயா?
13: புதுக்கோட்டை மாவட்டம் கீழக்குறிச்சியில இருந்து முத்துக்குமார் பேசுறேமா.
12: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
13: எனக்கு அன்னைக்கு பாட்டு மச்சான பாட்டுலாம் வேணுமா.
12: என்ன பாட்டு கேக்குறீங்க?
13: என்னோட
12: விருப்பப்படியே எந்த பாட்டா
13: இருந்தாலும்
12: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்து எனக்காக பாடல் கேட்டதுக்கு. அவங்களுக்காக பாடல் கேட்கலாம். புனகை மன்னன் திரைப்படத்திலிருந்து.

0: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்கு கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டில் கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
2: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிர்ப் லோகோ தக் பானி பஹஞ்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா, விகேந்திரிகரண் கா, உஸ்கா பி எக் பஹத் படா மூவ்மெண்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மெண்ட் ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி உங்களோடு நாங்க இணையும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: யார் பேசுறீங்க?
4: எங்க பேரூர்ல இருந்து ரேவதி பேசுறேன் மேடம்.
3: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
4: பாண்டவர் பூமியில இருந்து தோலா தோலா அந்த பாட்டு வேணும் மேடம்.
3: பாடல் கேட்கலாமா? நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்தது.
4: நன்றி மேடம்.

0: நேர்கள் கேட்டு இருக்கும் உங்களுடன் நாங்கள் நிகழ்ச்சி இணையும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார் பேசுறீங்கம்மா?
1: புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை புதுப்பட்டிலேருந்து கவிதா பேசுறேம்மா.
0: என்ன பாடல் வேணுமா உங்களுக்கு?
1: ராஜகுமார் படத்திலேருந்து என்னவென்று சொல்லுறதும்மா பாட்டு வேணுமா?
0: பாடல் கேட்கலாமா? நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு.
1: ஆ நன்றிம்மா.
2: ஐயா, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
3: என்னன்னு சொல்ல?
2: ஓ யோசிக்கிறியா?
3: எப்படி சொல்ல?

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன்

0: நின்றிருக்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
1: அமாரா சோட்டா கிசான் பாஜார் சே மெஹங்கே பியாஜ் பர் ரண் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே ஐசே கரோடோ சோட்டே கிசானோ கோ பி கிசான் கிரெடிட் கார்டு கி சுவிதா சே ஜோடா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
3: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
2: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
3: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
4: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
5: நேயர்களின் விருப்பு பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். உங்களோட நாங்க நிகழ்ச்சியில இணையும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
6: வணக்கம் மேடம். எல்லாம் நிலமா?
5: எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நாங்க நிலமா இருக்கிறோம். கரூர் மாவட்டம் வாலிங்கத்துல இருந்து வித்யா பேசுறேன் மேடம்.
5: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
6: பூவே வணக்காகலருந்து மச்சி மச்சி வர்ற நீர மண் மணக்குது மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கீ பறக்குறத
5: ஓட்டு. இவ்வளவு சிரிப்ப, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்து.
6: நன்றி மேடம்.

0: ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: திருச்சி சோழனால இருந்து ராமலிங்கம் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கும்பகரை தங்கையா படத்துல இருந்து மேடம். கும்பம் கர சேத்த தங்கையா, உனக்கு கோடி வணக்கம் ஐயா, அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: பாடல் கேட்கலாம் சார். நன்றி, நிகழ்ச்சியில பங்கெடுத்து.
1: நன்றிங்களா? நன்றி.

0: திருச்சி வானொலியின் பண்பலை 102.1 நாம் இப்ப கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோவுடன் இன்று தலைநகர் பிரட்டிஸ்லாவாவில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். அதிபர் பீட்டர் பெலிகிரியும் சந்தித்து அவர் பேசவுள்ளார். தமது ஸ்லோவேக்கிய பயணம் இரு நாடுகளுக்கிடையிலான உறவை வலுப்படுத்தி புதிய வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக அமையும்

என்று பிரதமர் சமூக வலைதள பதிவில் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நம் நாட்டில் எல்நினோ சூழலிலும் போதுமான அளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதால் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கும் குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். கரீஃப் பருவ பயிர்களுக்கு உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும், ராபி பருவத்திற்கான உர விநியோகம் வரும் நவம்பர் மாதத்தில் தொடங்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேர் ராஜினாமாவால் ஏற்பட்டுள்ள காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் தொகுதிகள் காலியாக உள்ளதாக சட்டப்பேரவை செயலகம் தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ள நிலையில் அஇஅதிமுக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா ஏற்கப்பட்டிருக்க கூடாது என்றும் அஇஅதிமுக கூறியுள்ளது. தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடை காலம் நள்ளிரவுடன் முடிவடைந்ததை அடுத்து புதுக்கோட்டை, நாகை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி மாவட்டங்களின் மீனவர்கள் இன்று அதிகாலை கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். கடந்த ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை மீன்பிடி தடைகாலம் அமலில் இருந்த நிலையில் இன்று ராமேஸ்வரத்திலிருந்து 800 விசைப்படகுகளில் 4000 மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்குள் சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அணையிலிருந்து கார் சாகுபடிக்காக கூடுதல் தண்ணீர் இன்று முதல் திறக்கப்படுகிறது. லண்டனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை ஆஸ்திரேலிய லண்டன் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

0: 102.1.
1: நீ நீ உலகம் இனியும் தாங்குமா?
2: பாப்பா, என்ன வெயில், தாங்கவே முடியலப்பா. இந்த டயலாக இனிமே நம்ம அடிக்கடி கேக்கலாம். நமக்கே இப்படி தாங்க முடியலையே. உணவுக்காக வெயில்ல மட்டுமே தேடி அலையிற சின்ன சின்ன பறவைகள் உயிரினங்கள்லாம் எப்படி சமாளிக்கும்? வெயில் தாங்க முடியாம நாய் பூனை மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் நாம நிறுத்தி வச்சிருக்கிற வாகனங்களுக்கு கீழே நிழலுக்காக போய் படுத்துக்கும். அதை கவனிக்காம நாமளும் நம்மளுடைய வாகனத்தை கிளப்பிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா அங்க ஒரு உயிர் பாதிக்கப்பட்டிருக்கும். எங்க வாகனத்தை நிறுத்தி வச்சுட்டு மறுபடி எடுக்கும் போதும் கொஞ்சம் நம்ம வாகனத்துக்கு கீழே ஏதாவது உயிரினங்கள் படுத்திருக்கா அப்படின்றத பார்த்துட்டு பயணத்தை தொடருவோம். காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாரதி சொன்னது ஒரு வகையில சமூக அக்கறையோட தான் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே சமூக அக்கறையோடும் பொறுப்போடும் நாம நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டுறது, உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் ஆறுகள்லயும் கடல்லையும் கொண்டு போய் கொட்டுறது, சாலை விதிகளா அப்படின்னா என்னன்னு கேக்குற அளவுக்கு வாகனங்களை ஓட்டுறது, பொது இடங்கள்ல எச்சில் துப்புறது, சிறுநீர் கழிப்பது, இப்படி எல்லா சமூக அலட்சியங்களையும் நாம செஞ்சுட்டு தான் இருக்கோம். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் நம்மளே சுத்தமான காற்று இல்ல, தண்ணீர் இல்ல, வெயில் தாங்க முடியல அப்படின்னு புலம்ப வேண்டியது. நம்மளோட அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சமூக பொறுப்புகளையும் கடமைகளையும் சொல்லி கொடுத்து வளர்க்கிறது அப்படின்றது இன்றைய பெற்றோர்களுடைய தலையாய கடமை.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
3: குறள் அமுதம் சிற்றினம் சேராமை

0: 46 அதிகாரம் 7 குறட்பா.
1: மனநலம் மண்புயிர்க்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும்.
0: மனத்தின் நல்ல நிலையே மண்ணுயிர்க்கு ஆக்கம் தரும். இனத்தின் நல்ல துணையோ எல்லா வகையான புகழையும் ஒருவருக்கு தருவதாகும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: நல்ல நண்பனா, நான் உன் கூட எப்பவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லாம சொல்லி நம்ம கூட எப்பவும் பயனுக்கு காத்திருக்கிற நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு மங்கையர் உலகத்துல பொதுவா தோழிகள் வருத்தப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, வயசு ஏறிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது. ஆனா புதுசா ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது வயது ஒரு தடையா இருக்குதா, இல்ல வயது அப்படிங்கறது வெறும் ஒரு எண் தாங்க, இதுக்கும் நம்ம செய்ய போற விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோமா அப்படின்னு தோழிகள் நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 வந்து பகிர்ந்துக்க போறாங்க. 12:40 தமிழ்ல செய்திகள், 12:50 மொழிகளை கடந்த இசை அனுபவத்தை நமக்கு தர காத்திருக்கு பாப் கார்னர். காலத்தால் அழியாத காவிய கானங்களை மடல் வழி விருப்பகானங்களா கேட்டு ரசிக்கலாம். 1:00 மதுரை கீதமா, 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்துல இன்னைக்கு பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் குறித்து நமக்கு தெரியப்படுத்த வராங்க. அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ணானி மற்றும் தலைவர் டாக்டர் ஜி அழகு கண்ணன் அவர்கள். பிற்பகல் 2:30 திரைக்களஞ்சியத்துல இன்னைக்கு காஜாப்பேட்டை ரஷீத் அவர்களுடைய திரை இசை தொகுப்பிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். பிற்பகல் 3:00 தகவல் பெட்டகமா, கடிதங்கள் மின்னஞ்சல்கள் தாங்கி வந்த கருத்துக்களையும் சேர்த்து தாங்கி வர தயாரா இருக்கு இசை தூரல். 4:00 வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள், 4:30 வண்ணக்கோலங்கள், பொன் மாலையோட அழக ரசிக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கை கோர்த்து மாலை 5:00 ஆரவாரம் செய்யலாம். 6:15 நலம் தரும் யோகா, யோகா ஆசிரியர் எம் சாயிரா பானு அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 6:30 மாநில செய்திகள், 7:00 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து உற்சாகம் உச்சம். இதுல இன்னைக்கு எனக்கு பிடித்த புத்தகமும் திரைப்படமும் அப்படின்னு பகிர்ந்துக்க வராங்க மாணவி வி ஜெயஸ்வேதா அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், இன்னைக்கு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில நடப்பு குறுவை சாகுபடிக்கான பயிர் காப்பீடு திட்டமும் அதன் பயன்பாடுகளும் குறித்த நேர்முகத்துல பங்கேற்க வராங்க ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் டாக்டர் ஆர் ஆர் ஜெகன்மோகன் அவர்கள். 8:00 இரவு இசை இனிமை சேர்க்கும், 9:00 நியூஸ் அட் 9, 9:15 இனிய ராகம், 10:00 ஞாபகம் வருதே. நிகழ்ச்சிகளை கேட்க ரசிக்க இணைந்து இருப்போம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இரவு 9:15 செய்தி சுடர் அரங்கேறும். 10:00 அரங்கி செயல திருவையாறு பி வி ஜெயஸ்ரீ அவர்கள் பாடியுள்ள பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசம் அவர்கள் மிருதங்கம், மலைக்கோட்டை ஆர் எம் தீனதயாளு அவர்கள் மோர்சிங்.

0: சொல்லுகிறேன்.
1: இப்படி தொடங்கி
2: ஒரு சனம்
1: இப்படி நிறைவடையும் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தொடரும் இது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
3: உண்மையாவே வயசு ஒரு தடையா இல்ல அது வெறும் ஒரு எண்தானா? தோழிகளே வாங்க பேசலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது நமக்கான நேரம் மங்கையர் உலகம். ரெண்டு நாள் இடைவெளி விட்டு நம்ம பண்பலையில பேச காத்திருக்கிற தோழிகளா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை வரவேற்க காத்திருக்கு 4-3-1 இந்த முன் இணைப்பு என்னோடு 246-102.1

0: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. சாமான் बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है।

0: 12 ஆண்டுகால நம்பிக்கை வளர்ச்சி மக்கள் நலன்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: பெண்களுடைய கனவுகள் எப்பவுமே சரியான காலத்துக்காக காத்திருக்க வேண்டியதாயிருது அப்படின்றது சில பேரோட கருத்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன கேள்வி முன்வைக்கிறோம் அப்படின்னா, வயசு அப்படிங்கறது நம்மளுடைய புது புது விஷயங்களை செய்யறதுக்கான

0: அப்படின்னா வயசு அப்படிங்கறது நம்மளுடைய புது புது விஷயங்களை செய்யறதுக்கான தடையா இருக்குதா, இல்ல அது ஒரு எண்தாங்க, அதை வந்து நம்ம மனசுல வச்சுக்காம வேலை பார்த்தா வயசு அப்படிங்கறது தடையாவே இருக்காது அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு தான் தொழில்கள் கிட்ட கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில இணையக்கூடியவங்க வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் இங்கிருந்துமா?
1: ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஒரு வீட்டை தையல் மிஷின் தைக்கிறதுலயோ கூட பின்றதுல ஏதோ ஒரு நோக்கத்துல நம்ம அதை திருப்பி திசை மாத்தி விட்டோம்னா அந்த நினைப்பு நம்மளுக்கு வராது.
0: பிரச்சனையே ஏன் பிரச்சனையா பாக்குறீங்க, அத வந்து ஒரு தீர்வா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க.
1: நிஜம்தாங்க மேடம்.
0: ஈஸியா இருக்கு, கடைபிடிக்க எப்படி இருக்கு, நம்மளால முடியும்.
1: நம்ம மனச பொறுத்துதான் இருக்கு
0: பாத்தீங்களா.
1: நம்ம மனசுதான் காரணம் எல்லாத்துக்குமே, அடிப்படை நம்ம மனசுதான் காரணம். மனசுதான் மனசு வச்சா எதையும் செஞ்சிடலாம்.
0: நன்றி.
1: நாங்க நல்லா இருக்கோம். அப்படி இல்ல சொல்லக்கூடாது மேடம், வயசு வித்தியாசத்தை பார்க்க கூடாது. அந்த வேலையை ஏதாச்சும் ஒரு வேலையை இது பண்ணாங்கனாக்கா அதை செஞ்சு முடிக்கிறாங்க பாருங்க, அதைதான் பாராட்டணும். வயசு வித்தியாசத்தை சோர்ந்து உட்கார கூடாது. நம்ம துணிச்சலா எந்த வேலையும் ஒரு காரியத்துல ஈடுபட்டுட்டோம்னா அதை செஞ்சு முடிக்கணும், அப்பதான் நம்மளுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும்.
0: சரி, இது சொல்றதுக்கு வந்து சுலபமா இருக்கு, ஆனா நமக்குன்னு இது வரும்பொழுது நம்ம என்ன செய்யறோம்? உண்மையா சொல்லுங்க
1: நன்றி.
0: எதுக்கு நம்ம வந்து முடிஞ்சத பத்தியோ இல்ல நடக்க போறத பத்தியோ கவலை பண்ணோம், இந்த நிமிஷம் நம்மளால முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட வாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய தோழி வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் மேடம். தர்ணி மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். நீங்க யார், எங்க இருந்து நாங்க தெரிஞ்சுக்கலாமா, இல்ல ரகசியமா?
2: சங்கிலியாண்ட உணவு வணிகங்கள்.
0: என்ன போங்க, பேரை சொல்லாம இப்படி பண்ணிட்டீங்களே.
2: நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: யாராவது 40 வயசு இல்லனா 50 வயசுக்கு அப்புறம் இருக்கிறவங்க புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த துவங்கி நீங்க பாத்திருக்கீங்களா? அது வந்து உடல் சம்பந்தப்பட்ட யோக கலையா இருக்கட்டும், உடற்பயிற்சியா இருக்கட்டும், ஒரு வயசுக்கு அப்புறம் புதுசா செய்வோம் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுல வெற்றி அடைஞ்ச யாராவது ஒருத்தங்களை பாத்திருக்கீங்களா?
2: அதாவது வயசு வந்து ஒரு கடையே இல்ல மேடம். அதாவது எத்தனை நாள் வாழ்ந்தங்கறத விட எப்படி வாழ்ந்தங்கறதா
0: போடுங்க.
2: அதாவது நிறைய சாதிச்சவங்களா பாருங்களே, பெரிய பெரிய அறிஞர்கள் விஞ்ஞானிகள் ஒரு 50 வயசுக்கு மேலதான் அவங்களாம் சாதிச்சு. நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 40 வயசுக்கு மேலதான் ஹீரோவே நடிச்சிருக்கு.
0: ஆனா இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம இந்த இடத்துல கவனிக்கதாமா வேண்டி இருக்கு.

0: உடல் வந்து வயசு ஆக ஆக சொல்லுவாங்கல்ல, 21 வயசுக்கு பிறகு வந்து வளர்ச்சி கிடையாது, முதிர்ச்சி தான் தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு.
1: அது உடலுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஆயுள் கூடுது, மனசு வந்து மனசு எப்பவுமே நம்மளுக்கு ஒரு ஒரு அளவு எப்பவுமே லெவலா தான் இருக்கு. நம்மளா நினைச்சுக்கிறது தான், நம்ம மனசு வந்து தைரியம் உற்சாகம் எல்லாமே இருந்துச்சுன்னா, சந்தோஷமா இருந்து மகிழ்ச்சி எல்லாமே இருந்துச்சுன்னா வந்து எப்பவுமே நம்மளுக்கு மனசு.
0: சரி, ஆனா சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, இதுக்கு உத்வேகம் கொடுக்கறாங்களா இல்ல வயச குத்தி காமிச்சு சரி வயசாயிருச்சுப்பா இனிமே ஏன்பா புதுசா போய்?
1: யாருமே அந்த அளவுக்கு கிடையாது, அப்பெல்லாம் ஒரு ஏதாச்சும் ஒரு குத்தி காமிச்சுக்கிட்டோம், என்ன உனக்கு வயசாயிருச்சு இந்த மாதிரி நீ என்னத்த சாதிக்க போற அப்படின்னு சொல்லி நம்மள இது பண்ணாதான் பாப்பாரு. ஆனா அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது, அதெல்லாம் எதுவும் கேர் பண்ணவே கூடாது. நம்ம சாதிக்கன்னு நினைச்சோம்னா நம்ம ஒரு மனசு எப்பவுமே உற்சாகமா வச்சுக்கணும், இளமையா வச்சுக்கணும்.
0: சிறப்புமா, நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கு நன்றிமா.
1: நன்றி மேடம்.
0: இவ்வளவு உறுதியா சொல்றீங்க, நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து தோழிகள் தெரிய இதுதாங்க சொல்லிருக்காங்க, வயசெல்லாம் தடை கிடையாது, அவங்க 1000 சொல்லட்டும், நமக்கு என்ன நமக்கு தெரியாதா, நம்ம வந்து உற்சாகமா இருந்தோம் அப்படின்னா மனசை வந்து வயசை வந்து இளமையா வச்சுக்கிறதுக்கு வந்து மனசை இளமையா வச்சா போதும் அப்படிலாம் சொல்லிருக்காங்க. தோழிகளே நீங்க சொல்லுங்க, உங்க வயசை வந்து மறக்காம இது வந்து வேண்டாமே இதெல்லாம் வேணாமே வயசை மறக்காம இருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த துவங்க போது கேட்ட அனுபவங்கள் இருக்குதா, அந்த மாதிரி தடை சொல்லியிருக்கிறாங்களா, அப்படி சொன்னாங்க அப்படின்னா அவங்க மனசையும் காயப்படுத்தாம அவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம் யோசிச்சுவாங்க. 4431 இந்த முன்னிணைப்பினோட 246-102-1 அறிமுகமாக காத்திருக்கிறவங்களுக்கு 240-102-1 இது நமக்கான நேரம் மங்கை உலகம்.

0: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் நடத்தும் சிறப்பு தொழிற்கடன் முகாம் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும். பல்வேறு உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகளுக்கு மானிய வசதியுடன் கூடிய கடன் வழங்கப்படுகிறது. இம்முகாமில் சமர்ப்பிக்கப்படும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணம் செலுத்துவதிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. மேலும் தொடர்புக்கு 0431 2460498 9443 10889.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: பதா ஹை, ஜோ நார்த் ஈஸ்ட் கபி தூர் லக்தா தா, वो हमारे दिलों के और करीब आ गया है पिछले 12 सालों में, जब से नॉर्थ ईस्ट के नेशनल हाईवे की लंबाई बढ़कर 16,200 किलोमीटर हुई है। सिक्किम और अरुणाचल को पहली बार एयर कनेक्टिविटी मिली है, तब से नॉर्थ ईस्ट से दूरियां घटी हैं।
6: नॉर्थ ईस्ट अब दूर नहीं रहा, नॉर्थ ईस्ट अब दिल के भी पास है, दिल्ली के भी पास है।
5: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
7: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
8: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
7: உண்மையாவா?
8: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
9: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி.
10: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
11: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
12: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
13: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
14: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
15: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
16: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
17: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
18: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
19: தட்ஸ் ரைட்.
0: வயசு அப்படிங்கறது நமக்கு ஒரு தடையா இல்ல, அது வெறும் எண்தாங்க அப்படின்னு நினைக்கணுமா? அதுதான் தொழில்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்ப இணைய காத்திருக்கிறவங்க யாரு? வருக, வணக்கம்.
3: வணக்கம் தோழி, நல்லா இருக்கீங்களா? அனைவரும்
0: நல்லா இருக்கும். என்ன எல்லாரும் ரகசியம் காக்குறீங்களே, பேர சொல்லாமே.
3: கல்யாண சுந்தரம் பேசுறேன், திருவானை காவல் கீழக்கண்டமேட்டுல இருந்து.
0: சிறப்பு சிறப்பு.
3: அனைவரும் நலமா?
0: நாங்கெல்லாம் நலம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கும். உங்களோட எல்லாம் பேசிட்டு இருக்கிறது சந்தோஷத்துலயே நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம்.
0: நீங்க தான் சொல்றீங்க, எல்லா தொழில்களும் சொல்லிட்டாங்களே இது வரைக்கும். இந்த மாதிரி தடையே கிடையாது.
3: நல்லா இருக்கீங்களான்னு கேக்குற ஒரே உலகத்துல ஜீவன் தான் நம்ம 102.1 தொழில்கள் தான்.
0: சரி சரி, இப்ப சொல்லுங்க, அவங்க நல்லா இருக்காங்களா இல்லையா அப்படின்றது நீங்க சொல்ல ஒரு பதில தான் இருக்குது. என்ன எதுக்கெடுத்தாலும் தோழிகள் கிட்ட போயிட்டு உனக்கு வயசாயிருச்சு நீ சுமார் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் சரியா இல்ல என்ன நடக்குது உண்மையாவே? அதிகம் பேர் சொல்றது என்னது?
3: அவங்க எல்லாம் வந்து வயசு தடை இல்ல, மனசுதான் எல்லாம் காரணம், மனசுக்கு வயசாகாது அப்படின்னாங்க.

0: சரி,
1: வயசுன்னு சொல்றது நம்ம உடலை பார்த்து தான் சொல்றோம் எப்பவுமே. ஒருத்தங்களை பார்த்தேன்னா இதுதான் வயசு, அவங்களை பார்த்து நம்ம சொல்லிடுவோம் இவ்வளவு வயசு இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடலுக்கு தான் வயசாகுது, ஆனா அது வந்து தடைதான்.
0: என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இவ்வளவு நாள் நாங்க கட்டி காப்பாத்தி வச்சிருந்த ஒரு ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டீங்களே.
1: ஆமா ஆமா, நம்ம வந்து இப்ப ஒரு 60 வயசுக்கு மேல ஒண்ணு செய்யறோம், வயசாயிருச்சு அப்படின்னா அபவ் 60 தான் சொல்லுவாங்க பொதுவா. அது வந்து அது வரைக்கும் கொஞ்சம் சொல்லலாம், இளமைன்னு சொல்லிக்கலாம். நம்ம 60 வயசுக்கு மேல ஒண்ணு செய்யணும், ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னாக்க அடுத்தவங்களுடைய துணையோட தான் நம்ம சாதிக்க வேண்டியதா இருக்கு, செய்ய வேண்டியதா இருக்கு.
0: இப்ப உண்மையான நிலைமை சொல்லிட்டீங்க.
1: முதல்ல ரிட்டையர்மென்ட்க்கு வாங்கி தர ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் என்னன்னா வாக்கிங் ஸ்டிக்கா தான் இருக்கு,
0: கைத்தடி தான் குடுக்குறாங்க. சரி, இப்ப உண்மையை சொல்லியாச்சு, எப்படி இருக்கணும் அதை சொல்லிடலாமா? ஏன்னா உண்மையாவே நடக்கிறது இதுதாங்க, 60 வயசுக்கு அப்புறம் முடியதான் மாட்டேங்குது அப்படின்றது உண்மை.
1: அதுக்காக மனம் திறந்து கூட நம்ம வந்து காலையில வசந்த இழுப்புல பேசுன மாதிரி நம்ம 24 hour டைம் டேபிள் போட்டுட்டு நம்ம வந்து பிஸியா இருக்கணும்.
0: ஆமா, எப்பவுமே என்ன கையில பிடிக்க முடியாதுங்க,
1: எப்பவுமே நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம செஞ்சுட்டு குழந்தைங்களுடைய அரவணைப்பு, நம்ம அரவணைப்புல குழந்தைங்க வளருவாங்க, நம்ம வயசானதுக்கு அப்புறம் குழந்தைங்களுடைய அரவணைப்புல நம்மளால முடிஞ்சதை செஞ்சுட்டு நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகிக்கணும்.
0: சிறப்புமா, நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கு நன்றிமா.
1: நன்றிமா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
0: இது மாதிரி எல்லாருமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒத்துக்க மாட்டோம் வயசாகிறது ஒரு தடை கிடையாது அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா உண்மை அதுதான், வயசாக நம்ம வந்து நம்மளால நினைக்கிற விஷயத்தெல்லாம் செய்ய முடியாம போறது உண்மைதான். அதையும் தாண்டி நம்ம மனநிலை மாத்தணும்னு இந்த தோழி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப வரக்கூடிய தோழி யார், எங்க இருந்த அப்படின்னு கேட்டலாம், அவங்க இணைப்புல இல்ல. தோழிகளை நீங்க வாங்க, உங்க மனசுல இருக்கிறத பதிவு செய்யலாம். 4311 இந்த முன் இணைப்பு என்னோட 246 101 240 102 இந்த எண்கள் உங்களுக்காக காத்திருக்க விட்டுக் கொடுக்காம தொட்டுவாங்க. இது நமக்கான நேரம், மங்கையர் உலகம்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மங்கையர் உலகம் கேட்டிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்ப நம்மோட இணையக்கூடிய தோழி யார் எங்கிருந்து வருக? வணக்கம்.
5: அவங்கதான் பேசிட்டு இருக்கோம்.
4: உங்க பேரை நீங்க சொன்னீங்க அப்படின்னா எல்லாருக்கும் கேக்கும். நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் அது தெளிவா கேக்கும். மருதாம்பழமா, பொதுவாவே பெண்களுக்கு ரொம்ப வருத்தம் தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது வந்து வயசாகிறது தான் இல்லைங்களா? நம்மளும் என்னென்னலாமோ பண்ணி பாக்குறோம், ஆனா அந்த வயசு மட்டும் குறையவே மாட்டேங்குது அப்படின்ட்டு.
5: அதாவது அந்த காலத்துல பருவம்னு எதுக்கு வச்சிருக்காங்க?
4: எதுக்கு
5: வயசு? பருவம் பருவத்தை தாண்டினது ஒன்னொன்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்னு வச்சிருக்காங்கல்ல, அது மாதிரிதான். இப்ப பொதுவா ஒரு செடி கொடி காய்கறிகள் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஒரு மரம் எல்லாமே பாத்தீங்களா, இதெல்லாம் பருவத்துல அப்படிங்கிறாங்க. அந்த பருவம் தாண்டிட்டுன்னா
4: என்ன வயசானாலும் இந்த இளமையா வச்சுக்கிறது எவ்வளவு நல்லதுன்னு எல்லாம் சொல்லி இருக்காங்க. நீங்க அது கருத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கு நன்றிமா.
5: சரி, சந்தோஷம்.
4: அதாவது வயசு சில வரம்பை ஏற்படுத்ததாங்க செய்யும், ஆனா பல நேரத்துல நம்ம தடுக்கிறது நம்ம வயசு இல்ல அப்படிங்கறத நாம உறுதியா நமக்கு நாமே சொல்லிக்கணும். வருஷம் ஏறிக்கிட்டே போகலாம், ஆனா ஆர்வம், கத்துக்கிற மனசு, முயற்சி இதுக்கெல்லாம் வயசு எப்பவுமே கிடையாது. வாழ்க்கை நமக்கு கொடுக்கற ஒரு ஒரு நாளும் ஒரு புது தொடக்கத்துக்கான வாய்ப்பு தான். அதனால வயசு என் மட்டுமே அப்படிங்கறத இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்து இருக்கலாம். இனி தமிழ்ல செய்திகளை கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியன் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். 2 நாள் பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு தலைநகர் பிராட்டிஸ்லாவாவில் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். ஸ்லோவாக்கியா பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாக தமது பயணம் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தும் பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1993 ஸ்லோவாக்கியா சுதந்திரம் பெற்ற பிறகு அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது.

0: வர்த்தகம், முதலீடு, தானியங்கி வாகன உற்பத்தி மற்றும் ரயில்வே துறைக்கான உற்பத்தி ஆகியவற்றில் பல்வேறு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ளவும் பிரதமரின் ஸ்லோவாக்கியா பயணம் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய 7 உறுப்பு நாடுகள் இதில் பங்கேற்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை நடைபெறும் விழாவில் உரையாற்ற உள்ளார். இந்தியா, பிரேசில், எகிப்து, கென்யா, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதிய அளவு உணவு தானியங்கள் கையிருப்பில் இருப்பதாக கூறினார். எல்னினோ தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாகவும் அவர் கூறினார். நவம்பர் மாதம் தொடங்கும் ரபி பருவத்திற்கு தேவையான உரங்களும் கையிருப்பில் இருப்பதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை விரிவுபடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் 140,000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பயணிகர் விமான சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். லக்னோவிற்கு இன்று புறப்பட்ட முதல் விமானத்தில் விமான நிலைய பயணிகளுக்காக நிலம் வழங்கிய 172 விவசாயிகள் மற்றும் 20 பெண்கள் பயணம் செய்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இந்த விமான நிலையம் உலகத்தரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 165 அதிகரித்துள்ளதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28 பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தற்போது 1,20,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட இந்த விமான நிலையம் எதிர்காலத்தில் 22,50,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட சர்வதேச விமான நிலையமாக மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விமான நிலையத்திலிருந்து விரைவில் பெங்களூரு, ஹைதராபாத், ஜெய்ப்பூர் உள்ளிட்ட 16 நகரங்களுக்கு விமான சேவை தொடங்க உள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இரு தலைவர்களும் தனித்தனியாக விடுத்துள்ள செய்தியில் காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளனர்.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நடுத்தர மக்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நடுத்தர மக்களுக்கான பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தி தரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வருமான வரி சீர்திருத்தத்தால் நடுத்தர மக்களின் வரிச்சுமை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வெளிப்படைத் தன்மையுடன் பின்பற்றப்படுவதாகவும் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் அத்தியாவசியப் பொருட்களின் விலை குறைந்திருப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்தார். பிரதமரின் உஜ்வலா இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட திட்டங்களால் மக்கள் பெரிதும் பயன்பெற்றிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஆயுஷ்மான் பாரத், மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் போன்றவற்றால் மக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை மத்திய அரசு உயர்த்தியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளின் வசதிகள் மேம்பாட்டு தினம் இன்று கொண்டாடப்பட்டது. விமான நிலைய இயக்குநர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய சுற்றுலாத்துறையின் சார்பில்

0: மாணவர்களுக்கு விமான நிலைய சேவை குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. பயணிகளின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னை விமான நிலையத்தில் யாத்ரி சீதா நிவாஸ் பயணிகளின் வசதி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை விமான நிலையம் நவீன பயணிகளின் சேவை அமைப்புகள், விரிவாக்கப்பட்ட செக்இன் மற்றும் பாதுகாப்பு வசதிகள், மேம்படுத்தப்பட்ட உடைமைகள் கையாளுதல் அமைப்புகள் மற்றும் சிறந்த அணுகல் வசதிகளுடன் திகழ்கிறது. இந்த மேம்பாடுகள் பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் வசதி ஆகியவற்றில் உயர் தரத்தை பயணிகளுக்கு மிகவும் திறன்பட சேவை செய்து விமானத்தின் நேர தவறாமை செயல்பாட்டை மேம்படுத்தவும் சுமூகமாக மற்றும் நம்பகமான பயணத்தை அனுபவிப்பதற்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் டிஜி யாத்ரா செயல்படுத்துவதன் மூலம் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பயணிகளின் தடையற்ற பயணத்தை அனுபவிக்க உதவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் வரும் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்திடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தடை வரும் வெள்ளிக்கிழமை நீக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கைவிடுவது குறித்த அம்சங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்பதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் அப்பகுதியில் அமைதி ஏற்படும் என்றும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபார், பீகார், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரா, மேற்கு வங்கம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் தெற்கு சத்தீஸ்கரில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 5 நாட்களில் தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தின் ஒருசில பகுதிகள், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பகுதிகளில் வரும் 7 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டிருந்த தலைநகர் தில்லியில் இன்று காலை லேசான மழை பெய்துள்ளது. தில்லியில் பகல் நேர வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இன்று நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை தீபிகா 2 கோலும் நவ்னீத் கவுர் 1 கோலும் அடித்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் டுனீஷியாவை வென்றது. துருக்கி அன்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவராவிற்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கிய அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: காலத்தின் சுவடுகளை பதிவு செய்யும் இது திருச்சி வானொலி.
3: கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
4: தேஜி ஸே ஆத்ம நிர்பர்தா கி ஓர் கதம் படா ரஹி.
3: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: ஆகாஷ்வாணி டிச்சி FM 102.1 இலினி
5: 1, 2, 3
2: பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: சொல்லு கார்த்தி. டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதவில்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
0: அதான்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
0: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலை தான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: நேர்களினி கேட்கலாம் 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கிதா ரவி. 52வது G7 உச்சி மாநாடு பிரான்சின் எவியான் நகரில் இன்று தொடங்குகிறது. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட G7 உறுப்பு நாடுகள் இந்த 3 நாள் நிகழ்வில் பங்கேற்கின்றன. இந்தியா, பிரேசில், எகிப்த், கென்யா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளும் கூட்டாண்மை நாடுகளும் இம்மாநாட்டில் பங்கேற்கின்றன. நாளை நடைபெறும் விரிவுபடுத்தப்பட்ட கூட்டாண்மை அமர்வுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பங்கேற்கிறார். இந்தியா G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பது இது 13வது முறையாகும். நாட்டில் எல்நினோ சூழ்நிலையிலும் போதுமான அளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதால் உணவுப் பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்றைய நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கும் குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். தமிழகத்தைச் சேர்ந்த கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார்.

சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வின் போது முதலமைச்சர் அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி பிறந்த நாளை முன்னிட்டு அன்னாரது மணிமண்டபத்தில் உள்ள சிலைக்கு மாநில வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டுதல் மையத்தில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்புகள் வரும் 17ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ளன. திருப்பூர் மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்புத் துறையினரின் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது. லண்டனில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வினஸ் இணை ஆஸ்திரேலியா லண்டன் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பமாக நாம கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மதுர கீதம். நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டிருக்காங்க நாச்சிக்குறிச்சியிலிருந்து முத்துசுவாமி, ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி இவர்களின் விருப்ப பாடல். ஒலிக்கிறது கண்ணா நலம்மா திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

0: பேசும் அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும்.
1: அன்றொரு நாள் மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள்.
0: பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை.
1: மன்னன் சாலமன் யோசித்தான்,

பேருமே இது தன் பிள்ளை என்பதால் யாரிடம் ஒப்படைப்பது என்று தெரியவில்லை. ஆகவே காவலாம், இந்த பிள்ளையை ஆளுக்கு பாதியாக கொடு என்றார்.

மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் முகராசி திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர்கள் கூகூர் புகழேந்தி, முத்துலக்ஷ்மி, சந்தோஷ்.

எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார், கல்யாணம் செய்வதற்கும் நாள் சொல்லுவார், எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார். நல்ல

லக்ஷ்மன் வாங்கி முடித்தான், அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான் எடுத்தான்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ఒక విషయం తెలుసా మీకు? సూర్యుడు అనగానే మనకి మండే ఎండలే గుర్తుకొస్తాయి. కానీ నేడు సూర్యరశ్మిని ఉపయోగించి మన ఇంటి పైకప్పుల నుంచే విద్యుత్తును ఉత్పత్తి చేసుకుంటున్నాం. దాదాపు 37 లక్షల కుటుంబాలు ప్రధానమంత్రి సూర్యఘర్ గృహాలుగా మారాయి. ఇది విద్యుత్ బిల్లులను తగ్గించి దేశవ్యాప్తంగా విశ్వాసాన్ని పెంచింది.

0: दशक पहले भारत सोलर पावर के मामले में बहुत पीछे था, लेकिन आज सोलर पावर के मामले में भारत दुनिया के टॉप 5 देशों में आ गया।
1: 12 సంవత్సరాల విశ్వాసం, వికాసం, ప్రజా సంక్షేమం।
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பமாக மதுர கீதம் நிகழ்ச்சியோடு பாடல் கேட்கலாம். இன்று போல் என்றும் வாழ்க திரைப்படத்தில் கே ஜே எஸ் தாஸ் பாடியது. பாடலுக்கு விருப்பம் பெட்டவாய்த்தலையிலிருந்து நந்தகோபால்.

நேயர்கள் இணைந்திருப்பது 102.1 திருச்சி எஃப்எம் ரெயின்போல நாம கேட்டுட்ருக்கோம் மதுர கீதம் நிகழ்ச்சி. இனி கேட்கலாம் மாலதி திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டிருக்காங்க. திருச்சி கருமண்டபத்திலிருந்து வேலாயுதம், திரவியம்மலர், துர்காதேவி, தன்ராஜ், விஸ்வா, வீரமுத்து, பிரணதி, பெரியக்கால், கண்ணன், சிவகாமி, குருப்பிரியா, நல்லுசாமி, அரண் இவர்களின் விருப்பத்தில் பாடல் கேட்கலாம்.

இருந்து ரவி, லதா ரவி, தனபால், மல்லிகா இவர்கள் எல்லாம் கேட்ட பாடல் யாருக்கு யார் காவல் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியது.

காதல் அழியாத காவிய கானங்களின் கதம்பமாக மதுரை கீதம் நிகழ்ச்சியில் பழைய பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்த பாடல் கேட்கலாம். பராசக்தி திரைப்படத்தில் எம்எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாடலை கேட்டிருக்காங்க. காஞ்சிபுரத்திலிருந்து ராணி ஆனந்தன், சதீஷ்குமார் புகழேந்தி.

0: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள். உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
4: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
8: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
9: நெஞ்சங்களில் நீங்காத இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம் மதுரை கீதம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் TM சௌந்தரராஜன் பாடிய கல்லும் கனியாகும் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. கோவை கவுண்டம்பாளையத்திலிருந்து அமிர்தலிங்கேஸ்வரன்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: சேது ஈஎன்டி ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ஈஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ஈஎன்டி ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் ராமன் தேடிய சீதை திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பி வசந்தா பாடிய பாடலை கேட்டிருக்காங்க. மதுரையிலிருந்து சக்தி ஜனார்தனன், அஸ்திரி பவிஷ்யா, உபேந்திரன், ஸ்ரீதேவி, பிரியதர்ஷினி, கிருத்திகா ராணி.
5: திருவளர் செல்வியோ திருவளர்

மதுரை கீதம் தரும் நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இளையான்குடியிலிருந்து இக்பால், சித்திக், கத்தீஜா, அப்துல் மஜீத், ரிபாயா, முகமது அசன், ரசுல் ஃபாத்திமா இவர்களின் விருப்ப பாடல் தேன் சிந்துதே வானம் திரைப்படத்தில் கே ஜே எஸ் தாஸ் பாடியது.

கேட்டது காலத்தால் அழியாத காவிய கானங்களை தந்த மதுர கீதம். சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். நாடு முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேக்கிய பிரதமர் ராபர்ட் ஃபிகோவுடன் தலைநகர் பிரட்டிஸ்லாவாவில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். அதிபர் பீட்டர் பெலகிரினியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். தமது ஸ்லோவேக்கியா பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தி புதிய வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக அமையும் என்றும் பிரதமர் சமூக வலைதள பதிவில் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர பிரிவினரின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அவர்களுக்காக பணியாற்றுவதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சாமானிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு ஆட்சி நடத்தியுள்ளதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். வாய்ப்புகள், மேம்பட்ட கட்டமைப்பு, பொது சேவை, அனைவருக்குமான சுகாதாரம், தரமான கல்வி, தூய்மை நகரங்கள் போன்றவற்றால் மக்கள் பயனடைவதை அரசு உறுதி செய்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நடுத்தர பிரிவினர் பொருளாதார பாதுகாப்பு புதிய வாய்ப்புகளுடன் ஆளுமை பெறும் வகையில் மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக விரிவான வளர்ச்சி

0: மாற்றுப் பணிகளை மேற்கொண்டதாக பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவின் கூறியுள்ளார். வரி சீர்திருத்தங்கள் மூலம் வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வரி கட்டமைப்பு முறையில் GST மூலம் வெளிப்படைத்தன்மை கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். சமையல் எரிவாயு, ஜல்ஜீவன், நீர் மேலாண்மை, ஸ்வச் பாரத், தூய்மை பாரத பணிகளால் அனைவரும் அடிப்படை வசதிகளை பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தால் ஏழை எளிய மக்களின் வீட்டு கனவு நனவானதாகவும் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் சுகாதார பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சக்தியாக திகழும் நடுத்தர பிரிவு நுகர்வோரின் ஆளுமை உறுதி செய்யப்பட்டதோடு சுயசார்பு மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இப்பிரிவினரின் பங்களிப்பு அதிக அளவில் இருக்கும் என்றும் கூறினார். எல்நிலோ சூழலிலும் நாட்டில் போதுமான அளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதால் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர், தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கும் குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். கரீஃப் பயிர்களுக்கு உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் ரபி பருவத்திற்கான உர விநியோகம் வரும் நவம்பர் மாதம் தொடங்கும் என்றும் கூறினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் வரும் 21ஆம் தேதி கொல்கத்தாவில் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். புதுடெல்லியில் சர்வதேச யோகா தின முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரோக்கியமான முதுமைக்காக யோகா என்ற தலைப்பில் இந்த ஆண்டு இத்தினம் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டார். நலமான, சுறுசுறுப்பான, தற்சார்பு மற்றும் எழுச்சியுடன் கூடிய மனதுடன் மக்கள் செயலாற்ற யோகா துணை புரிவதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உலகளாவிய மாபெரும் இயக்கமாக யோகா முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறிய அமைச்சர், உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ளவர்கள் யோக கலையை தங்களது வாழ்க்கையின் அங்கமாகவே ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் யோகா இயக்கங்கள் மூலம் யோகா கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் விமான பயணிகளின் நலனை உறுதி செய்யும் வகையில் பயணிகள் நலதினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் மருத்துவ பரிசோதனைகளும் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் இன்று பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்தவும் சமூக பொறுப்புணர்வை வளர்க்கவும் யாத்ரி சுவிதா திவாஸ் என்ற பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரைக்கு வருகை தரும் பயணிகளுக்கு நாட்டுப்புற நடன கலைஞரின் நிகழ்ச்சியுடன் கூடிய உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. ஏக் பெட் மா கே நாம் என்ற திட்டத்தின் கீழ் விமான நிலையத்தின் வெளிப்பகுதியில் மரக்கன்றுகள் நடும் விழாவும் ரத்தான முகாம், இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் கண் சிகிச்சை முகாம்கள் மருத்துவ நிபுணர்கள் உதவியுடன் நடத்தப்படுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தை சேர்ந்த கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி கௌரவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வின் போது முதலமைச்சர் அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். இந்திய ராணுவத்தின் பீரங்கி படை பிரிவில் பணியாற்றும் தேனி மாவட்டத்தின் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் 2024ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் குல்ஹாம் பகுதியில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளின் போது துப்பாக்கி சூட்டில் ஏற்பட்ட பலத்த காயத்தையும் பொருட்படுத்தாது தீரத்துடன் போராடி பயங்கரவாதிகளை வீழ்த்தி துணிச்சல் மிகு செயலை பாராட்டி இந்நடவடிக்கை. அவரது துணிச்சல் மிகு செயலுக்காக கடந்த 8ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் நாட்டின் 2வது உயரிய அமைதிக்கால வீர விருதான கீர்த்தி சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் அவருக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் தேர்போகி கிராமம் அருகே இன்று பணியின் போது நேரிட்ட வாகன விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் இன்று ஆணை பிறப்பித்தார். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் கட்டப்படும் மேம்பாலம் பகுதிகள் இம்மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் 71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் இப்பணிகளை

0: இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மேம்பால பணிகளின் தரத்தில் எவ்வித குறைகளும் இல்லாமல் பணிகள் முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறினார். மழைக்காலங்களில் மேம்பாலத்தில் தேங்கும் மழைநீரை விரைவாக வெளியேற்றும் வகையில் வடிகால் வசதிகள் முறையாக ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேர் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் தொகுதிகள் காலியாக உள்ளதாக சட்டப்பேரவை செயலகம் தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ள நிலையில் அஇஅதிமுக இந்நடவடிக்கையை மேற்கொண்டது. தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா ஏற்கப்பட்டிருக்க கூடாது என்றும் அக்கட்சி கூறியது. தமிழக கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடை காலம் முடிவடைந்ததை அடுத்து புதுக்கோட்டை, நாகை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி மாவட்டங்கள் மீனவர்கள் இன்று அதிகாலை முதல் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு கடந்த ஏப்ரல் 15 தேதி முதல் நேற்று வரை மீன்பிடி தடை காலம் அமலில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இலவச வைஃபை வசதி, நவீன மின்னணு தகவல் பலகை, கூடுதல் வசதிகளுடன் கூடிய காத்திருக்கும் அறை, சுத்தமான குடிநீர், சுகாதாரமான கழிப்பறை, மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதி, பார்வையற்றோருக்கான நடைபாதை, மேற்கூரை வசதியோடு விசாலமான வாகனங்கள் நிறுத்தும் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு 99% பணிகள் நிறைவடைந்துள்ளன. பணிகள் இன்னும் ஓரிரு மாதத்திற்குள் முடிவடைந்து வரும் செப்டம்பர் மாதத்தில் இந்த ரயில்வே நிலையம் திறந்து வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினத்தையொட்டி வேலூர் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் தலைமையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி இன்று வேலூரில் அரசு பெண்லன் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு நடைபெறுகிறது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் செவிலியர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று முதியோர்களின் குரலை கேளுங்கள், அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், முதியோரின் நேசிப்போம், காப்போம், மதிப்போம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மனித சங்கிலியில் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வேலூரில் இருந்து மோகன்.
0: திருப்பூர் மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்புத் துறையினரின் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஆக்லாண்டில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றுள்ளது. இந்தியா நாளை ஜப்பானுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் யாதவ் கூறினார். கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. ஆக்லாண்டில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: பருவநிலை மாற்றத்தினால நாம சாகுபடி செய்யக்கூடிய பயிர்கள்லயும் சரி கால்நடை வளர்ப்புலயுமே மிகுந்த பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்குங்க. இதையெல்லாம் சமாளிக்கும் விதமா பயிர்களுக்கு சமச்சீர் உரம், பூச்சி நோய் மேலாண்மை, பயிர் சுழற்சி முறைகளை எப்படி கடைபிடிக்கிறது அப்படிங்கிற தகவல்களையும், கால்நடை வளர்ப்புல ஆடு மாடு கோழிகளுக்கு எந்த நேரத்துல எந்த மாதிரியான தீவனங்களை கொடுக்கலாம், முக்கியமா கொட்டகை பராமரிப்புல நாம கவனிக்க வேண்டியதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற பல்வேறு யுக்திகளை நமக்கு விளக்கமா சொல்ல இருக்கிறாங்க அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் ஜி அழகுகண்ணன் அவங்க.
1: வழக்கமாக நமக்கு வந்து இரண்டு பருவங்களில் மழை கிடைக்கும். அது ஒன்று வந்து தென்மேற்கு பருவமழைன்னு சொல்லுவான், இன்னொன்று வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்லுவான். ரெண்டு வகையான அந்த பருவ நிலை மாற்றமும் ஏற்படும். 2010 நம்ம ஒரு கடுமையான வறட்சியை சந்தித்தோம். அதே மாதிரி இந்த வருடம் வந்து வறட்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து 2 மில்லி மீட்டர்னு சொல்லுவாங்க, அது பேஞ்சதுன்னா ஒரு மழை நாள்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுது, மழை வந்து ஒரே நாள் பெய்யுது, 150 மில்லி மீட்டர் அப்படிங்கிறாங்க, 40 மில்லி மீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம நெற்பயிர் எல்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல கங்கை எல்லாம் முழுகி போய் தண்ணிக்குள்ள பயிர் எல்லாம் மாட்டிக்குது. ஒன்னா வறட்சி நடக்குது, இல்லைன்னா மழை அதிகமாக பெஞ்சு பிரச்சனை ஏற்படுது. இதை தான் நம்ம வந்து பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதுக்கு என்னென்னங்க காரணம், ஏங்க இந்த பருவநிலை மாற்றம் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னா 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லலாம்.

மூணில் ஒரு பங்கு வனம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ வந்து வனப்பகுதி குறைஞ்சிடுச்சு, மரங்கள் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. அதனால் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகளாவிய அந்த பருவநிலை மாற்றம் வந்து ஏற்படுது. குறிப்பாக நமது இந்திய நாட்டில் வந்து நெல் சாகுபடி அதிகமாக நடக்குது. மீத்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு வாயு வந்து அதிகமாக உமிழப்படுது நெல் சாகுபடியெலாம். அந்த எப்போதுமே தண்ணி நின்றுட்டே இருக்கு இல்லைங்களா நெல் வயலில், அங்கே வந்து அந்த மீத்தேன் உற்பத்தி அதிகமாகுது. கால்நடைகள் நிறைய வச்சு

பார்க்கலாம். ஒன்று வந்து நம்ம பயிர்களில் இந்த சாகுபடி முறைகளை நம்ம எப்படி எப்படி கொஞ்சம் மாற்றுறது, கால்நடைகளை பேணி பாதுகாக்கிறதுக்கும் கால்நடைகளுடைய உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறதுக்கும் என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை நம்ம கடைபிடிக்கணுங்க அப்படிங்கிறத பேச போகிறோம். விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம விதை நேர்த்தி பண்ணணும். அதாவது இந்த மானாவாரி தன்மையை வறட்சியை தாங்கி வளரக்கூடிய விதை நேர்த்தி முறைகள் இருக்குது. எல்லா வகையான பயிர்களுக்குமே ஒரு கிலோ விதையை வந்து 3-5 லிட்டர் தண்ணியில் முதல்ல ஊற வைக்கலாம். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு சாகுபடி பண்ணலாம். ஆனால் நிலக்கடலை எதுவும் ஊற வச்சிடாதீங்க, என்னாகும்னு தெரியும், அந்த தோல் எல்லாம் உறிஞ்சி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், அது வீணாக போயிடும். நிலக்கடலை தவிர மீதி விதைகளை நம்ம ஊற வைக்கலாம். நெல்லை வந்து நம்ம அந்த மாதிரி விதை நேர்த்தி செய்கிறதுக்கு பொட்டாசியம் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பை 10 கிராம் இருந்தால் போதும், நிறைய போட்டுற வேண்டாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம்ங்கிற மாதிரி 1 கிலோ விதையில போட்டு அந்த நெல்லை வந்து 16 மணி நேரம் ஊற வைக்கலாம். அதே மாதிரி கம்பு கேழ்வரகு விதைகளையும் 20 கிராம் பொட்டாசியம் குளோரைடு உப்பை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து விதை நேர்த்தி செய்யும்போது அந்த செடிகள்லாம் முளைச்சி வரும்போது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து அங்கே மேம்படும். அப்புறம் அது அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. காய்கறி இது போன்ற பயிர்கள் எல்லாம் நம்ம மண் ஈரப்பதம் கண்டறியக்கூடிய கருவி அப்படின்னு இருக்கு. அந்த மண் ஈரப்பதம் கண்டறிய கருவியை உபயோகப்படுத்தி நம்ம பண்ணலாம். அது வந்து ஒரு சின்ன கை, 1 முழம் நீளத்துக்கு இருக்கும். அதில் வந்து 2 இரும்பு ராடு இருக்கும். அந்த 2 இரும்பு ராடையும் நம்ம பயிர் வேர் பகுதி எங்கே இருக்கோ அது வரைக்கும் உள்ளே அழுத்துனீங்கன்னா உள்ளே போகும், கூர்மையாக இருக்கும். அதில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நம்ம அழுத்தின உடனே ஒரு 4 கலர் தெரியும். நீலக்கலர் இருக்கும், பச்சை கலர் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், சிகப்பு இருக்கும். அதை பார்த்துட்டு நீலக்கலர் இருந்ததுன்னா தண்ணி அதிகமாக இருக்குது, ஆரஞ்சு கலர் இருந்ததுன்னா தண்ணி கம்மியாக இருக்குது. அந்த காலகட்டங்களில் நம்ம தண்ணி விட்டோம்னா போதும். இது நாங்கள் நமது மையத்திலிருந்து பண்ணக்கூடிய பண்ணின ஆராய்ச்சியிலெல்லாம் கரும்பில் இது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கு. அந்த மண் ஈரப்பதமானி அதை வந்து கரும்பில் அது பேஸ் பண்ணி நம்ம அதனுடைய அடிப்படையில் தண்ணி கட்டும்போது 8 நாளைக்கு 1 முறை தண்ணி கட்டக்கூடிய விவசாயி 12 நாளைக்கு 1 முறை பாய்ச்சா போதும். அப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% தண்ணீரை நம்ம மிச்சம் படுத்துறோம் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் மகசூலில் எந்த குறைவுமே இல்லாமல் நம்ம மகசூல் எடுக்க முடிஞ்சது. அப்போ அந்த மண் ஈரப்பதம் கண்டறிதல் கருவி, அதை இங்கிலீஷில் வந்து சாயில் மாய்ச்சர் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க, இதையும் நம்ம வாங்கி அதனுடைய அடிப்படையில் தண்ணி பாய்ச்சலாம். அது எங்ககிட்டயே கிடைக்கும். அதனுடைய விலை வந்து 1750 ரூபா தாங்க. ஒவ்வொரு விவசாயியும் வச்சுக்கலாம். அது ஒரு டைம் உபயோகப்படுத்தி தூக்கி போடுறது இல்லை, நம்ம எத்தனை வருஷம் வேணுனாலும் அதை வச்சுக்கலாம். அது 2 செல்லு தான் போடணும். நம்ம கடிகாரத்துக்கு செல்லு போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 2 செல்லு மட்டும்தான் நம்ம அதில் உபயோகப்படுத்துறது இருக்கு. இதை வந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம். தண்ணியை சிக்கனமாக உபயோகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை நம்ம கடைபிடிக்கும் போது இந்த தண்ணி மண்ணினுடைய வளத்தை நம்ம மேம்படுத்த முடியும். அடுத்து பார்த்தோம்னாக்க ஒருங்கிணைந்த உர மேலாண்மை. நம்ம நிறைய உரங்களை உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால மண்ணினுடைய வளம் பாதிக்கப்படுது. மண்ணினுடைய வளம் பாதிக்கப்படுறதுனால நம்ம உர பயன்பாட்டு திறனும் குறைஞ்சி போயிடும். அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அந்த ஒருங்கிணைந்த உர மேலாண்மையை கடைபிடிக்கணும். குறிப்பாக பார்த்தோம்னாக்க நெல் வயலில் வந்து பசுந்தாள் பயிர், பசுந்தலை பயிர் இது போன்ற இது, அப்புறம் இந்த பிண்ணாக்குகளை உபயோகப்படுத்துறது, செறிவூட்டப்பட்ட தொழு உரத்தை உபயோகப்படுத்துறது, இது போன்ற யுக்திகளை வந்து நம்ம கையாளுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தகுந்த நேரத்துக்கு பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம்னா எல்லார் வீட்லையுமே ஒரு ஸ்ப்ரேயர் வச்சுருப்போம், மோட்டார் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஸ்ப்ரேயரு. மோட்டாரில் போட்டு கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றி அடிப்பாங்க. அதனால் வந்து பெட்ரோலினுடைய செலவு அதிகமாகுது. அந்த பெட்ரோல் அடிக்கும்போது அதனுடைய நஞ்சு வந்து வாயுக்கள் வந்து காற்றுல கலக்குது. இதனாலேயே அந்த பருவநிலை மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போல்லாம் விவசாயிகள் வந்து அது நெல் சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகளும் ரொம்ப எளிது. இந்த ஆளில்லா வேளாண் விமானங்கள் மூலமாக மருந்து அடிக்கிறாங்க. 1 ஏக்கர் நெல் வயல் அடிக்கிறது வெறும் 8 நிமிஷம் தான் ஆகுங்க. அதுக்கு ஆகக்கூடிய அந்த மருந்தோட செலவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த ஆளில்லா விமானங்கள் வந்து பேட்டரி மூலமாக இயங்கிறதுனால நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கும் எந்த வகையான பாதிப்புமே இல்லை. விவசாயிகளுக்கும் அந்த மருந்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் இல்லை. அதனால விவசாயிகள் ட்ரோன் போன்ற தொழில்நுட்பங்களையும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்குறேன். இது எல்லாம் வேளாண்மை பயிர்களில் இருக்கக்கூடிய ஆலோசனைகள். அடுத்து வந்து கால்நடை பராமரிப்பு, இது ரொம்ப முக்கியமானது. இந்த கோடை காலத்தில் ஒவ்வொரு வருடமும் வெயில் அதிகமாகுது. அது ஒன்று வந்து கால்நடைகளை தேர்வு பண்ணுறது. இப்போ நம்மளை மாதிரி ஊரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த HF-னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளையாக இருக்கும், அதில் கருப்பு புள்ளிகள் இருக்கும், அந்த மாதிரியான யூரோப் மாடு வெளிநாட்டு மாடுகளை வந்து நம்ம இங்கே வச்சிருக்கும் போது அது சமாளிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க. குளிர் பிரதேசத்தில் இருந்த மாடுகளை நம்ம கொண்டு வந்து 42 டிகிரி 43 டிகிரி செல்சியஸில் அங்கே வைக்கும்போது அந்த மாடுகளால் சமாளிக்க முடியாது. அதனுடைய பால் உற்பத்தி கம்மியாக இருக்கும், வெப்ப எயர்ச்சி ஏற்படும். அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்மளுடைய நாட்டு இனங்கள் கலப்பினோம் அப்படின்னு போனோம்னா அந்த ஜெர்சி கலப்பினோம், அந்த ப்ரௌன் கலர் பசு இருக்கு இல்லைங்களா, அது மாதிரியான மாடுகளை நம்ம உபயோகப்படுத்தணும்.

நம்ம நாட்டு மாடுகள்லயே அந்த காங்கிரஜின்னு சொல்லக்கூடிய அந்த மாடு எல்லாம், குஜராத் மாடு, அதெல்லாம் ஒரு நாளைக்கு 10 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்குது. அந்த மாதிரி நாட்டு மாடுகளையே நம்ம உபயோகப்படுத்தும் போது அது வந்து சமாளிக்குது, நம்மளுடைய சீதோஷ்ணிலையே சமாளிக்குது. அதே மாதிரி ஆடுகளில் பார்த்தோம்னாக்க, சேலம் கருப்பு ஆடு, கொடி ஆடு, நம்மளுடைய நாட்டு ஆடு, இது எல்லாத்தையும் நம்ம வளர்க்கறதுக்கு தேர்ந்தெடுக்கலாம். செம்மறி ஆடு வச்சிருக்கிறவங்க மேச்சேரின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆடு, வேம்பூர், கீழக்கரிசல் ஆடுலாம் அந்த ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற ரொம்ப கடுமையான வறட்சியான மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆடு, அதெல்லாம் ஓரளவுக்கு வறட்சியில் கிடைக்கக்கூடிய தீவனத்தையே சாப்பிட்டுக்கும், அதிகப்படியான வெப்பநிலையை தாங்கி வளரக்கூடிய ஆடுகளை நம்ம வளர்க்கறதுனால அடுத்து வர காலங்களில் வரக்கூடிய பருவநிலை மாற்றத்தை நம்ம எதிர்கொள்ளலாம். அடுத்து கால்நடைகளில் கொட்டகை அமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம எல்லா இதுலேயுமே சொல்லுவோம், கொட்டகை வந்து கிழக்கு மேற்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. அதற்கு போதுமான இடைவெளி கொடுக்கணும், மாடுகளுக்கு வந்து 50 லிருந்து 60 சதுர அடி கொடுக்கணும். ஆடுகளாக இருந்ததுன்னா 20 சதுர அடி கெடாவுக்கும், 15 சதுர அடி பெட்டை ஆடுகளுக்கும் அந்த நம்மளுடைய ஷெட்டில் வந்து கொட்டகையில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கொட்டகையினுடைய உயரம் பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த ஆஸ்பிஸ்டா ஷீட்டு போடுவாங்க ஆடு மாடுகளுக்கு, அது போடும்போது அந்த ஹீட் வந்து கீழே அப்படியே இறங்கும். அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா, அந்த நடுவில் கூரை வந்து ஒரு 12 அடி உயரமாவது இருக்கிற மாதிரியும், பக்கவாட்டில் அளந்து பார்க்கும்போது ஒரு 10 அடி இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கலாம். கோழி பண்ணையை வச்சுருக்கிறவங்க இந்த வெயிலுக்கு வந்து அந்த வெப்பத்துக்கு அதெல்லாம் சமாளிக்கவே முடியல, ஆஸ்பிஸ்டா ஷீட்டு போட்டிருக்கிறதுனால. சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அந்த ஈர சாக்குகளை போட்டு அப்பப்போ தண்ணியை வந்து தெளிக்கும் போது கொட்டகைக்கு உள்ள அதனுடைய வெப்பநிலை குறையுது. கோழி பண்ணையை வச்சுருக்கிறவங்க இல்லை ஆட்டு பண்ணையை வச்சுருக்கிறவங்க சுற்றி மரங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. புங்கா, வேம்பு, இது போன்ற மரங்களை வந்து இந்த கொட்டகையினுடைய அருகாமையில் நட்டு நம்ம பராமரிக்கணும். எப்போதுமே நல்ல காற்றோட்டம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில பண்ணைகளெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஃபேன் கூட போட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஃபேன் போட்டு கூட நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து தீவன மேலாண்மை அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடு மாடுகள் எல்லாத்துக்குமே பசுந்தீவன வறட்சி காலத்தில் கொடுக்கணும். குறிப்பாக ஆடுகளுக்கு வந்து அகத்தி, சுபாபுல், இது போன்ற தீவனங்கள் வந்து நம்ம கொடுக்கலாம். மாடுகளுக்கு 2-5 சொல்லக்கூடிய 4-5 ஆண்டுகளுக்கு வளரக்கூடிய அந்த தீவன புல் ரகம், கம்புனேப்பியர்னு சொல்லக்கூடியது, அது எல்லாம் அழிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடர் தீவனம் நம்ம வந்து காய்ச்சலம் இதெல்லாம் அரைச்சி கொடுக்கணும் இல்லைங்களா, அதை வந்து செரிமானத்தை மேம்படுத்துறதுக்காக 1 மணி நேரம் அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அந்த கால்நடைகளுக்கு கொடுக்கும்போது அந்த செரிமானம் வந்து நல்லா இருக்கும் ஆடுகளில், மாடுகளில். அதே மாதிரி உப்பு, சமையல் சோடா உப்பு போடுறதுல அது கொஞ்சம் ஒரு மாடுகளுக்கு 150 கிராம் கொடுக்கலாம். இந்த அடர்த்தீவனம் கொடுக்கறது ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் காலையில் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா சாயங்காலமாக கொடுக்கலாம். நிறைய அந்த வெயில் டைமில் அதை கொடுக்கறத கொஞ்சம் நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி வந்து மேய்ச்சலுக்கு போகிறதும் கூட கொஞ்சம் காலையில் நேரம் கூட்டிகிட்டு போயிட்டு, வெயில் அதிகமாக ஆகிறதுக்கு முன்னாடி ஆடு மாடுகளை திரும்பவும் நம்ம கொட்டைக்கு கூட்டிகிட்டு வந்துடணும். மத்தியான நேரத்தில் கண்டிப்பாக அவங்க தண்ணீரை வந்து நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தண்ணி வந்து நல்ல சுத்தமான தண்ணியாகவும், அது முடிஞ்சதுன்னா ஓரளவு கொஞ்சம் குளிர்ச்சியான தண்ணியாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நேரங்களில் உபயோகப்படுத்துறதுக்காக பல நேரங்களில் கிடைக்கக்கூடிய பசுந்தீவனத்தை ஊறுகாய்ப்புலாம் மாற்றி வச்சிருக்கலாம், இல்லை அது கூட வந்து யூரியா கரைசல் கலந்து வெள்ளம் கலந்து அந்த தீவனத்தை பாதுகாப்பு பண்ணி அதை நம்ம உபயோகப்படுத்துறது ரொம்ப முக்கியமானது. ஆடு மாடு கோழி கொட்டைகளில் எப்போதுமே 24 மணி நேரமும் அவங்களுக்கு தண்ணி கிடைக்கிறத ஏற்பாடு பண்ணோம். முடிஞ்சதுன்னா ஒரு 4 எலுமிச்சம்பழத்தை அதில் புழிஞ்சு விடலாம். நம்ம ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கிறோம் இல்லைங்களா வெயிலுக்கு, அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட். துளசி தண்ணி இருந்ததுன்னா அந்த மாதிரி துளசி கூட அதில் அரைச்சி அதில் போடலாம். நெல்லிக்காய் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் போடலாம். ஐஸ் கட்டிகளை கூட போடலாம், அது நல்லா ஆடு மாடுகளை விரும்பி குடிக்கும். இது வந்து குடிநீர் மேலாண்மை பண்ணுறது. இனப்பெருக்க மேலாண்மை ரொம்ப முக்கியம். நம்ம வந்து மாடு செனப்பிடிக்கல அப்படி சொல்லிகிட்டே இருப்போம். அது வந்து குறிப்பாக அந்த கோடை காலங்களில் அந்த வலுவடிக்கிறது தென்படுறது கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, போன மாதம் இந்த மாடு வந்து எப்போ வலுவடிச்சுது, பருவத்துக்கு வந்தது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு 20 நாளுக்கு அப்புறம் நம்ம பார்க்கணும். 21வது நாள், 22வது நாள் பொதுவாக மாடுகள் வந்து அடுத்தடுத்து வலுவடிக்கும் செனப்பிடிக்காமல் இருந்ததுன்னா. அதை நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த சரியான நேரத்துக்கு சினை ஊசி போடுறதோ இல்லை காளையோட சேர்க்கறதையோ நம்ம அந்த மாதிரி அதை கரெக்டாக பண்ணணும். நோய் மேலாண்மை ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மாடு வந்து ஒரு பசு வந்து 60,000 ரூபாய் 70,000 ரூபாய்க்கு விற்கிது, அந்த பசு இறந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. இப்போ நம்ம விவசாயிகள் வந்து என்ன பண்ணுறோன்னா, கண்ணு போட்டு 6 மாதத்துக்கு மேலே பால் கறக்கிறத நீங்கள் தவிர்க்கணுங்க. தொடர்ந்து
அதில் பால் கறந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதனுடைய உற்பத்தி திறன் வந்து குறைஞ்சி போயிடும் மாடுகளில். அது அந்த சுண்ணாம்பு சத்து தான் பால் ஃபுல்லாக வருது. அப்போ அந்த சுண்ணாம்பு சத்து குறைய குறைய குறைய குறைய அந்த மாடுகளால் நிற்க முடியாமல் ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. அப்போ நம்ம விவசாயிகள் என்ன பண்ணால், ஒரு 6 மாதம் 7 மாதம் கண்ணுக்குட்டி போட்டதுலேருந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து வருஷக்கணக்கில் அந்த பால் கறக்கும்போது மாடுகளுக்கு சத்து பற்றாக்குறை ஏற்பட்டு மாடுகளுடைய இறப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப

அதிகமாக இருக்கு. நிறைய பசுமாடுகள் வந்து இந்த பிரச்சனையினால பாதிக்கப்படுறதை பார்க்குறோம். ஆடு மற்றும் கோழிகளில் அந்த தொடர்ந்து குடற்புழு நீக்கம் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 மாதத்துக்கு ஒரு முறை ஆடுகளில் குடற்புழு நீக்கம் பண்ணுறது. இந்த வெளிப்புற ஒட்டுண்ணி இருக்கு பாருங்கள், அந்த உண்ணிகள் இருக்கும் ஆடு மாடு அதெல்லாம் அந்த காதில் இருக்கும் அந்த உண்ணிகள்லாம், அதை எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கவனமாக பார்க்கணுங்க. உண்ணிகள் இருந்ததுன்னா அதற்கு என்ன மாதிரியான தடுப்பு நடவடிக்கை எடுக்கிறதுன்னு அருகாமையில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை அணுகி அதை நம்ம கடைபிடிக்கணும். மழைக்காலங்களில் வந்து தண்ணி தேங்கக்கூடிய இடங்களில் ஆடு மாடுகளை கட்டாமல் வெவ்வேறு இடங்களில் அதை மாற்றி கட்டுற மாதிரி பார்க்கணும். அதனுடைய கழிவுகளை வந்து சரியான முறையில் அகற்றி அதை வந்து நம்ம உரமாக பயன்படுத்தி அந்த கொட்டகையை வந்து நம்ம ஒரு சுத்தமான கொட்டகையாக பராமரிக்கிறதுனால அந்த நோய் பரவறதுலையும் நம்ம தடுக்க முடியும். இது சம்பந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலோ என்னுடைய நம்பர் நீங்கள் குறிச்சிங்க, 96 29 24 65 86. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், 96 29 24 65 86.

0: பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்களையும் கால்நடை வளர்ப்புல கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளையும் இதுவரைக்கும் நமக்கு விளக்கமா எடுத்து சொன்னாங்க அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் ஜி அழகு கண்ணன் அவங்க. இத்துடன் வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் பிற்பகல் 2:30 ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

தலைமுறைகளை இணைக்கும் பாலமான நமது திருச்சி வானொலி ரசிகர்களின் நினைவுகளை சுமந்து செல்லும் தோழனாக மாறும் தருணம் இது. திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் திரைக்களஞ்சியம் இசைக்கும் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் காஜாப்பேட்டை ரஷீத் அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. முதல் பாடல் நம்ம வீட்டு தெய்வம் திரைப்படத்திலிருந்து. இரு மனங்கள் இணைந்தாலே கல்யாண பொருத்தம் கைகூடி வருவது இயற்கைதானே. இப்பாடலும் அக்கருத்தை எடுத்து சொல்கிறது.

நினைவுகளையும் உணர்வுகளையும் இசையினூடே இசைந்து கொண்டிருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இது திரைக்களஞ்சியம். நிலவே நீ சாட்சி திரைப்படத்திலிருந்து இனிவரும் பாடல், எத்தனை பூக்கள் மலர்ந்தாலும் கன்னிப்பூவின் அழகுக்கு ஈடாக வருமா? இக்கருத்தை பாடல் அழகாய் எடுத்து சொல்கிறது.

நெஞ்சத்தை நெகிழ வைத்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம் திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில். இனி வெள்ளி விழா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். அன்னையின் வரவை எண்ணி ஆனந்தராகும் பாடும் இளைய உள்ளங்களின் இன்ப கீதத்தை நாமும் கேட்போமே.

திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் நம் மனதை நிறைத்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் திருச்சி காஜாபேத்தை ரஷீத் அவர்களின் தொகுப்பில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி வெள்ளிக்கிழமை விரதம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். பெண்ணின் அழகை வர்ணிக்காத கவிஞர் இல்லை, இப்பாடலும் பெண்ணின் அழகை வர்ணித்து சொல்கிறது.

திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் திரைக்களஞ்சியமாக இனிவரும் பாடல் ராஜராஜேஸ்வரி திரைப்படத்தில் இடம்பெற்றது. காலை நேர் இனிமையை அழகாய் சொல்லும் பாடல் இது.

0: விவசாய பெருமக்களே, பயிர் காப்பீடு திட்டங்கள் இயற்கை சீற்றங்கள், வளர்ச்சி, வெள்ளம், புயல், கனமழை போன்ற காரணங்களால் பயிர்கள் சேதமடைந்தால் நிதி இழப்பீடு கிடைக்க உதவுகிறது. பயிர் இழப்பால் ஏற்படும் பொருளாதார நெருக்கடியை குறைக்கிறது, வருமானத்தை பாதுகாக்கிறது, பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் அபாயங்களை எதிர்கொள்ள ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது. நடப்பு குறுவை சாகுபடிக்கான பயிர் காப்பீடு திட்டமும் அதன் பயன்பாடுகளும் குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருவார் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் டாக்டர் ஆர் ஆர் ஜெகன்மோகன் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் நிகழ்ச்சியை கேட்கலாம் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.
1: ஹலோ, சொல்லு கார்த்தி.
2: டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
2: அதான்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
2: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
2: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 போதுமா?
2: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
2: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
2: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
2: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
2: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.

திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் நம் மனதை நிறைத்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில். நிறைவாக ஒத்தையடி பாதையிலே திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். நாயகன் தாகம் கொண்டு தவிக்க அதை கண்டும் காணாமல் நாயகி போவது வேடிக்கை.

0: நேயர்களே, திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இதுவரை மனதை நிறைத்தது திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் காஜாப்பேட்டை ரஷீத் அவர்களின் தொகுப்பில் பாடல்களை கேட்டு ரசித்தோம். மீண்டும் திரைக்களஞ்சியம் வலம் வரும் திங்களன்று பிற்பகல் 2:30. இனி இசைத்தோறில் கடிதங்களும் மின்னஞ்சல்களும் தாங்கி வந்த கருத்துக்களை தேய்க்க தயாராகலாம். இப்போ மனசில் எனக்கு ஒரு விஷயம் தோணுது, உடனே அதை கருத்தாக பதிவு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சுட சுட மின்னஞ்சலில் yartrichy@gmail.com yartrichy@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை பேர் ஊரோடு சேர்த்து அனுப்பி வைக்கலாம். நேரம் பிற்பகல் 3 மணி ஆக போகுது. இப்போ நாம் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். தேச கட்டமைப்பில் நடுத்தர வர்க்கத்தினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அவர்களுக்காக பணியாற்றுவதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினர் பொருளாதார பாதுகாப்பு புதிய வாய்ப்புகளுடன் ஆளுமை பெறும் வகையில் மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக விரிவான வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதாக பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்தார். வரி சீர்திருத்தங்கள் மூலம் வரி சலுகைகள் வழங்கப்பட்டதாகவும் வரி கட்டமைப்பு முறையில் சரக்கு சேவை வரி மூலம் வெளிப்படைத்தன்மை கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தைச் சேர்ந்த கீர்த்தி சக்கர விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு மாநில அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி கௌரவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வின் போது முதலமைச்சர் அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்தார். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலம் இம்மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் 71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் இப்பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேம்பால பணிகளின் தரத்தில் எவ்வித குறைகளும் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்டுவதாக கூறினார். மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நீர்வளத்துறையின் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னையின் வெள்ளத் தணிப்பு பணிகள், முந்தைய ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட பணிகள், புதிதாக அறிவிக்கப்பட்ட பணிகள், நிதி ஆதாரங்கள் உள்ளிட்டவை குறித்து இதில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பணிகளை விரைவாகவும் தரமாகவும் மேற்கொண்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். உலக இரத்த கொடையாளர் தினத்தை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அமைந்துள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றுள்ளது. இந்தியா நாளை ஜப்பானுடன் மோதுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

சாரலா மன நினைக்க வரும் மழை, அதே மாதிரி தாங்க இசையால இனிமையால இதயத்தை நினைக்க வருது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூரல்.

கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: கபடி கபடி கபடி கபடி. திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: வானத்துல நட்சத்திரங்களை தாண்டி இந்த கிரகங்கள்லாம் பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாங்க புரியும், என்ன வேணா கண்ணில் பட்டுரும், ஆனா அந்த புதன் மட்டும் கண்ணில் படவே படாது. ஏன்னா சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல சுற்றுறதுனால பெரும்பாலும் சூரிய ஒளியில இந்த புதன் வந்து மறைஞ்சே போயிடும். அதனால அதை பாக்குறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். கண்ணில் பட்டாலும் ரொம்ப தேடி தேடி சூரியன் மறைஞ்சதை கொஞ்ச நேரத்துல அதை தேடி கண்டுபிடிக்கணும். ஆனா 15 அதாவது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா புதன் சூரியனுக்கு பக்கத்துல வானத்துல அதிகமா விலகி இருக்கிறது மாதிரி தெரியுமா? ஏன்னா அது வந்து உச்சபட்ச கிழக்கு நீச்சை அடைஞ்சிருக்கு அப்படின்னு வானியலாளர்கள் சொல்றாங்க. அதாவது சூரியன்ல இருந்து வானத்துல அதிகபட்ச கோண தொலைவுல அது தெரியுமா? அதனால புதனை இன்னைக்கு சூரியன் மறைந்த நேரத்துல வானத்துல பார்த்தோம்னா கண்டுபிடிக்க எளிதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சூரியன் மறைஞ்ச அந்த 30-60 நிமிடங்களுக்கு பிறகு மேற்கு வானத்துல புதன் வெள்ளி வியாழன் இதெல்லாமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 கோள்களும் மேற்கு வானத்துல ஒரே பகுதியில இருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு புலப்படும். இது மூணும் சேர்ந்து அழகா காட்சி தரக்கூடிய நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இடத்துல சூரிய அஸ்தமான நேரத்தை பொறுத்து சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஆனா மேற்கு திசையில கட்டிடங்கள் மரங்கள் இல்லாம இருந்தா, வானத்துல மேகங்கள் ரொம்ப அதிகமா இல்லாம இருந்தா நம்ம இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் என்னங்க, நிலா சோறு மாதிரி அப்பப்ப கையில டீயையும் ஸ்நாக்ஸையும் எடுத்துக்கிட்டு நம்ம வானத்துல இந்த கோள்களை பார்க்க கிளம்பிட வேண்டியதானே. கேட்டுட்டு இருக்கோம் இசைத்தூர் திருச்சி FM ரெயின்போ 102.1.

இசைத்தூரில் கேட்டுட்ருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மின்னஞ்சல்களுக்கு காது கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. முதல் மின்னஞ்சல் ரெங்கன் அப்படிங்கிறவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. 14/12 பகலில் சூரியகாந்தி நாடகங்கள் 2 அரங்கேறியது. முதல்ல பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள் எழுதிய ஊனமில்லா உள்ளங்கள் அப்படிங்கிற நாடகமும் தன்னம்பிக்கை விடாமுயற்சி இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படின்றத காட்டியது. அடுத்து எஸ் சேதுராமன் அவர்கள் எழுதிய நாடகம் மனதை தேடி அப்படிங்கிறது ஒலிபரப்பானது. தமிழ் பண்பாடு எப்படி இருக்கணும் நாம அப்படிங்கறத நாடக காட்சிகள் நல்லாவே உணர்த்தியது, நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க ரெங்கன் அப்படிங்கிறவங்க எழுதின மின்னஞ்சல்ல. அடுத்த மின்னஞ்சல் தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கீழகுண்டையம்பேட்டை திருவானைக்காவல்லிருந்து எழுதியிருக்கிறாங்க. 14/12 இணைத்தானும் நல்லவே கேட்க அதில் பேசிய ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள் அற வழியில் போங்க ஒழுக்கத்தோடு இருங்க அப்படின்ற கருத்தை ராமாயண காப்பியங்கள் மூலமாக சிறப்பாக எடுத்து சொன்னாங்க. வண்ணக்குழுங்கள் அன்னைக்கு சிறப்பாக இருந்தது, வழங்கிய பண்பலுக்கு நன்றி அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவங்க கீழகுண்டையம்பேட்டை திருவானைக்காவல்லிருந்து அனுப்பின மின்னஞ்சல்ல. மின்னஞ்சல்கள் அனுப்பின நேயர்களுக்கு நன்றி. கேட்டுட்டு இருக்கோம் இசைத்தூரல்.

எப்பவோ நம்ம கூடவே இருக்கிற அந்த காற்று, நம்மளை வருடி போகிற காற்று வெறும் இயற்கை நிகழ்வு மட்டும் இல்லைங்க, நாளைய உலகுக்கு தூய்மையான மின்சாரத்தை வழங்கக்கூடிய ஒரு ஆற்றல் வளமாக இருக்குது. அந்த காற்றோட முக்கியத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் இதை ஞாபகப்படுத்துறதுக்காக ஜூன் 15ஆம் தேதியை உலக காற்று நாளாக அறிவிச்சிருக்கிறாங்க. 2007 ஐரோப்பாவில் விண்ட் டே அப்படின்ற பேரில் தொடங்கப்பட்டது. 2009 உலகளாவிய நிகழ்வாக ஆங்கிலத்தில் குளோபல் விண்ட் டே அல்லது வேர்ல்டு விண்ட் டே அப்படின்னு மாறி இருக்குது. இந்த நாளோட நோக்கம்னா காற்றோட சக்தியையும், குறிப்பாக காற்றாலை மின்சாரம் மாதிரி புதுப்பிக்கத்தட்ட ஆற்றல் வளங்களை எப்படி உருவாக்குறாங்கன்றது தெரிஞ்சு அதோட முக்கியத்துவத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது தான். காற்று ஒரு தூய்மையான புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளம். நிலக்கரி, எண்ணெய் மாதிரி எரிபொருட்களோட பயன்பாட்டை குறைக்கிறதுக்கு இது உதவி செய்யுது. மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதுக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கும் உதவுது. காலநில மாற்றத்தை கட்டுப்படுத்துற முயற்சிகளுக்கு இது பங்களிக்குது அப்படின்றது தான் நாம இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஒன்றும் இல்லைங்க, பஞ்சபூதத்தை வந்து நம்ம எப்பவுமே மதிச்சு நடக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாம உயிர் வாழ எப்பவும் நம்ம கூடவே பயணிக்கிற அந்த காத்துக்கு நம்ம மனசார ஒரு நன்றி சொன்னாலே போதும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? கேட்டுட்டு இருக்கோம் இசை தூறல்.

மின்னஞ்சல்களுக்கு காது கொடுத்து கேட்டு இணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 எஸ் லக்ஷ்மி குமார நகர்ல இருந்து அனுப்பியிருக்கிறாங்க மின்னஞ்சல். 15ஆம் தேதி அவங்க அனுப்பின மின்னஞ்சல்ல, இனிய உலகம் இனியும் தாங்குமா பகுதியில சூழல் காக்க கடைபிடிக்க வேண்டிய சில கருத்துக்களை கொஞ்சம் குரல்ல சுருக்கமா அழகா தொகுத்து வழங்கிய ரோஸ்லின் செல்வியா அவருக்கு வாழ்த்துக்கள் பகிர்ந்திருக்கிறாங்க. மங்கையர் உலகத்துல அறிவிப்பாளர் தரணி, தோழிகள் கிட்ட வயசு ஒரு எண் மட்டும்தானா இல்ல ஏதாவது சாதிக்க முடியுதா வயதானாலும் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து பேச சொல்லியிருந்தாங்க. 5 தோழிகள்ல 4 பேர் வயசை வந்து ஒரு பொருட்டா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. வயதாரதை ஏத்துக்கணும் அப்படின்னு ஒரு நேயர் பதிவு செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கருத்தை இப்ப பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வயது வெறும் எண் மட்டும்தான், மனசை இளமையா வச்சுக்கிட்டா தன்னம்பிக்கையோட இருந்தாலே போதும், எதையும் சாதிக்கலாம் எந்த வயசுலயும் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. வயசாரதுனால வெளியில இருக்கக்கூடிய தோற்றம் மாறலாம், ஆனா நம்மளுடைய மனநலம் கூட மாறலாம், ஆனா அதை ஒன்னும் செய்ய முடியாது. இருந்தாலும் எதையும் சாதிக்கணும் அப்படின்னா நம்ம தன்னம்பிக்கையோட இருந்தா போதும் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க எஸ் லக்ஷ்மி குமரன் நகர்ல இருந்து இவங்க அனுப்பின இந்த மின்னஞ்சல்ல. அடுத்த மின்னஞ்சல் ஆந்தனி ராஜ் அப்படிங்கிறவங்க சென்னையில இருந்து எழுதியிருக்கிறாங்க. 14ஆம் தேதி சூரியகாந்தி நிகழ்ச்சியில ஒலித்த 2 நாடகங்களும் அருமை, பாராட்டுக்கள். தினமும் வலம் வரக்கூடிய வசந்த அழைப்பு, இசைத்துறல் ஞாபகம் வருதே, எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நிலையத்தார் எல்லாருக்கும் பாராட்டுகள்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அந்தோனி ராஜ் அப்படிங்கிறவங்க சென்னையில இருந்து அனுப்பியிருக்கிற மின்னஞ்சல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம நன்றியை சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கோம் இசைத்துறல்.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: உலக முதியோர் கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு நாளாமே முதியவர்கள் நம்மளோட குடும்பத்தோட வேர்கள், அவங்கள பாதுகாக்கிறதும் மதிக்கிறதும் அன்போடு நடத்துறதும் நம்ம பொறுப்பு அப்படிங்கறத எல்லா மக்களுக்கும் ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுனாலதான் ஜூன் 15 தேதியா 2011 இருந்து ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கிறாங்க. சரி, முதியோருக்கு நடக்கிற கொடுமைகள் அப்படின்னா அவங்க பேசும்போது கவனிக்காம இருக்கிறது, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அலட்சியப்படுத்துறது, அவங்களோட விருப்பங்களை கேட்காம முடிவெடுக்கிறது, தனிமையில அவங்களை தவிக்க விடுறது, அவங்களுடைய பணம் அல்லது சொத்துக்களை அவங்க கிட்ட இருந்து விருப்பம் இல்லாம பயன்படுத்துறது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யாம புறக்கணிக்கிறது, இப்படி சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிச்சு பெரிய விஷயங்கள் வரைக்கும் எதுவா வேணாலும் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே முதியோருக்கு நடக்கிற கொடுமையா தான் பட்டியலிடுறாங்க. அப்ப சாதாரண மக்கள் என்ன செய்யலாம்னா, புதுசா ஒன்றும் இல்லைங்க, எப்பவும் அவங்க கூட சில நிமிடங்கள் செலவழிக்கணும், அவங்களோட அனுபவங்களையும் கருத்துக்களையும் கேட்டு அதை மதிச்சு நடக்கிறது, சாலை மருத்துவமனை வங்கி இந்த மாதிரி பொது இடங்கள்ல உதவி தேவைப்படும் போதும் முன்னுரிமையும் அவங்களுக்கு நாம கொடுக்கணும், உதவலாம். தனியா வாழக்கூடிய முதியவர்கள் இருந்தாங்க அப்படின்னா நாம அப்பப்ப அவங்களை போய் நலம் விசாரிச்சுக்கலாம், பாத்துக்கலாம், குடும்ப முடிவுகள்ல அவங்களுக்கும் இடம் கொடுக்கலாம். இதன் மூலமாவே அவங்கள நம்மள ஒருத்தரா நம்ம உணர வைக்க முடியும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கலாம். கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
2: மின்னஞ்சல்கள் பேச கேட்டுக்கிட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க மின்னஞ்சல்கள் அனுப்பியிருக்கிறாங்க. சனிக்கிழமை 13 காலை 9 வெளிவரப்பான வசந்த அழைப்புல குருதி கொடையாளர் முனைவர் டி தினகரன் அவர்கள் 3 ஒரு முறை ரத்த தானம் செய்யலாம் அப்படிங்கறத பத்தியும், அரசு மருத்துவமனையில ரத்த தானம் கொடுக்கலாம் அப்படின்னும் ரத்த தானம் பத்தின விழிப்புணர்வையும் சேர்த்து சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய அடைக்கலராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அப்படின்னு பாராட்டியிருக்கிறாங்க. பிற்பகல் 3 ஒளிபரப்பான இசைத்தூரல்ல பாடல்கள் அருமை நேர்களோட வண்ண மடல்களை இனிமையா வாசித்த அறிவிப்பாளர் ராஜலட்சுமி அவர்களுக்கு பாராட்டுகள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. மாலை 5 வந்த மாலையில கவிதையும் கானமும் வந்த இடைக்கால பாடல்கள் இனிமைன்னு பாராட்டியிருக்கிறாங்க. 10 வந்த ஞாபகம் வருதையில நேயர்களோட இனிமையான வாட்ஸ்அப் பாடல்கள் அருமை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில சில நேயர்கள் கேட்ட பாடல்கள் இனிமைன்னு பட்டியலிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியை சிறப்பா தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் பிரியா வைரமணிக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றியும் பாராட்டுகளும் பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிற இதே நேயர் இன்னொரு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. அதுல ஞாயிற்றுக்கிழமை 14 9 வசந்த அழைப்புல மழலையர் நீரமா ஆனது, குழந்தைகள் குரல்ல விடுகதைகள் பாடல்கள் இதெல்லாம் கேட்க இனிமையா இருந்தது, அர்ச்சனா குழந்தைகள் கிட்ட பேசின விதம் அழகா இருந்தது, 10:30 களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில பாரதியின் கனவுகள் அப்படின்ற பொருள்ல தவத்திர குன்றக்குடியடிகளார் ஆற்றிய இலக்கிய பேருரை சிறப்பு அப்படின்னு பாராட்டியிருக்கிறாங்க. 11 உங்களோட நாங்கள நேயர்களோட நேரலை பாடல்கள் இனிமையா இருந்தது. 1 மதுரை கீதம் நிகழ்ச்சியில நேயர்களோட கடித பாடல்கள் அருமை. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் யோகேஸ்வரிக்கு பாராட்டுகள். 12:10 சூரியகாந்தியில ஊனமில்லா உள்ளங்கள் மனதை தேடி நாடகங்கள் அருமையா இருந்தன. பிற்பகல் 3 இசைத்தூரில் தகவல்களை சிறப்பா வழங்கிய புது அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள். மாலை 5 வந்த பொன்மாலையில இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு அந்த பாடல்கள் அருமையோ அருமைன்னு பாராட்டியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றியும் பாராட்டுகளும் பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி, அவங்களுக்கு நாம நன்றி சொல்லிக்கிறோம். கேட்டுட்டு இருக்கோம் இசைத்தூரல்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மின்னஞ்சல்கள் பேச காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 துவாக்குடி மலையிலிருந்து பவுலின் மைக்கேல் அப்படிங்கிறவங்க நமக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று மாலை குறுக்கெழுத்து போட்டி நிகழ்வு ரொம்ப சிறப்பு, நகைச்சுவையோடு விளையாட்டே யதார்த்தமா இருந்தது. அறிவிப்பாளர்கள் லோகநாதன், மரியா ரெண்டு பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும், பண்பலைக்கு வாழ்த்துக்களும் நன்றியும், அப்புறம் பொன்மாலை பாடல்கள் இனிமையா இருந்தது அப்படின்னு தன்னோட மின்னஞ்சல்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. துவாக்குடி மலையிலிருந்து பவுலின் மைக்கேல் அப்படிங்கிறவங்க. அடுத்த விஸ்வா அப்படிங்கிறவங்க, கருமண்டபம், தெற்கு தெரு, வேலாயுதம், திரவியமலர், துர்காதேவி, தன்விக், சந்த்ரு, விஸ்வா இவங்கெல்லாம் சேர்ந்து மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. 15ஆம் தேதி திங்கட்கிழமை 11 மணிக்கு உங்களோடு நாங்க முதல் பாடலா குயில் பாட்டு வந்தது. பாடல் அருமையா இருந்தது. நேயர்களுக்கும் அருமையான பாடல்களை பதிவு செஞ்சிருந்தாங்க. பிற்பகல் 1 மணிக்கு மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டோம். விருப்ப பாடலும் வந்ததான், கேட்டு மகிழ்ச்சி அடைந்தோம், வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. திருச்சி பண்பலைக்கு நன்றியும் வணக்கத்தையும் பகிர்ந்திருக்கிறாங்க. கருமண்டபம்லேருந்து, தெற்கு தெருலேருந்து, வேலாயுதம், திரவியமலர், துர்காதேவி, தன்விக், சந்த்ரு, விஸ்வா இவங்க எல்லாரும் சேர்ந்து அனுப்புன மின்னஞ்சல்ல கேட்டுட்டு இருக்கோம். இசை தூரல்

நட்சத்திரங்கள் மறையக்கூடிய நிகழ்வு வானத்தில் நடந்திருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. டிஐசி அப்படின்னு ஆரம்பிக்கிற பேரோட எண்களை கொடுத்து அதுக்கு பேரும் வச்சிருக்கிறாங்க. இது எப்போ நடந்துச்சுன்னா, பூமியிலிருந்து சுமார் 3000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் ஒரு நட்சத்திர அமைப்பு இருக்குதான். அதில் ஒன்று சுற்றி வரக்கூடிய 2 சூரியன்களை மாதிரியான நட்சத்திரங்கள் இருக்கு. அதை சுற்றி 3வது பெரிய நட்சத்திரம் சுற்றி வருது. இப்படி 3 நட்சத்திரங்கள் ஒன்று சுற்றி வர்றது இயல்பு தான். ஆனால் இது மாதிரி அமைப்பை ஏற்கனவே ஆய்வாளர்கள் பார்த்திருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன் அப்படின்னா, இந்த 3 நட்சத்திரங்களும் பூமியிலிருந்து பார்க்கறதுக்கு ஒரே தளத்தில் அமைஞ்சிருக்கிற மாதிரி தோற்றத்தை கொடுக்குதான். இதனால சில நேரத்தில் ஒரு நட்சத்திரம் மற்றொரு நட்சத்திரத்தை மறைக்கும். நம்ம பார்ப்போம்ல, கிரகங்கள் மறைக்கும் பொழுதும் நிலவு சந்திரனை மறைக்கும் போதும் கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரியான நட்சத்திரங்கள் மறையக்கூடிய நிகழ்வு இதில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 3 நட்சத்திரங்களும் ஒன்று பின் ஒன்றா மறையக்கூடிய நிகழ்வு ஏற்படுது. ஆங்கிலத்தில் இதை ட்ரிப்பிள் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அரிதான அமைப்பு இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, எல்லாம் சொல்கிறீங்க, இப்படி ஒன்று நடந்துதா, அதை எப்போ பரல் பார்த்தாங்களானா, வானிலாளர்கள் நேரடியாக இதை பார்க்கல, அதற்கு பதிலாக TESS அப்படிங்கிற விண்வெளி தொலைநோக்கி நட்சத்திரங்களை ஒளியில் ஏற்படக்கூடிய சின்ன மாற்றங்களை பதிவு செய்து அதன் மூலமாக இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு யூகிச்சிருக்காங்க. சரி.

இது எப்பதான் நடந்திருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பாக்குற ஒளி அங்கிருந்து 3000 வருஷங்களுக்கு முன்னாடி புறப்பட்டது. எப்ப இது நடந்திருக்கும்னு நம்மளால எளிமையா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் நம்மளை சுத்தி அறிவியல் எவ்வளவு வளர்ந்தாலும், விண்வெளி ஆராய்ச்சி தொடர்ந்தாலும், ஆச்சரியமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுதான் சான்று. இசைந்திருப்போம். இது இசைத்தூரல். இனி வண்ணக்கோலங்கள் விளையாட நீயர்கள் தயாராகலாம்.

0: விஷயம் ரெயின்போ 102.1 கேட்டு இருக்க எல்லாரும் வண்ண கோலங்கள் உள்ளிட தயாராகலாம். சுழி 431 இந்த முன்னிணைப்பு என்னோடு அறிமுக நேயரா இருந்தீங்கன்னா 240 102 1 பழக்கமான நேயரா இருந்தா 246 102 1 இந்த எண்களை தொட்டு வர தயாராகலாம். நேரம் இப்போ மாலை 4 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். உலகம் முழுதும் நிலவும் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு காரணமான மேற்காசிய பிராந்திய மோதலை முடிவுக்கு கொண்டுவருவது தொடர்பாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே எட்டப்பட்டுள்ள புரிதலை இந்தியா வரவேற்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது அப்பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்கவும் தடையற்ற கப்பல் போக்குவரத்து மற்றும் வர்த்தகத்தை உறுதி செய்ய உதவும் என தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். எல்நினோ சூழலிலும் நாட்டில் போதுமான அளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதால் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கும் குறைவாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் தேர்போகி கிராமம் அருகே இன்று பணியின் போது நேரிட்ட வாகன விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆணை பிறப்பித்துள்ளார். தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமல் மேகதாது அணையை கட்ட முடியாது என திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் இன்று காட்பாடியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சர்வதேச முதியோர் கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி நாமக்கல் மாவட்ட சமூக நலத்துறையின் ஒருங்கிணைந்த சேவை மையத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருச்செங்கோடு வட்டம் எழச்சிப்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி 11-12 வகுப்பு மாணாக்கர் 127 பேரிடம் மூத்த குடிமக்களின் பாதுகாப்பில் எனது பங்கு என்ற தலைப்பில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இத்தினத்தையொட்டி நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணாக்கருக்கு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் சான்றிதழ்களை வழங்கினார். அனைத்து துறை அதிகாரிகளும் இது தொடர்பான உறுதிமொழியை ஏற்றனர். திருச்சி, தஞ்சை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், நீலகிரி, திருப்பூர், கரூர், தேனி, சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 23 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை ஆஸ்திரேலிய லண்டன் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1ல நாம இப்ப கேட்கலாம் வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்ருக்கீங்க வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில். இன்றைக்கி என்ன விளையாட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பீங்க. நிறைய பேருக்கு என்ன விளையாட்டு வரப்போகுது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். 4:04 வேற ஆக போகுது. இன்றைக்கி என்ன விளையாட்டு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இடத்தை பற்றின அல்லது ஒரு பொருளை பற்றின அல்லது ஒரு நபரை பற்றின குறிப்புகளை கொடுப்போம். அந்த குறிப்புகளை வச்சு அது இடமா பொருளா நபரா அப்படிங்கிறத நேயர்கள் கண்டுபிடிச்சு அது என்ன அப்படிங்கிறத விடை சொல்ல போகிறாங்க. கண்டுபிடி அப்படின்னு தான் விளையாட போகிறோம். சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட நம்மளுடைய பண்பலையில ஏற்கனவே பேசியிருக்கக்கூடிய நேயர்கள்
0: 246-102-1 இந்த எண்ணை தொட்டு வரலாம். இப்பதான் நம்ம பண்பலையில முதல் தடவையா பேச போறேன் அப்படின்னு அறிமுகமாக காத்திருக்கிறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா 240-102-1 இந்த எண்ணை தொட்டு வரலாம், விளையாடலாம். இது வண்ண கோலங்கள்.
5: ஜிங்க ஜிக்க ஜிங்க.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அரசு பணியில்.

0: சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்தன் கோ சரி சரி.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
8: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
9: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
11: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கண்டுபிடி அப்படின்னு நாங்க சொல்லப்படுற விஷயத்த குறிப்புகளை வச்சு கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். வரக்கூடிய நேயர் யாரெங்கிருந்து வருக? வணக்கம். வணக்கம், இனிப்புல இருக்கீங்க? நீங்க வானொலி பெட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடலாம், இல்லனா அதை அணைச்சிடலாம். இனிப்புல இருக்கீங்க ஐயா? யார் எங்கிருந்து?
12: பாலகிருஷ்ணன் ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் சொல்லலாமா?
13: சொல்லுங்க.
12: சரிங்க, அதாவது வந்து நீங்க வந்து ஒரு பறவை கண்டுபிடிக்க போறீங்க, சரியா? 70 ஆண்டுகள் ஆயுட்காலம் கொண்ட பறவை இனம் இது. இது வந்து ஒரு ஊன் உண்ணி, கூர்மையான பார்வை திறன் கொண்டது, பறவைகளினுடைய அரசன் அப்படின்னு கூட இதை கருதுறாங்க. என்ன பறவைன்னு தெரியுமா? சரிங்கய்யா, இனிப்புல வந்ததுக்கு நன்றி. ஸோ குறிப்புகள் வந்து இன்னொரு தடவை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 70 ஆண்டுகள் ஆயுட்காலம் கொண்ட பறவை இனம் இது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஊன் உண்ணி வகையை சார்ந்தது, கூர்மையான பார்வை திறன் கொண்டது அப்படிங்கிறாங்க. பறவைகளினுடைய அரசன் அப்படின்னும் கருதப்படுது. இனிப்புல வரக்கூடிய நேர் வணக்கம்.
11: இனிப்பு நல்லா கிடைக்க வேண்டிய இடத்துக்கு வானொலி பெட்டியை விட்டுட்டு தள்ளி வந்துருங்க. இப்ப பேசலாமா? கேக்குது கேக்குது, சொல்லுங்க. பேரு, அதாவது நம்ம பேரை கேட்டா அவங்க விடையே சொல்றாங்க. உங்க பேர் என்ன, ரகசியமா?
12: நன்றி, இனிப்புல வந்து
11: ஞாபக சக்தியை நிச்சயமா பாராட்டியே ஆகணும். வாழ்த்துக்கள்.
12: என்னதான் ஞாபக சக்தி இருந்தாலும், அதாவது வந்து ஞாபகத்துல இருந்தாலும், அதாவது முன்னன்குட்டியே படிச்சிருந்தாலும், நமக்கு வந்து கேட்கும் போது ஞாபகம் வரணும்ல. அதுதான் வந்து கரெக்டான அந்த நேரத்துக்கு சில விஷயம்லாம் நமக்கு தெரியும் முன்னாடியே, ஆனா அந்த டைம்க்கு கரெக்டா ஞாபகத்துக்கு வராது. நமக்கு தெரிஞ்ச விஷயமே
11: இதை கேட்டுட்டு இருக்க எல்லாரும், எனக்கு உடனே ஞாபகம் வந்துருமா? எப்ப பிடிச்சிருந்தாலும் நான் கரெக்டா சொல்லுவேன். நீங்க
12: என்ன தெரியுமா, மத்தவங்களுக்கு கேக்குற க்வெஸ்சனுக்கெல்லாம்
11: நமக்கு தெரியும்.
12: நமக்கு கேட்கும் போது அதை கொஞ்சம் யோசிக்குவோம், அதுக்கப்புறம் போன் கட் ஆனதுக்கு அப்புறம் கூட பதில் தெரியும். நேர்களே, நீங்க வந்து டக்குனு யோசிச்சு சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்பு கொண்டு வரலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட
11: அறிமுக நேயர்களுக்கு 240-102-1 பண்பல எல்லாம் வழக்கமான நேரா பழக்கமான நேரா இருந்தோம், ரெண்டு நாளா நான் பேசல அப்படின்னு நினைச்சீங்கன்னா 246-102-1 இந்த எண் உங்களை வரவேற்க காத்திருக்க விளையாடலாம். இது வண்ண கோலங்கள்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: 4:17 திருச்சி வசந்தின் கோவின் எஃப்எம் ரெயின்போ 92.1 வனக்கோலங்கள் கேட்டிருக்கீங்க.
5: இன்னைக்கு வனக்கோலங்களை கண்டுபிடி அப்படின்னு தான் விளாண்டு இருக்கோம். வரக்கூடிய நேர்கள் அப்படியே சும்மா அசால்ட்டா அப்படியே பதில தெரிக்க விட்டுகிட்டு இருக்கிறாங்க. இப்ப வரக்கூடிய நேயர் யாரு, எங்கிருந்து அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம். ஹலோ, யார் எங்கிருந்துமா? பேருமா?
6: கரிமலா.
4: முதல்ல
5: இது வந்து ஒரு வகையான மரம், ஆனா உண்மையா புள்ளினத்தை சேர்ந்த தாவர பேரினம் இது, சரிங்களா? இலக்கியங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மரமும் ஒரு வகையில காரணம், பல இலக்கியங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மரமும் ஒரு வகையில காரணம் அப்படின்னு சொல்லலாம்.
6: எனக்கு ஒரே பாட்டு மட்டும் மட்டும்.
5: ஆனா உங்களுக்கு

0: விருப்ப பாடல கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலையில 8 மணிக்கு இதய ராகத்துல கேட்கலாம்,
1: சரிங்களா? கேட்கலாம், அல்லது அப்படின்னா 8 மணி இரவு இசைமணி நிகழ்ச்சியில தொலைபேசி மூலமா நீங்க பங்கேற்று பாடல் கேட்கலாம். பழைய பாடல் கேட்கணும் அப்படின்னா ஞாபகம் வருது நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம்.
0: இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுத்துக்கிட்டதுக்கு நாங்க உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நீங்க பங்கெடுத்ததே ஒரு முதல் படி, வெற்றியை நோக்கியான முதல் படி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப வரக்கூடிய நேயர் யார் இங்கிருந்து?
1: வணக்கம். குறிப்புகள் இன்னொரு தடவை சொல்லிட்டோம் அப்படின்னா நாங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு வகையான மரம், ஆனா உண்மையில புள்ளினத்தை சார்ந்த தாவர பேரினம் தான் இது. பல இலக்கியங்கள் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு இந்த மரமும் ஒரு வகையில காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் இது அப்படின்னு
0: இந்த குறிப்பை கேட்டோன்னு இப்ப பதில் சொல்ல ஒருத்தவங்க வந்துட்டாங்க. வணக்கம்.
2: வணக்கம். கும்பகோணம் ஜெயா, விவேகானந்தன்.

0: ஒருத்தவங்க வந்துட்டாங்க. வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் ஜெயா விவேகானந்தங்க.
0: சொல்லுங்கம்மா பதில்.
1: மூங்கில்.
0: சரி பரவாயில்ல, முயற்சி செஞ்சிருக்கீங்க.
1: தமிழ் இலக்கியம் இன்னொரு குறிப்பு சொல்லுங்க. நான் இலக்கியம்
0: சொல்லவாறு
1: தோழி பங்கன்னு ஆரம்பிக்கல. அதனால
0: இது இலக்கியங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மரம் வந்து ஒரு காரணம்னா அது எதுவா இருக்கும்?
1: அரச மரம்.
0: சரிங்க, இந்த விடை சரியான அடுத்த நேரத்தை கேட்டுக்கலாம்.
1: நன்றிமா.
0: நன்றிமா, வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: ஹலோ,
0: இனிப்புல இருக்கீங்க? யாரு, எங்க இருந்துங்க ஐயா?
3: புள்ளினத்தை சார்ந்த தாவர பேரினம் இது. பல இலக்கியங்கள்ல வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து இதுவும் ஒரு வகையான காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் இதுதான். அது என்ன மரம் அப்படிங்கறது கேள்விங்க.
0: எப்படி கண்டுபிடிச்சீங்க?
3: உறுதியா சொல்றீங்களா இல்ல
0: சந்தேகமா? வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். அதாவது நீங்க எப்படி கேட்டாலும் அதுதாங்க பதில் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.
3: உண்மையாலுமே அதுக்கு விடை வந்து பனைமரம் அப்படிங்கிறது தான். நான் கூட அவங்க மூங்கில்னு சொல்லும் போது வந்து ஒருவேளை காகிதங்கள் தயாரிக்கிறதுக்கு அப்படிங்கிற
0: சரியான யோசனை தான் அதுவும்.
3: ஆனா வந்து ஓலைச்சுவடிகள்ல தானே நமக்கு வந்து நிறைய இலக்கியங்கள் கிடைச்சிச்சு. பனை ஓலைகள்ல தான் அந்த காலத்துல நிறைய
0: எழுதியிருப்பாங்க.
3: அதை வச்சு அதை குறிப்பா கொடுத்தோம். கண்டுபிடிச்சு ஒரு குத்து மதிப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். 4:21 ரெயின்போ 102.1 FM குழந்தைகள் கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
2: பன்னிரண்டு
1: ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: குறிப்புகள் நாங்க பதில் சொல்லுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இனிப்புல வரக்கூடியவங்க யார்? வணக்கம்.
8: வணக்கம் சார்.
7: யார், எங்க இருந்து பேசுறீங்க? யா
8: ஒரே ஒழுங்கு ராமகிருஷ்ணன்.
7: ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் சொல்லலாமா?
8: ஓகே.
7: இது வந்து 800 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான ஒரு கோட்டை, சரியா?
8: ஓகே சொல்லுங்க.
7: விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு. சோழர்கள் முதல் மராத்தியர்கள் வரை, முகலாயர்கள் முதல் ஆங்கிலேயர்கள் வரை பலராலும் விரும்பப்பட்ட ஒரு கோட்டை. 1921 முதல்லயே இதை வந்து தேசிய நினைவு சின்னமா பாதுகாக்கிறாங்க. இது என்ன கோட்டை அப்படிங்கறத உங்களுக்கான குறிப்புகள் கேள்வி.
8: சோழராஜன் கோட்டை.
7: என்னதுங்கய்யா?
8: சோழராஜன் கோட்டை.
9: அந்த விடை சரியா இல்லைங்களா அப்படின்னு நாம வந்து அடுத்த நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஐயா, நல்ல முயற்சி பண்ணீங்க, நிகழ்ச்சியில் இணைஞ்சதுக்கு நன்றி.
7: சோ, அடுத்த இணைப்புல வரக்கூடிய நேர்கள், உங்களுக்கு பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தொட்டு வரலாம் சொல்லி 431 அப்படிங்கிற முன் இணைப்பினோட 246-102-1 அறிமுக நேயர்கள், 240-102-1 அப்படிங்கிற எண்ணத்து வாங்க. வணக்கம்.
10: ஹலோ, வணக்கம் சார்.
7: யார் பேசுறீங்க? ரவி ஐயா. கண்டுபிடிச்சிட்டீங்களா?
10: செஞ்சிக்கோட்டை
7: அப்படிங்கறது சரியான விடைதான். எப்படி இந்த குறிப்பு வந்து இதுதான் அப்படின்னு உறுதிப்படுத்தினீங்க?
10: ஏற்கனவே இந்த ரேடியோல நிறைய கேட்டிருக்கீங்க சார். இந்த
7: நிறைய கேட்டிருக்கீங்க, அதை வச்சு சொல்லிட்டீங்க.
10: படிச்சிருக்கோம்,
9: படிச்சது கேட்டது எல்லாத்தையும் வச்சு ஒரு வழியா சமாளிச்சு ஜெயிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நேயர்களே, இவ்வளவுதான் விளையாட்டே. நீங்க வர வேண்டியது, பதில சொல்ல வேண்டியது, கைத்தட்டல வாங்க வேண்டியது, உடனே உங்களுடைய அலைபேசி எடுத்துக்கோங்க. இப்பதான் நம்ம பண்பலையில முத தடவையா பேசுறேன் அப்படின்றவரா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை வரவேற்க 240-102-1 இந்த எண் காத்திருக்க. நம்ம பண்பலைக்கு பழக்கமான வழக்கமான நேரா ஒரு சரியான இடைவெளி விட்டு நீங்க பங்கேற்கிறீங்க அப்படின்னா உங்களை வரவேற்க காத்திருக்கிறது
7: 246-102-1 அப்படிங்கிற எண் தான்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
5: வழங்குகின்றன. घर, गहने या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
4: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
7: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
8: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
7: உண்மையாவா?
8: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
9: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
10: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
11: வனக்கோள்கள் கேணிஞ்சிருக்கோம், கண்டுபிடி கண்டுபிடி விளையாண்டுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்ப வரக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து வருக? வணக்கம்.
12: இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
12: திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரியாவூருக்கு, அரியாவூர்ல இருந்து எம்ஆவி ரவி, விவசாயி பேசுறேன்.
0: ரவி ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் சொல்லாமா?
12: சொல்லுங்க ஐயா.
0: இவர் வந்து ஒரு வங்காள மொழி கவிஞர். இவருடைய கவிதை தொகுப்பினுடைய பெயர் வந்து கீதாஞ்சலி. ஆசியாவிலேயே இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் இவர் தான்.

0: விஸ்வபாரதி அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தை இவர் நிறுவியிருக்கார். யார் இவர்?
1: ரவீந்திரநாத் தாகூர்.
0: உறுதியா சொல்றீங்களா இல்ல சும்மா யோசிச்சு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: உறுதியாவே சொல்றையா?
0: சரியான விடைதான்.
2: வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றி நன்றிமா.
2: அதாவது உறுதியாவே சொல்லிடுறேன் நானு, நீங்க வந்து என்னன்னு பாத்துக்கலாம்.
0: இல்ல அவர் வந்து உறுதியா சொல்றீங்களா அப்படின்னு நம்ம கேட்கும் போதே அவர் உறுதிப்படுத்திக்கிட்டாரு. அதுக்கு முன்னால கொஞ்சம் சந்தேகமா தான் சொன்னாரு இருக்கலாம் அப்படின்ட்டு. உறுதியா சொல்றீங்களா அப்படின்னு கேட்கல, அப்ப நம்ம கரெக்டா தான் சொல்லிருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. இல்லன்னா நம்ம தான் டக்குனு இல்ல அப்படின்னு சொல்லிருவோம், அடுத்து நேற்று முயற்சி செய்வோம் சொல்லிருவோம் இல்லையா?
2: 4:35 கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM 102.1 வண்ண கோலங்கள்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: வண்ண கோலங்கள் தான் கேட்டு இருக்கீங்க. இன்னைக்கு குறிப்புகள் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம், அதை வச்சு நீங்க இடமா, பொருளா, நபரா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. இணைப்புல வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்
4: ஐயா, உங்களுக்கான முதல் குறிப்பு ஒரு ஆங்கிலேய இயற்கையியல் அறிஞர். இவரு HMS பீகிள் அப்படின்ற கப்பல்ல உலகத்தோட பல இடங்களுக்கு பயணம் செஞ்சு ஆராய்ச்சி செஞ்சவரு. அடுத்த குறிப்பை கொடுத்தனா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, இருந்தாலும் கொடுக்கறோம். பரிணாம வளர்ச்சி கொள்கைய வெளியிட்டவரு இவருதான்.
5: அது கப்பல் பேர் சொல்லுங்க ஒரு தடவை, எனக்கு சரியா ஞாபகம்.
4: HMS பீகிள்.
5: HMS ஈகிளா?
4: பீகிள்.
5: ஸ்பெல்லிங் சொல்லுங்க, அது புரியல எனக்கு.
4: சரி, அடுத்த குறிப்பு கொடுக்கறேன். குரங்கில இருந்து மனிதன் பிறந்தான் அப்படின்னு குறிப்பிட்டவரு இவருதான். இந்த குறிப்பு இயல்பான எளிதானதா இருக்கா?
5: குரங்கிலிருந்து மனிதன் பிறந்த, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த HMS மட்டும் சொல்லுங்க, நான் ஞாபகப்படுத்தி பாத்துறேன்.
4: HMS பீகிள் அப்படின்றது கப்பலோட பேரு. இவரோட சார்ந்த தகவல்களை சொல்லிட்டு வரும்போது HMS பீகிள் அது வந்து ஒரு ராயல் நேவி பெரிய கப்பல். 1820 அந்த கப்பலை வந்து இது பண்ணாங்க. இப்ப ஞாபகம் வந்துருச்சா? சரியான விடை. சிறப்பு, வாழ்த்துக்கள் ஐயா.
5: நன்றி, நன்றி.
4: என்னதான் இருந்தாலும் எப்படியும் நாங்க விடைய வந்து கொண்டு வராம விட மாட்டோம், சொல்லாம விட மாட்டோம் அப்படின்னு இந்த நேயர் சொல்லிட்டாங்க. இன்னும் கூட நேரம் இருக்கு நேயர்களே, உடனே உங்களுடைய அலைபேசி எடுத்துக்கோங்க.
3: 4431 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1, 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க.
4: இது வண்ண கோலங்கள்.
6: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: తిట్టను.
1: ఒక విషయం తెలుసా మీకు, సూర్యుడు అనగానే మనకి మండే ఎండలే గుర్తుకొస్తాయి. కానీ నేడు సూర్యరశ్మిని ఉపయోగించి మన ఇంటి పైకప్పుల నుంచే విద్యుత్తును ఉత్పత్తి చేసుకుంటున్నాం. దాదాపు 37 లక్షల కుటుంబాలు ప్రధానమంత్రి సూర్యగర్ గృహాలుగా మారాయి. ఇది విద్యుత్ బిల్లులను తగ్గించి దేశవ్యాప్తంగా విశ్వాసాన్ని పెంచింది.
2: ఏక్ దశక్ పెహలే భారత్ సోలర్ పవర్ కే మామలే మే బహుత్ పీచే థా, లేకిన్ ఆజ్ సోలర్ పవర్ కే మామలే మే భారత్ దునియా కే టాప్ 5 దేశో మే ఆ గయా.
1: 12 సంవత్సరాల విశ్వాసం, వికాసం, ప్రజా సంక్షేమం.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
4: வண்ணக்கோலங்கள் கேட்டிருக்கோம், கண்டுபிடி கண்டுபிடி விளையாண்டு இருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1ல
5: இப்ப இணைப்புல வரவங்க யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம், யார் பேசுவீங்க ஐயா?
6: கரூர் மாவட்டம் குளித்தலை சண்முகசுந்தரம்.
5: சண்முகசுந்தரம் ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் சொல்லலாமா?
6: இந்த விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து கேட்டீங்கன்னா ஒரு கோட்டை பதில் சொல்லிட்டாங்களா?
5: சொல்லிட்டாங்க. செஞ்சிக்கோட்டை.
6: செஞ்சிக்கோட்டை தான். ஆமா.
5: உங்களுக்கான குறிப்பு சொல்லலாமாங்க ஐயா?
6: சரி சொல்லுங்க.
5: இவர் வந்து ஒரு தமிழ் புலவர், ஸ்லேடை பாடுவதுல வல்லவர், ஆசுகவி அப்படின்னு அழைக்கப்பட்டவர். மன்னர் திருமலைராயன் அவையில தலைமை புலவராக இருந்த அதிமதுர கவியோட போட்டிட்டு பாட்டு பாடி வெற்றி பெற்றவர். யார் இவர்? அரசவையில அதிமதுர கவி அவரோட வந்து அந்த புலவர்கள் கிடையில அந்த போர் நடக்கும் இல்லையா, கவி போர், அந்த மாதிரி அந்த பாட்டு போட்டு போட்டி போட்டு பாட்டு பாடி வெற்றி பெற்றவர் இவர். இல்லையே. சரி, அடுத்து வரக்கூடியவங்க சொல்றாங்களா அப்படின்னு பாப்போம்.
4: நிகழ்ச்சியில் இணைஞ்சதுக்கு நன்றி ஐயா. வணக்கம்.
7: வணக்கம்.
4: யார் இங்க இருந்தீங்க ஐயா?
7: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு. பாபு.
5: பேர் குறிப்புகள் கேட்டிங்களா ஐயா?
7: பாபு.
5: குறிப்புகள் கேட்டிங்களா?
7: இல்ல சார், மறுபடியும் ஒரு வரை சொல்லுங்க சார்.
5: இவர் வந்து ஒரு தமிழ் புலவர், ஸ்லேடை பாடுவதுல வல்லவர், ஆசுகவி. ஆமா, ஸ்லேடை பாடுறதுல வல்லவர், ஆசுகவி அப்படின்னு அழைக்கப்பட்டவர். மன்னர் திருமலைராயன் அவையில தலைமை புலவராக இருந்த
7: அதிமுதர்.
5: இல்ல.
4: நல்ல முயற்சி பண்ணீங்க, நிகழ்ச்சியில் இணைஞ்சதுக்கு நன்றி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சா

நேயர்களே, உடனே அலைபேசி எடுத்துக்கோங்க. சுழி 431 இந்த முன்னிணைப்பினோடு 246 102 இந்த எண்ணையோ, அறிமுக நேராக இருந்தீங்கன்னா 240 102 இந்த எண்ணையோ தொட்டுவாங்க, விளையாடலாம். இது வண்ண கோலங்கள்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: வணக்கங்கள், கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு பதில் சொல்ல வராங்களா அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம்.
4: யார் பேசுறீங்க ஐயா? ஐயா எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க? திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
3: வணக்கம். ஐயா
4: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: தர்மராஜ்.
4: ஐயா விடை தெரியுங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: அவங்க கார்மேக புலவர்.
4: கார்மேக புலவர் இல்லையே.
3: சரிங்கய்யா, நன்றிங்கய்யா பதில் சொன்னதுக்கு. மற்றொரு நேயர் இணைப்புல இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேப்ப. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் இங்க இருந்து?
6: கருப்பசாமி, திருவரம்பலாம்மா.
3: சொல்லுங்க.

0: சொல்லுங்கய்யா பதில்.
1: ஐயா இப்பதாங்க என்னங்க கொஞ்சம் கேள்விக்கலாம்.
2: சரிங்க, குறிப்புகள் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு தமிழ் புலவர், சிலேடை பாடுவதில் வல்லவர், ஆசுக்கவி அப்படின்னு அழைக்கப்பட்டவர். மன்னர் திருமலைராயனுடைய அவையில தலைமை புலவராக இருந்த அதிமதுர கவியோட போட்டி போட்டு பாட்டு பாடி வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னு தான் கேட்டிருந்தோம்.
0: பரவாயில்ல, நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கு நன்றிங்க ஐயா.
2: யார் அந்த அவர், அந்த கவிஞர், அந்த புலவர் யார் அப்படின்னா,
0: கடைசியில ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு பதில் சொல்லிருவாங்க அப்படின்ற ஒரு இதுல எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாங்க, இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றாங்க? வணக்கம்.
3: வணக்கம் கும்பகோணம். அந்த கேள்வி காலவேக புலவர்.
0: அட அட அட, அதாவது
2: புலவர் அப்படிங்கிறது சரிதான், ஆனா அந்த கேள்விக்கு பதில் சொல்லல அப்படிங்கறதால இந்த கேள்விக்காக திரும்ப வந்து பதில் சொல்லிடுறேன் அப்படிங்கறதுக்காக வந்திருக்காங்க போல. கார்மேக புலவர் அப்படின்னு சொன்னாரு முன்னாடி ஒரு நேயர், அதாவது கார்மேகம் போல கவி பாடுவதில் வல்லவர். இவருடைய பேர் வந்து காலமேக புலவர் அப்படிங்கிறது தான் சரி. இன்னைக்கு பங்கெடுத்துக்கிற நேயர்கள் எல்லாருமே வந்து எந்த துறையான கேள்வியா இருந்தாலும் சரி, அதாவது அது பொருளா இருக்கலாம், இடமா இருக்கட்டும், அல்லது நபரா இருக்கலாம், எதை பத்தி நீங்க குறிப்பு கொடுத்தாலும் சரி, நாங்க கண்டுபிடிச்சு விடை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி பங்கெடுத்துக்கிட்டு அசத்துனாங்க அப்படின்னு சொல்லி
0: எல்லா நேயர்களுக்கும் ஒரு வாட்டி நாம இப்ப கை தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்க முடியாத நேயர்கள் இருந்தீங்கன்னா வருத்தப்பட வேணாம், தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிகள்ல நீங்க பங்கெடுத்துக்கலாம், அடுத்து பொன் மாலையோட அழக ரசிக்கலாம். நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1 கை கோத்து காத்திருந்தா இணைந்து இருப்போம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். இடைக்கால கீதங்களோடு பொன்வாலை கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோவுடன் தலைநகர் பிரட்டிசில்லாவில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இன்று மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பிற்கான புதிய வாய்ப்புகளை ஆராய இப்பயணம் ஒரு வாய்ப்பு அளித்துள்ளதாகவும், வர்த்தகம், முதலீடு, வாகனங்கள் மற்றும் ரயில்வே உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அந்நாட்டுடனான உறவை இச்சந்திப்பு வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் கூறினார். உயர்தர கல்வி திட்டத்தின் மூலம் தகுதியுடைய ஆதி திராவிட சமூகத்தினர் பயனடைவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் குடும்ப வருமானம் 800,000 ரூபாய் வரை உள்ள தகுதியுடைய மாணாக்கர் நாட்டின் முக்கிய முன்னணி கல்வி நிறுவனங்களில் தரமான கல்வி பெறுவது உறுதி செய்யப்படுகிறது. 2007-2008 இத்திட்டம் தொடங்கப்பட்ட போது 195 இருந்த மாணாக்கரின் எண்ணிக்கை தற்போது 4,742 அதிகரித்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. மாநில கைத்தறி துணிநூல் கதர்த்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி சென்னை அமைந்தக்கரையில் புதிய கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தை இன்று திறந்து வைத்தார். திருப்பூரில் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு சார்பில் பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா தொடர்பான பயன்கள் வழங்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வரும் 19 நடைபெற உள்ளது. நாடு முழுவதும் 200 இடங்களில் இத்தகைய நிகழ்ச்சிகள் நேரலையாக ஒளிபரப்பப்பட உள்ளன. கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு சி பி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 600 மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்நாள் கூட்டத்தில் கோரிக்கை மனு அளித்த மாற்றுத்திறனாளிகளின் மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு 5 நபர்களுக்கு 21,755 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாலினி வழங்கினார். தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு விவசாய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் இத்தகைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்னிந்திய விவசாய சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றுள்ளது. இந்தியா நாளை ஜப்பானுடன் மோதுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

வெம்மையின் தன்மை குறைந்து மாலை நேரம் மனதக்கிதமான இடைக்கால பாடல்கள் காற்றில் தவழ்ந்து செவியில் நுழைந்து இதயம் வருட அணிவகுக்கும் நேரம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் பொன் மாலை. அங்கமெங்கும் ஆசையின் ராகம் இன்னிசை பாட இன்பத்தில் திளைக்கும் இதயங்கள் இசைக்கிறது கீதம். மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் கரும்புவில் படத்திலிருந்து பாடலொலிக்கிறது.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: இடைக்கால கீதங்களோடு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன் மாலை. காதல் மேகங்கள் கானம் இசைக்க ஊர்வலம் போகிறாள் கவிதை தாரகை. ஜென்சி குரலில் ஜானி படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.
1: நோ நோ நோ நோ

பூக்களில் மாலை சூடுவதுண்டு. ஆனால் இங்கு பூவே மாலை சூட காத்திருக்கிறது மனநாளை எண்ணி. கேஜி ஜேசுதாஸ் கே சித்ரா குழுவினர் குரல்களில் பாடலொலிக்கிறது டிசம்பர் பூக்கள் படத்திலிருந்து. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்மாலை. நேரம் 5:15.

அலையுது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. தீரா காதலை சுமக்கும் அன்பு நெஞ்சங்கள் பாடும் வாழ்த்துப்பா. மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் அடுத்தாத்து ஆல்பர்ட் படத்திலிருந்து ஒலிக்கிறது. கேட்டிணைந்திருங்கள்.

மனக்கூட்டில் அடைபட்டு கிடந்த காதல் பறவை சிறகடித்து பறக்கிறது சந்தோஷவானில். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் அந்த ஒரு நிமிடம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. 5:24 நிமிடம். இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன் பொன்மாலையோடு.

0: ஹலோ சொல்லு கார்த்தி.
1: டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதவில்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
0: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
1: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
0: ஆமா,
1: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
0: ஓஹோ,
1: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
0: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
1: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
0: ஓகேப்பா.
1: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
0: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
1: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
0: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
1: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
0: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
1: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த ஜென்மம் முழுதும் என் அன்பை உனக்கு தருவேன், என் காதலில் உன்னை சுமப்பேன். கே ஜே ஜேசுதாஸ், வாணி ஜெயராம் குரல்களில் புதியவன் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

நேர்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 7 மணிக்கு உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த புத்தகமும் திரைப்படமும் அப்படிங்கிறத பற்றி பகிர்ந்துக்கிறாங்க மாணவி வே ஜெயஸ்வேதா அவர்கள். கேட்க மறவாதீர்கள்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடைக்கால பாடல்களோடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பொன்மாலை நேரம் 5:37. யாரும் வரையாத ஓவியம் நீ, என்னை கவர்ந்து இதயம் நுழைந்த காவியம் நீ. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கிறது பாடல், புவனா ஒரு கேள்விக்குறி படத்திலிருந்து.

உன்னை நானும் என்னை நீயும் தேட நெஞ்சம் ஆனந்த பண்பாட ஊரறிய நடக்கிறது நம் காதல் ஊர்வலம். மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் சுவரில்லாத சித்திரங்கள் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடலில் இணைந்திருங்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஓடு.

நேர்களை, உங்கள் விருப்பமான இடைக்கால பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னா திருச்சி வானொலி அலைவரிசைகளில் 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து விருப்பமான பாடல்களை கேட்க சொலி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டுவாங்க. இடைக்கால கீதங்களோடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அன்பை சுமந்து தவிக்கின்ற இவர்கள் தடம் மாறாமல் இடமாற்றிக் கொள்கிறார்கள் இதயங்களை. எஸ்பி பாலசுப்ரமணியம் வித்யா குரல்களில் உழவன் மகன் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ணக்கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரம்.

0: இல வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்மாலை. தென்றல் காற்று தேகமெல்லாம் சிலிர்க்க, வான்மின்னல் கீற்றாய் வந்து நின்றாள் என்னவள். கொல்லை அழகால் என்னை கொல்லை கொண்ட அவளின் கண்கள் மட்டுமல்ல, கைவளையிலும் கவிதை பேசும். எஸ்பி பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர் குரல்களில் பாடலொலிக்கிறது சத்யா படத்திலிருந்து.

0: ஈடில்லா இணையை எதிர்பார்த்து தேடி தேடி ராகம் இசைக்கிறது இந்த காதல் கிளி. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடலொலிக்கிறது உழைப்பாலை படத்திலிருந்து.
1: ஒரு கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே.

0: இனிமையான பாடல்களோடு இதயம் பரடி சென்றது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 100.1 பொன்மாலை. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். இந்தியா ஸ்லோவக்கியா நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, வாகனங்கள், ரயில்வே உதிரிபாகங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உறவு மேலும் வலுப்பெறும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஸ்லோவாக்கிய பிரதமர் ராபர்ட் ஃபிக்கோவுடன் தலைநகர் பிரட்டிஸ்லவாவில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்ட பிரதமர் புதிய வாய்ப்புகளை ஆராய இப்பயணம் ஒரு வாய்ப்பை அளிப்பதாக கூறினார். நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் முக்கிய உந்து சக்திகளாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அறிவியல் சார்ந்த வளர்ச்சியின் மீது அரசு செலுத்திய கவனத்தால் தேசிய மற்றும் அரசின் முதன்மை திட்டங்களில் தொழில்நுட்பம் இன்றியமையாததாக மாறியுள்ளது என்றார். தமிழகத்தில் பள்ளி மாணாக்கருக்கான காலை உணவு திட்டம் வரும் செப்டம்பர் 17 தேதி முதல் 6, 7, 8 வகுப்புகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இத்திட்டம் 1 முதல் 5 வரை செயல்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. 2026-27 ஆண்டு நிதிநிலை அறிக்கைக்கான துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி சுப்ரியா சாகு உள்ளிட்ட துறைசார் உயர் அலுவலர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதேபோல் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் நிதிநிலை அறிக்கை தொடர்பான கூட்டமும் இத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தலைமையில் இன்று நடைபெற்றது. விமான பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் வகையில் யாத்ரி சுவிதா திவஸ் நிகழ்ச்சிகள் கோவை விமான நிலையத்தில் இன்று நடைபெற்றது. விமான நிலைய பணியாளர்களுக்கு உடல் பரிசோதனை மற்றும் கண் பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் விமான போக்குவரத்து துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து 50 மேற்பட்ட கல்லூரி மாணாக்கருக்கு ஆலோசனையும் வழங்கப்பட்டது. தென்காசியில் பயிர்க்கடன், நகைக்கடன், கால்நடை கடன்களை தள்ளுபடி செய்ய கோரியும் உரவிலை உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஏராளமான விவசாயிகள் இன்று ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி, தஞ்சை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், நீலகிரி, திருப்பூர், கரூர், தேனி, சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 23 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை ஆஸ்திரேலிய லண்டன் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

பணிகளுக்கிடையேயும் பயணங்களையும் தேநீர் கடைகளையும் வீடுகளையும் இந்த இனிமையான மாலை நேரத்தில் வானொலியோடு பயணிக்கிற நேர்களே, பாடல்களோடு பயனுள்ள தகவல்களோடும் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டு ரசிக்க போகிறோம். ஆரவாரம் 6:04 இணைந்திருங்கள் திருச்சி வானொலியோடு.

தஞ்சாவூர் நகர துணை மின் நிலையத்திலும் மின்பாதையிலும் நாளை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறதுனால இங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய மேம்பாலம், சிவாஜி நகர், சீதா நகர், சீனிவாசபுரம், ராஜன் சாலை, தென்றல் நகர், கிரி சாலை, காமராஜர் சாலை, ஆபிரகாம் பண்டிதர் நகர், மேலவீதி, தெற்கு வீதி, பெரிய கோவில், செக்கடி சாலை, மேலலங்கம், ரயிலடி, சாந்தப்பிள்ளை கேட், மகர்நோபுச்சாவடி, வண்டிக்காரத்திரு, தொல்காப்பியர் சதுக்கம், விபி கோயில், சேவியர் நகர், சோழ நகர், கல்லணை கால்வாய் சாலை, திவான் நகர், சின்னையாபாளையம், மிசன்சர் சாலை, ஜோதிநகர், ஆடகார தெரு, ராதாகிருஷ்ணன் நகர், பர்மா பஜார், ஜூபிட்டர் திரையரங்க சாலை, ஆட்டமந்தை தெரு, கீழவாசல், எஸ்என்எம் ரஹ்மான் நகர், அரிசிக்கார தெரு, கொள்ளுப்பேட்டை தெரு, வாடிவாசல் கடை தெரு, பழைய மாரியம்மன் கோவில் சாலை, ராவுத்தாபாளையம், கரம்பை, சாலக்கார தெரு, பழைய பேருந்து நிலையம், பழைய நீதிமன்ற சாலை, கொண்டிராஜபாளையம், டபீர்குளம் சாலை, மகளிர் காவல் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வடுவூர் மற்றும் கோயில்வெண்ணி துணை மின் நிலையங்களையும் பாதைகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால வடுவூர், சாத்தனூர், நெய்வாசல், புலவராயன் குடிக்காடு நகர், காலச்சேரி, கோவில்வெண்ணி, முன்னாவல் கோட்டை, மேலப்பூவானூர், நத்தம், ஆதனூர், சோனாப்பேட்டை, கொட்டையூர், அம்மாப்பேட்டை, கருப்பமுதலியார் கோட்டை, மணக்கால், அரித்வாரமங்கலம், சித்தமல்லி, மாணிக்கமங்கலம், கிழியூர், சேர்மாநல்லூர், முனியூர், அவலிவநல்லூர், அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது காலை 9 மணி முதல் 5 மணி வரை அப்படின்னு செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டுட்டு இருக்கோம் ஆரவாரம்.

0: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா பயிற்றுநர் எம் ஜாயிரா பானு அவர்கள்.
1: யோகா 5000 வருஷத்துக்கு முன்னால இருந்தே நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. இண்டஸ் வாலி சிவிலைசேஷன்ல இருந்து நம்மளுக்கு கிடைச்சது. அங்க உள்ள கல்வெட்டுகள்ல யோகா ஆசனாஸ் பண்ற மாதிரி நிறைய பிக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை வந்து முனிவர்கள் அங்க போய் தியானம் பண்ணும்போது அவங்க ஒன்னொன்னா பார்த்து அவங்க அதெல்லாம் சேகரித்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பதஞ்சலி முனிவருங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அவர் கொடுக்குற நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வரைக்குமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். யோகா நம்ம பாடி அண்ட் மைண்டை வந்து ஒன்று சேர்க்கறது. யோகா அப்படின்ன உடனே எல்லாரும் வெறும் ஆசனா அப்படின்னு மட்டும்தான் நினைப்பாங்க. ஆக்சுவலாக யோகா வந்து ஆசனா விட இன்னும் நிறைய இருக்குது. அதில் வந்து ஒரு 8 தூண்கள் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த 8 தூண்களில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் முதல் தூண் வந்து யமா அப்படின்னு சொல்லுவாங்க. யமான்னா என்ன? வெளியில் போகும்போது நம்ம வெளியில் உங்கள்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கிறோம், சோஷியல் டிசிப்ளின், அதுதான் யமா. ஒருத்தவங்கள்ட்ட பார்க்கும்போதோ பேசும்போதோ நம்ம எப்படி நடந்துக்கணும், அதே மாதிரி பெரிய பதவியில் இருந்தாலும் சரி சின்ன பதவியில் இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட நம்ம பேசுகிற விதங்கள், அதெல்லாமே நம்மளுக்கு யமா கற்றுக் கொடுக்கும். அடுத்த தூண் வந்து நியமா. நியமம் வந்து செல்ஃப் டிசிப்ளின், பர்சனல் டிசிப்ளின்னு சொல்லலாம். நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்மளோட ஒழுக்கங்கள், அதெல்லாம் நியமால வந்துடும். மூணாவது ஆசனா. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுறதா இருக்கட்டும், ஃப்ளெக்சிபிள் ஆக்குறதா இருக்கட்டும், இதெல்லாமே ஆசனாஸில் வந்து சேரும். நெக்ஸ்ட் வந்து பிராணாயாமா, மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியில் நம்ம பண்ண முடியாதது எதுவுமே இல்லைன்னே சொல்லலாம். நல்ல தூக்கத்துக்காக இருக்கட்டும், அதே மாதிரி உடம்பு குறைக்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லா வகையான இதுக்குமே நம்மளுக்கு மூச்சு பயிற்சி ரொம்பவே உதவுது. நெக்ஸ்ட்டு பிரத்யாகாரா. பிரத்யாகாராங்கிறது வெளியில் உள்ள எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நமக்குள்ளே எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் தவிர்த்து நமக்குள்ளே கொண்டு வர்றது தான் பிரத்யாகாரா. ஆறாவது தூண் வந்து தாரணா. இது வந்து கான்சன்ட்ரேஷன். இது என்னதுன்னா, இப்போ படிக்கிற பிள்ளைங்க வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, ஃபோன் பார்க்குறதா இருக்கட்டும், டிவி பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்போது இந்த தியானம் தாரணா வந்து அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷனை நிறைய கொடுக்கும். இது எல்லாமே யோகா உள்ளேயே அடங்கியிருக்கு. ஏழாவது தியானா, மெடிடேஷன். மெடிடேஷன்லேருந்து நம்மளை வந்து ஒரு அமைதியான உலகத்துக்கு கொண்டு போகிறது மெடிடேஷன் மட்டும்தான். அடுத்த 8வது தூண் சொல்லப்படுவது வந்து சமாதி. சமாதி என்னதுன்னா, நம்மளையும் ஆண்டவனையும் ஒன்று சேர்க்குற ஒரு ஸ்டேஜ் தான் சமாதி. யோகாவை பற்றி பேசும்போது சுவாமி விவேகானந்தாவுமே யோகா ஃபிலாசபி வந்து நிறையவே ஷேர் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதோட நன்மைகளெல்லாம் அவர் நிறைய எடுத்து சொல்லியிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸில் 21ஜூன் பிரதமர் மோடி அதை கொண்டு போயிட்டு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது வந்ததுக்கப்புறம் யோகா வந்து ரொம்ப நிறைய பேரையே ரீச் பண்ணியிருக்கு.

0: யோகா வந்து ஒரு மதம் சார்ந்த விஷயமே கிடையாது. யோகா வந்து ஒரு சயின்ஸ். இதில் என்னெல்லாம் அடங்கியிருக்குன்னா நம்மளோட சதை, எலும்பு, மூச்சு எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் யோகா அப்படின்னு பார்க்கும்போது ஃபேஸ் யோகா இருக்குது, ப்ரெக்னென்சிக்கு யோகா இருக்குது, பெண்களுக்கு தனியாக யோகா இருக்குது, குழந்தைங்களுக்கு தனியாக யோகா இருக்குது. ஸோ எல்லா பார்ட்ஸ் ஆஃப் லைஃப்லையுமே நம்மளுக்கு யோகா நிறையவே ஹெல்ப் பண்ணுது. யோகா நார்மலாக எதுக்காக பண்ணலாம்? நார்மலாக பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல தூக்கம் வரும், நல்ல பசி எடுக்கும், அதே மாதிரி மென்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும். இதே சீனியர் சிட்டிசன்ஸ்க்குமே இது ரொம்பவே நல்லா உதவும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா. வழங்கியவர் திருச்சி யோகா பயிற்றுநர் எம். ஜாயிரா பானு அவர்கள்.

திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 1435 பசலி ஆண்டிற்கான 2025-26 வருவாய் தீர்வாயம் அனைத்து வட்டங்கள்லையும் ஜமா பந்தி நாளை தொடங்கி இம்மாதம் 25ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது. அதனால் பொதுமக்கள் உங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை வருவாய் தீர்வாய அலுவலரிடம் அளித்து குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி வானொலி அலுவலர்களில் கேட்டிருக்கோம் ஆரவாரம்.

0: திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இம்மாதம் 19ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை திருச்சி கண்டோன்மெண்ட் பாரதிதாசன் சாலை மேற்கு தாலுக்கா அலுவலகத்தினுடைய பின்புறம் இருக்கக்கூடிய மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நடைபெறவிருக்கிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த வேலை நாடுநர்கள் இந்த முகாமில் பங்கேற்று பயன்பெறலாம். மேலும் விவரங்கள் அறிய மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்தை நேரிலேயோ அல்லது 0431-2413-510 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலேயோ தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் விளம்பரத்தை தொடர்ந்து ஒளிபரப்பாக இருக்கிறது. அதன் பிறகு எஃப்எம் ரெயின்போ 102.1 MHz ஆரவாரம் தொடரும். மத்தியலை 936 KHz திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
1: ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் இப்பவா, ஒரே ட்ரேட்ல சிக்ஸர், இதோ மாட்டிக்கிச்சு.
2: ரசீத், முதல்ல சேஃப்டி இல்லனா கிளீன் போல்ட். அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சா நஷ்டம், மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும்.
3: அப்படின்னா நஷ்டத்தோட ஹேட்ரிக். அதனால RBI வெப்சைட்டுக்கு போய் ஆத்தரைஸ்டு லிஸ்ட செக் பண்ணுங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன்

0: கூறியுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பிரச்சினை உலக அளவில் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள திரு நரேந்திர மோடி, இதன் மூலம் மேற்காசியாவில் அமைதி திரும்ப வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், வரி சலுகைகள் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உடான் திட்டம் நடுத்தர வர்க்கத்தினரின் விமான பயண கனவை நனவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் வந்தே பாரத், நமோ பாரத் போன்ற ரயில் சேவைகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 81 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 12 கோடி குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த சாதனைகள் தொடரும் என்றும் திரு பியூஷ் கோயல் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். காலை உணவு திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். முதல்கட்டமாக செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பெண் படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் உடனடியாக கைது செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். விளம்பர அரசியலை நிறுத்திவிட்டு சட்டம் ஒழுங்கை காக்க உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு இந்த சம்பவமே சாட்சி என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று கும்மிடிப்பூண்டியில் உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவியதன் காரணமாகத்தான் மக்கள் மாற்றத்தை விரும்பி தாவேக்காவுக்கு வாக்களித்ததாக அவர் கூறினார். இருப்பினும் தாவேக்கா அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு ஏமாற்றம் அளிப்பது போல் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் தாவேக்கா அரசு தோல்வியடைந்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த பாலியல் படுகொலை சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது தொடர்கதையாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசும் காவல்துறையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்
0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான

0: அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத் தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளையும் உரிய காலத்திற்குள் மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தெற்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகள்
1: இதற்கிடையே திருப்பூரில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி தீயணைப்புத் துறையின் சார்பில் இன்று நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை காலம் துவங்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது, இடிபாடிகளில் சிக்கிய நபர்களை மீட்பது மற்றும் தீப்பிடித்த நபரை காப்பாற்றுவது உள்ளிட்ட உயிர்காக்கும் நடவடிக்கைகள் மற்றும் அவசர காலங்களில் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பொதுமக்களும் அவசர காலங்களில் செயல்படுவது குறித்து விழிப்புணர்வு பயிற்சியும் வழங்கப்பட்டது. திருப்பூரிலிருந்து சபரீஷ்.
1: மாவட்டச் செய்திகள். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பால பணிகளை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தலைமையில் மனித சங்கிலி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். உதகையை கட்டமைத்த ஜான் சலீமனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி லக்ஷ்மி பவ்யா தன்னேரு அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குவாயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 44 நாடுகளில் 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசீசா யொகுபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாடுமணி சிங், சச்சின் சிவச், சாக்ஷி, பிரீத்தி பவார் உட்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
5: கண்ணு,
4: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
5: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
6: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
4: எங்க?
6: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
4: RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

பெரம்பலூர் மாவட்டத்தில் சில பகுதிகளில் நாளை மின்தடை அறிவிப்பு வெளியாகியிருக்கு. சிறுவாச்சூர் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நாளை நடைபெறவிருக்கிறதுனால இங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய பகுதிகளான சிறுவாச்சூர், அயிலூர், விளாமுத்தூர், செல்லியம்பாளையம், நொச்சியம், தீரநகர், நாரணமங்கலம், விஜயகோபாலபுரம், மருதடி, நாட்டார்மங்கலம், செட்டிக்குளம், புதுநடுவலூர், செஞ்சேரி, ரங்கநாதபுரம், தம்பிரான்பட்டி ஆகிய கிராம பகுதிகளில் நாளை காலை 9:30 முதல் பராமரிப்பு பணிகள் முடியும் வரையும் எசனை துணை மின் நிலையத்துக்குட்பட்ட கோனேரிபாளையம், சொக்கநாதபுரம், ஆலம்பாடி, செஞ்சேரி, எசனை, கிழக்கரை,

திருமலை சந்து, அணுக்கூர், சோமாண்டா புதூர் ஆகிய பகுதிகளையும், குறும்பாலூர் பிரிவுக்குட்பட்ட மேட்டாங்காடு, திருப்பெயர், கேபுதூர், காவிரி நீரேற்று நிலையங்களான ஆலம்பாடி, எசனை, வேப்பந்தட்டை ஆகிய பகுதிகளில் காலை 9 மணி முதல் பராமரிப்பு பணிகள் முடியும் வரையும், கிருஷ்ணாபுரம் துணை மின்நிலையத்துக்குட்பட்ட கிருஷ்ணாபுரம், வேப்பந்தட்டை, நெய்க்குப்பை, அன்னமங்கலம், அரசலூர், முகமதுபட்டினம், வெண்கலம், தழுதாளை, பாண்டகப்பாடி, உடும்பியம், வெங்கனூர், பெரியம்மாபாளையம், பிள்ளையார்பாளையம், தொண்டாடிப்பாடி, ஈச்சங்காடு, பூம்புகார், பாலையூர், பெரிய வடகரை, வெண்பாவூர், தொண்டாமாந்துறை, விஸ்வக்குடி ஆகிய பகுதிகளில் காலை 9 மணி முதல் பராமரிப்பு பணிகள் முடியும் வரையும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு அறிவிப்பு வெளியாகிருக்கு. தொடர்ந்து நினைஞ்சிருங்க திருச்சி FM Rainbow 102.1 ஆரவாரம்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: வானிலை முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன்

இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தெற்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடலை பொறுத்த மட்டும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. கேட்டணிஞ்சிருக்கோம் ஆரவாரம் திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: பாடல்களோடும் பயனுள்ள தகவல்களோடும் இதுவரைக்கும் கேட்ட ரசித்தோம் மாரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். இந்திய ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுப்பில் ஸ்லோவேக்கியா அளித்த ஆதரவிற்காக அந்நாட்டு பிரதமர் ராபர்ட் ஃபிகோவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்தார். இரு நாடுகளில் உள்ள தொழில்துறைகள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் வர்த்தகர்கள் பயன்பெறும் வகையில் பிரதமர் முன்னிலையில் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் வரும் 21ஆம் தேதி கொல்கத்தாவில் நடைபெறும் என மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். புதுதில்லியில் சர்வதேச யோகா தின முன்னேற்பாடு

0: நடவடிக்கைகள் குறித்து இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், ஆரோக்கியமான முதுமைக்காக யோகா என்ற தலைப்பில் இந்த ஆண்டு இத்தினம் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் புதிய குடும்ப அட்டை கோரி 2,25,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 46,000 குடும்ப அட்டைகள் விநியோகிக்க தயார் நிலையில் உள்ளதாக மாநில உணவு வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் 498 கோரிக்கை மனுக்களை ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் பெற்றுக்கொண்டார். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 7 பயனாளிகளுக்கு 71,360 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வருவாய் கிராமங்களுக்குமான ஜமாபந்தி எனும் வருவாய் தீர்வாயம் நாளை தொடங்குகிறது. இதன்படி செந்துறை உள்வட்டத்திற்குட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் நாளையும், பொன்பரப்பி உள்வட்டத்திற்குட்பட்ட அனைத்து கிராமங்களில் நாளை மறுநாளும், ஆர்எஸ் மாத்தூர் உள்வட்டத்திற்குட்பட்ட அனைத்து கிராமங்களில் வரும் 18 தேதியும் இந்த தீர்வாயம் நடைபெறும். கடலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நாளை மறுநாள் முதல் தொடங்க உள்ளது. கோதையாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக நாளை முதல் வரும் அக்டோபர் 31 வரை வினாடிக்கு 150 கனஅடிக்கு மிகாமல் நீர் திறக்க அரசு ஆணையிட்டுள்ளது. 138 நாட்கள் திறக்கப்படும் இத்தண்ணீரின் மூலம் நெல்லை மாவட்டத்தில் உள்ள 17,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா நாளை ஜப்பானுடன் மோதுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.
1: திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 உற்சாகம் உச்சம். இன்று எனக்கு பிடித்த புத்தகமும் திரைப்படமும் மாணவி வி ஜெயசுவிதா அவர்கள் தரும் தகவல்களுடன். எல்லாருக்கும் வணக்க மக்களே. எல்லாரும் ஒரு காலகட்டத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம், கவிதை எழுதியிருப்போம். ஆமாங்க, அம்மாக்கு கவிதை எழுதியிருப்போம், அப்பாக்கு கவிதை எழுதியிருப்போம், சில பேர் கல்லூரி நண்பருக்கு கவிதை எழுதியிருப்பாங்க, தன்னோட காதலன் காதலிக்கு கவிதை எழுதியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கவிதையை ஏதோ ஒரு சூழல்ல எழுதிட்டு தாங்க இருப்பாங்க. ஆனா கவிதைங்கிறது உள்ள இயல்பு மட்டும் எழுதாம ஒரு புனைவையும் சேர்த்து எழுதுவாங்க. ஆமாங்க, உதாரணத்துக்கு இந்த மானே தேனே புன்மானே இப்படின்னு எக்ஸ்ட்ரா பிட் போடுறதா கூட சொல்லலாம். அது மட்டும்தான் கவிதையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, கவிதைகள் யதார்த்தத்தையும் சொல்லுங்க. ஆமாங்க, அப்படி யதார்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் தான் நா முத்துக்குமார். நா முத்துக்குமார் அவர்களை பாடல் ஆசிரியராகவும் சரி இல்ல கவிஞராகவும் சரி நிறைய மக்களுக்கு பிடிக்கும். அப்படி நா முத்துக்குமார் அவர்களுடைய கவிதை வரிகளால ஈர்க்கப்பட்ட மாணவி வி ஜெயசுவிதா அவர் எழுதிய பட்டாம்பூச்சி விற்பவன் என்ற புத்தகத்தை பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வர்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வந்துடலாமா?
2: அனைவருக்கும் அன்பிற்கினிய வணக்கம். நான் வி ஜெயசுவிதா, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை கணிதம் படித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு பிடித்த புத்தகமாக நான் பகிர விரும்பும் புத்தகம் பட்டாம்பூச்சி விற்பவன், மறைந்த கவிஞர் நா முத்துக்குமார் அவர்களின் கவிதை தொகுப்பு. நா முத்துக்குமார் அவர்களோட கவிதைகளை பத்தி பேசணும் அப்படின்னா நிச்சயமா தூர் அப்படிங்கிற கவிதையில ஆரம்பிக்கிறது தான் அழகா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த தூர் அப்படிங்கிற கவிதைக்கான சூழல் என்ன அப்படின்னா, கவிஞர் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறுக்குள்ள அப்பா இறங்கி தூர்வாடுறாரு. அப்ப அதை தூர்வாடுறத பார்க்கும் போது இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பொருளா மேல வந்து விழ விழ, இதாவது ஒரு உற்சவம் மாதிரி இவங்க எல்லாரும் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதை முடிச்சுட்டு அப்பா மேல வராரு. அந்த இடத்துல கவிஞர் ஒரு வரி எழுதுறாரு, பகை வென்ற வீரனாய் தலை நீர் சொட்ட சொட்ட அப்பா மேல் வருவார். அப்பா மேல வந்தது எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு சண்டையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வீரன் ஜெயிச்சு மேல வர மாதிரி இருந்தது. அடுத்த வரி அதுதான் இந்த கவிதை சமூகத்திற்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது. இன்று வரை அம்மா கதவுக்கு பின்னின்றுதான் அப்பாவோடு பேசுகிறாள், கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனதுக்குள் தூரெடுக்க. அடுத்து நம்ம கடை வீதிகளில் போகும்போது பார்த்துருப்போம், ஒரு சின்ன சின்ன பொம்மைகள் நமக்கு எப்போதுமே ஒரு ஈர்ப்பானவையாக இருக்கும். அந்த மாதிரி கவிஞர் வந்து ஒரு சின்ன பையன் பொம்மை பட்டாம்பூச்சிகள் விற்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு வரி எழுதுறாரு, எடுப்பவர் கையில் வண்ணம் தொலைக்காமலும் சிறகின் இயல்பை மறந்த நிலையிலும் இருந்தன பட்டாம்பூச்சிகள் அடிவயிற்றில் மெழுகு பூசி. இந்த இடத்தோட கவிஞனின் கவித்துவம் அப்படிங்கிறது நிக்கல. அடுத்ததா அந்த பொம்மை பட்டாம்பூச்சிகளை வாங்கிட்டு போறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும். சின்ன வயதில் பிடிக்க தப்பியதை இப்போது பிடித்ததாய் எல்லோருக்கும் கர்வம். அடுத்தது வாங்கிட்டு போய் வச்சுட்டாங்க, வச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும். அலமாரியோ சுவரோ இனி ஆவலோடு வந்து ஏமாற போகின்றன வீட்டு பள்ளிகள். மனித இனத்தின் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னு வாதிடும் பழக்கம் உண்டு. அந்த மாதிரியான ஒரு வாதமாகத்தான் நான் இந்த கவிதையை பார்க்கிறேன். இன்றைக்கும் கை குழந்தையோடு பேருந்தில் பயணிப்பவளுக்கு எழுந்து இடம் கொடுக்க ஆள் இருக்கிறது. இன்றைக்கும் பகலில் விளக்கெறியும் மோட்டார் சைக்கிளுக்கு சைகை காட்டுகிறார்கள். இன்றைக்கும் ஸ்ருதி சேராமல் பாடும்

0: பிளாட்ஃபார பிச்சைக்காரர்களுக்கு சில்லறைகள் விழுகின்றன. இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்கிறது ஐயோ பாவம் என்ற வார்த்தை. நம்ம வீட்டிலலாம் சின்ன குழந்தைங்க கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு இருந்தா இந்த வரியை சொல்லி திட்டி நம்ம கேட்டிருப்போம், பாரு செவனேன் இல்லை உன் மூக்கறுத்து காக்காக்கு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வரிக்குள்ள கவிதையை பார்த்துருக்காரு கவிஞர். இன்னமும் அப்படிங்கிற தலைப்புல இடம்பெற்ற வரி, பேர பிள்ளைகளின் உறுப்புகளை அறுத்து போடுவதாய் சொன்ன பாட்டிகளின் வெற்றிலை கரைபிடிந்த சொற்களை நம்பி இன்னும் காத்து கிடக்கின்றன அப்பாவி காக்கைகள். எப்போதுமே மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பெண்ணை இந்த சமூகம் ஒரு உறவாகத்தான் கொண்டாடுதோ, ஒரு அம்மாவாவோ அக்காவாவோ தங்கையாவோ காதலியாவோ மனைவியாவோ இந்த சமூகம் கொண்டாடுது, கவனிக்குது, கவிதை எழுதுது, வர்ணிக்குது. ஆனா ஒரு பெண்ணை பெண்ணாக மட்டுமே பார்க்க வேண்டிய தேவை, ஒரு பெண்ணை பெண்ணாக மட்டுமே பார்த்து அவளின் வழிகளை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இந்த சமூகத்துக்கு இருக்கு அப்படிங்கறதுல எனக்கு ஆழமான நம்பிக்கை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு கவிதை தையல். அதாவது தையல் இயந்திரத்தோட நினைவலைகள்ல என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற கற்பனையோட எழுதப்பட்ட ஒரு கவிதை. வயது முற்றிய கொலுசு கால்களின் உஷ்ண உரசலை, அதற்கும் மீறிய அந்தரங்க வழிகளை, சக ஆணின் சபள பார்வையால் வேகமாய் சுற்றிய விரல்களின் கோபத்தை, சிரிப்புடன் தெரித்த துணிகளின் துணுக்கை என பணிகொட்டும் இரவில் எல்லாம் யோசித்தபடி விழித்து கொண்டிருந்தது ஏற்றுமதி நிறுவனத்தின் தையல் இயந்திரம். இந்த கவிதையில வந்து கவிஞர் எல்லா வகையான வழியையும் பத்தி பேசுறாரு. தெல்ல உடல் வழியில ஆரம்பிக்கிறவரு அடுத்து அந்த பெண்ணோட மன வலிக்கு வராரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி ஒரு பெண் இந்த வேலை செய்ய அப்படின்னு வரும்போது இந்த சமூகத்துல அந்த ஆணோட பார்வைய பொறுத்துக்க முடியாம ஒரு கோபத்தையும் வெளிப்படுத்த முடியாம இருக்கிற ஒரு உணர்வு, அதை பத்தி பேசிட்டு அவளோட அன்றாடம் அப்படிங்கறது இப்படிதான் இருக்கும், அதனால இதுல ஏதோ ஒன்ன கண்டுபிடிச்சுதான் அவ சிரிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு ஒரு கவிஞன் முடிக்கிறான் என்று சொன்னால் அதுதான் சமூக பொறுப்பு. நமக்கு ரொம்ப எளிமையா உரிமையை கொடுத்து விடக்கூடிய ஒரு உறவு அப்படின்னா நட்புதான். கொஞ்ச காலம் பழகுனாலே பயங்கரமான உரிமையை கொடுத்துடும் அந்த உறவு. அந்த மாதிரியான நட்பின் உரிமையை வெளிப்படுத்தும் ஒரு கவிதை, வெக்கத்தை நிரப்பிய ஒரு கடிதம். என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நண்பனோட வீட்டுல கல்யாணம், கவிஞர் உட்பட பல நண்பர்கள் அங்க போறாங்க. அங்க போயிட்டு இவங்களால ஒரு சச்சரவு நடந்திருக்கு. அங்க நடந்த உடனே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த நண்பன் கிட்ட எல்லாத்தையும் விவரிச்சு ஒரு கவிதை எழுதுறாரு. அந்த கவிதையோட முடிவுல இப்படி எழுதுறாரு, மன்னிப்புக்கு இல்லை இக்கடிதம், மன்னிக்க மாட்டாய் தெரியும், வீடு தேடி வந்து உதைத்து விட்டுப்போ. இந்த வீடு தேடி வந்து உதைத்து விட்டுப்போ அப்படிங்கறதுதான் நட்போட ஆடம். ஒரு பறவைய கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கோம், அந்த கூண்டுக்குள்ள இருந்து வெளியெடுக்கும் போது அந்த பறவையால பறக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது அந்த பறவையின் விடுதலை. ஒருவேளை பறக்க முடியலன்னா அந்த இடத்தில் பிறக்கிறது கவிஞரின் ஹைக்கூ, சிறகுகள் உதிர்ந்து வெளிவரும் பறவை, கூண்டிற்கு விடுதலை. இறுதியாக இந்த கவிதையை கூறி நா முத்துக்குமார் அவர்களின் பட்டாம்பூச்சி இருப்பவன் என்னும் நூலை பற்றி முடிக்கலாம் என நினைக்கிறேன். ஒப்புதல் வாக்கு மூலம். சில கவிதைகளை படிக்கும்போது தான் ஆரம்பத்துல முதல் வரியில ஏற்படுற புன்னகை இறுதி வரை வரைக்கும் அப்படியே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கவிதை. நான் ஏன் நல்லவன் இல்லை என்பதற்கான மூன்று குறிப்புகள். ஒன்று, நான் கவிதை எழுதுகிறேன். இரண்டு, அதை கிழிக்காமல் இருக்கிறேன். மூன்று, உங்களிடம் படிக்க கொடுக்கிறேன். நாமத்துக்குமார் அவர்களோட படைப்புகளை படிக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு முறை நாம் கொஞ்சம் கவனமாக வாழ வேண்டும் என்பதற்கான நினைவூட்டல்.
1: கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் எழுதிய பட்டாம்பூச்சி விருப்பவன் கவிதை தொகுப்பை பத்தி அருமையா சொன்னாங்க. அந்த கவிதையில இருக்கக்கூடிய யதார்த்தங்களும் தனக்கு பிடித்த கவிதையும் நம்ம கிட்ட மேற்கோள் காமிச்சு நம்ம கிட்ட அருமையா சொன்னாங்க மாணவி வி ஜெயசுவிதா. அது போல தனக்கு பிடித்த திரைப்படமா இருக்கக்கூடிய பூவரசம் பிபி அப்படின்ற திரைப்படத்தை பத்தி மாணவி வி ஜெயசுவிதா என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
0: எனக்கு பிடித்த திரைப்படமாக நான் பகிர விரும்பும் திரைப்படம் பூவரசம் பிபி. 2014 வெளிவந்த ஒரு திரைப்படம். பள்ளி வாசம் நிறைந்த மிக சொற்பமான தமிழ் திரைப்பட கதைகளுள் இதுவும் ஒன்று. 6வதுலேருந்து 7வதுக்கு போகக்கூடிய ஒரு 3 சிறுவர்கள், அவங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குது அந்த இடைப்பட்ட கோடை விடுமுறையில அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கரு. ஆத்துல விளாண்டு குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆத்தோரமா ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது. அதை இவங்க வந்து பாத்துடுறாங்க. ஆனா அது பாலியல் வன்புணர்வு அப்படிங்கறது முழுசா புரிஞ்சுக்கிற அளவுக்கான மனநிலை இல்ல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா அந்த ஆத்துல கரையோரம் ஒரு பெண்ணோட சடலம். ஊர் முழுக்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா ஆத்தோட அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. அந்த நாள்ல தான் இவங்க ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு பாலியல் வன்கொடுமை சார்ந்த ஒரு காட்சிய அங்க அந்த உள்ள டீ கடையில பாக்குறாங்க. அந்த திரைப்படம் வாயிலாக அவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நேத்தி நடந்தது இதுதான் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அப்போ அந்த

0: குற்றவாளிகளுக்கு நம்ம தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அந்த நடந்த இடத்துல பாலியல் குற்றவாளியோட ஒரு சின்னது ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு அந்த பாலியல் குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு போக்கு தான் இந்த திரைப்படம். திரைப்படத்துல நிறைய நுண்ணிய கருத்துக்களை வந்து ரொம்ப அழகாக கையாண்டிருப்பாங்க இயக்குனர். ஒரு பக்கம் நம்ம சமூகத்தில் வந்து ஒரு வயதுக்கு மேலே பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸை தீட்டு அப்படின்னு சொல்கிறது ஒரு பிரச்சனை அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஒரு ஆணுக்கான ஹார்மோனல் சேஞ்சஸை பேசுறதுக்கு இங்கே இடம் இருக்கா அப்படிங்கிறது இன்னொரு ஒரு பிரச்சனை. அதை ரொம்ப அழகாக அந்த காட்சிகள் மூலியமாக கையாண்டிருப்பாங்க. இது ஒரு பாலியல் வன்கொடுமை சார்ந்த ஒரு குற்றத்தை அவங்க ஆராய்ஞ்சிட்டு இருக்கும்போது அதில் நிறைய ஆண்கள் எவ்வளவு தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் அவங்களுக்கு தெரியும் போது உள்ளுக்குள்ள ஒரு பயம் வருது. நம்மளும் ஆண் தானே, நம்மளும் நமக்கும் வந்து வயசாயிடுச்சு, நம்மளும் பெரியவன் ஆயிட்டோம் அப்படின்னா எங்க தப்பானவங்க ஆயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வருது. அந்த பயத்தையும் சக மாணவி மேல ரொம்ப இயல்பா இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பையும், அந்த ஈர்ப்பு நண்பர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே பொண்ணு மேல வரும்போது அந்த நண்பர்களுக்குள்ள என்ன மாதிரியான சண்டைகள் நடக்குது, அதை அவங்க எப்படி தீர்த்துக்கிறாங்க, இந்த மாதிரியான நுண்ணியமான உணர்ச்சிகளையும், நம்ம என்னதான் நெருக்கமான நண்பர்களாகவே இருந்தாலும் அங்கே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும்போது ஒரு நபர் எப்படி நடந்துக்கிறாங்க, அதை எப்படி இந்த நண்பர்கள் கையாளுறாங்க அப்படிங்கிறதையும், நெருக்கமான நபரோட இறப்பு நடக்கும்போது அந்த பருவத்தில் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவிப்பு, இப்படி பல நுண்ணியமான உணர்ச்சிகளை ரொம்ப அழகாக கையாண்டிருக்காங்க இயக்குனர். அது மட்டும் இல்லாமல் இந்த பசங்க செய்யக்கூடிய ஆய்வு எல்லாமே ஒரு அறிவியல் சார்ந்ததாக இருக்குது. அந்த ஒரு அறிவியல் ஆர்வத்தின் காரணமாக அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும், ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும் கேட்குற மாதிரியான ஒரு வானொலி தயாரித்து அந்த வானொலி மூலமாக அந்த ஊர் மக்களுக்கு பேசுகிற மாதிரியான ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், இல்லை அந்த பாலியல் குற்றவாளிகளை பயமுறுத்துறதுக்காக அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அறிவியல் அப்படிங்கிறது வந்து நிறைஞ்சிருக்கு. அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு காட்சியிலையும், இந்த காட்சியிலேருந்து அடுத்த காட்சி போகும்போது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஆர்வமும் பரபரப்பும் குறையாமல் இருக்குது. இந்த படத்தின் ஆரம்பத்தில் நமக்கு எந்த மாதிரியான ஆர்வம் இருக்கோ அதே ஆர்வம் இறுதி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் மிகையொன்றில்லை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.
1: மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் விமலாவோடு இணையலாம். நன்றி. திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது எனக்கு பிடித்த புத்தகமும் திரைப்படமும் மாணவி வி. ஜெயசுவிதா அவர்கள் தந்த தகவல்களுடன்.

நேர்களை திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நடப்பு குறுவை சாகுபடிக்கான பயிர் காப்பீடு திட்டமும் அதன் பயன்பாடுகளும் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறாங்க. ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் டாக்டர் ஆர் ஆர் ஜெகன்மோகன் அவர்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

Akashvani. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலக செஸ் திருவிழாவின் 5வது

0: இந்தியாவின் இனியன் முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையே கையெழுத்திடப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் ஸ்லோவாக்கியா முக்கிய பங்கு வகித்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான இந்திய இருக்கை ஏற்படுத்தப்பட உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த தொழில்நுட்பத்தை பொறுப்புணர்வோடு கையாள வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே உற்பத்தி, பசுமை தொழில்நுட்பம் மற்றும் வாகன தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவுக்கு மேலும் உத்வேகம் அளிக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளும் தொழில்நுட்ப புதுமை கண்டுபிடிப்புகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினருக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் கிடைத்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று கோவாவில் காற்றாலை மின் உற்பத்திக்கு தேவையான உபகரணங்கள் மேலாண்மைக்கான இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகமும் காற்றாலை மின் உற்பத்தியாளர் சங்கமும் இணைந்து இந்த இணையதள சேவையை வடிவமைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். காற்றாலை மின் உற்பத்திக்கான உபகரணங்கள் குறித்த அனைத்து விவரங்களும் இந்த இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். உபகரணங்கள் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு இந்த இணையதளம் உதவிடும் என்றும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அறிவியல் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்தார். அரசின் முக்கிய திட்டங்களில் தொழில்நுட்பம் ஒரு அங்கமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உயிரி தொழில்நுட்பத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு விநியோகமும் சீராக உள்ளதாக கூறினார். பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் முன்பதிவு செய்த 3 நாட்களில் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 24,184 டன் வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் 2,18,000 5 கிலோ சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய விளையாட்டு வாரியத்தை அமைப்பதற்கான தெரிவுக்குழுவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அமைச்சரவை செயலர் திரு டி வி சோமநாதன் தலைமையிலான இந்த குழுவில் விளையாட்டு

துறை செயலர் திரு ரஞ்சன் ராவ், இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் சார்பில் திரு ஹர்பால் சிங், ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற ககன் நரங், பளுதூக்கும் வீராங்கனை குஞ்சராணி தேவி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பஞ்சாபில் தெருநாய்கள் கடித்ததில் 8 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளிக்க கோரி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து 2 வாரங்களுக்கு

0: இதுகுறித்து 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில தலைமைச் செயலாளருக்கு அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரூப் நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி தெருநாய்கள் கடித்ததில் உயிரிழந்த சம்பவம் குறித்து ஊடகங்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தாமாக முன்வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை மேற்கொண்டது. ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்குடன் இன்று பேச்சு நடத்தினார். அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமருடன் நடத்திய பேச்சுகளின்போது பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமராவதியை சர்வதேச தரத்திற்கு இணையான நகரமாக உருவாக்குவது குறித்தும் இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக திரு சந்திரபாபு நாயுடு சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். மணிப்பூரில் இயற்கை வேளாண்மைக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு எம் எம் கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இயற்கை உரங்களை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார். மாநிலத்தில் 4000 ஹெக்டேர் நிலங்கள் இயற்கை வேளாண்மைக்கு மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கூடுதலாக 4000 ஹெக்டேர் பரப்பளவிலான நிலங்களை இயற்கை வேளாண்மைக்கு மாற்ற தமது அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திரு எம் எம் கெம்சந்த் சிங் தெரிவித்தார். ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கீவ் மற்றும் கார்கீவ் நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்களுடன் தொலைபேசியில் தனித்தனியே பேச்சுகள் நடத்தியுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இந்தியா, தாய்லாந்து உள்பட 16 நாடுகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 44 நாடுகளைச் சேர்ந்த 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசிசா யோகுபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாதுமணி சிங், சச்சின் சிவாஜ், சாக்ஷி, பிரீத்தி பவார் உள்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி நாளை மறுநாள் தொடங்கி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய டென்னிஸ் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமித் நாகல், சஹஜா யாமலப்பள்ளி, மனஸ் தாம்னே, தக்ஷினேஸ்வர் சுரேஷ் உள்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி சூப்பர் ஓவரில் இந்தியா ஏ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் இனியன் முதலிடத்தில் உள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:25. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: பண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: உழவர் உலகம்
2: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி வல்லல்மணி.
3: நிகழ்ச்சியில் இன்று நடப்பு குறுவை சாகுபடிக்கான பயிர் காப்பீடு திட்டமும் அதன் பயன்பாடுகளும் நேர்முகம் பங்கேற்கிறார். தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் முனைவர் கே ஆர் ஜெகன்மோகன் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெறும். முதலில் பஞ்சபூதங்களையும் நம்பி செய்யப்படுற தொழில்தான் விவசாயம். பொதுவா எந்த ஒரு பயிர் சாகுபடியிலையும் சரி, விதை முதல் அறுவ

0: அறுவடைக்கு பின் விற்பனையிலும் ஏகப்பட்ட சிரமங்கள் சவால்களை எதிர்கொண்டாலும் எப்படியோ கைக்கு நாலு காசு கிடைச்சிடாதா அப்படிங்கிற நம்பிக்கையில விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்யறாங்க. பொதுவா விவசாயிகள் பருவ கால நிலையோடு எதிர்கொள்ளும் சவால்கள் தான் மகசூல் இழப்புக்கும் வருமான பாதிப்பிற்கும் காரணமா அமைஞ்சிடுது. இந்த மாதிரி இயற்கை இடர்பாடுகளால ஏற்படக்கூடிய நிதி இழப்புகள்ல இருந்து விவசாயிகளை பாதுகாத்திடவோ வாழ்வாதாரத்தை உறுதி செய்யணுங்கிற நோக்கத்துல பயிர் காப்பீடு அவசியமாகுது. அந்த வகையில காரிஃப் பருவத்துக்கோ ராபி பருவத்துக்கோ பயிர் காப்பீடு வழங்கப்பட்டாலும் விவசாயிகள் இத்திட்டத்தை முழுசா பயன்படுத்திக்கிறாங்க கேள்விக்குறிதான். அப்போ விவசாயிங்க நாம பயிர் காப்பீடு திட்டத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். இதோ ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் முனைவர் கே ஆர் ஜெகன்மோகன் அவர்கள் நம்ம கிட்ட பயிர் காப்பீடு பத்தி பகிர்ந்துக்கிறார். கொஞ்சம் செவி மடுத்து கேட்போமே.
1: வேளாண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே நம்ம உழவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பயிர் காப்பீட்டில் தான் வந்து நிற்பாங்க. ஏன்னா அந்த பயிரை நல்லா வளர்க்கறதுக்கும் கவனம் செலுத்துவாங்க, அந்த பயிருக்கு இடுபொருள் கொடுக்கறதுக்கும் கவனம் செலுத்துவாங்க. ஆனா பயிர் காப்பீடு பண்ணணும் அப்படின்னு ஒரு உழவர்கிட்ட சொன்னோம்னா அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லப்பா அப்படின்னு ஒரு அலட்சிய போக்கு இன்னமும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படிங்கும் பொழுது பயிர் காப்பீடு அப்படின்னா என்னங்க சார்?
2: பயிர் காப்பீடு என்பது இப்ப பல்வேறு இடர்பாடுகள் ரிஸ்க்னு சொல்லக்கூடிய இடர்பாடுகளை வேளாண் தொழில வந்து நிறைய இருந்துட்டு இருக்குங்க. உதாரணமா புயல், மழை, வெள்ளம், வறட்சி, பூச்சி மற்றும் நோய் தாக்குதல், நல்ல உதாரணம் கஜா புயல், அந்த மாதிரி பல்வேறு காரணங்களால இடர்பாடுகள் ஏற்பட்டு அதன் மூலம் மகசூல் இழப்பு ஆயிடுது. மகசூல் இழப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய நிதி இழப்பு, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நிதி அதுவும் இழந்து அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டத்துல தள்ளிடுது. சோ இதுல இருந்து அவர்களை ஒரு காக்கிறதுக்கான ஒரு உன்னத திட்டம் தான் இந்த பயிர் காப்பீடு திட்டம். சில இடர்பாடுகள்னா அவங்க கட்டுப்பாட்டின மீறி நடைபெற்றோம், மற்ற எல்லாத்தையும் வந்து நம்ம விவசாயிகள் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். சில இடர்பாடுகள்லாம் வெளியில இருந்து நடக்கிறது, கட்டுப்பாடு மீறி நடக்கும், அது மட்டும் இல்லாம எதிர்பாராமே நடந்துரும். சோ இதுல இருந்து கண்டிப்பா நம்ம வந்து பயிரை காப்பீடு செஞ்சு நம்மளுடைய நிதி இழப்பை வந்து நம்ம தவிர்க்கலாம். அதுதான் வந்து முக்கியமான ஒரு அம்சம்.
1: இப்ப ஒரு மனுஷன் இருக்காரு அப்படின்னா குறைஞ்சது இப்ப எல்லாம் வாழ்நாட்காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 55 to 70 அதுதான் நார்மல் ஆயுட்காலம். அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கே குறிப்பா காப்பீடு எடுக்கிறதுக்கே யோசிக்க கூடிய இந்த நேரத்துல ஒரு 6 to 3 வளர்க்கக்கூடிய அந்த ஒரு நெல் பயிருக்கு நாம காப்பீடு எடுக்கிறது அவசியங்களா?
2: கண்டிப்பாமா. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றம், திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல மழை பெய்யுது, குறிப்பிட்டு சில இடங்கள்ல அதிகமா மழை பெஞ்சிருது, இல்லாட்டி வந்து காத்து அடிச்சிருது. அறுவடைக்கு பண்றதுக்கு முன்னாடி விவசாயிகள் இப்ப சமீப காலமாக தை மாசம், அதாவது ஜனவரி மாசம் மழை பெஞ்சு, குறிப்பா இந்த ஆண்டு போன ஆண்டுலாம் புதுக்கோட்டை மாவட்டத்துல நம்ம எதிர்பாராத மழை ஜனவரி மாசம் அறுவடைக்கு முன்னாடி. சோ அந்த மாதிரி மழை வெள்ளம் நிறைய ஆகுது. அது மட்டும் இல்லாம நெல் பயிரை பொறுத்த மட்டும் நம்ம வந்து டிஎன்சிஎஸ்ல கொடுத்துறோம், மற்ற விளைபொருட்கள் பொறுத்த மட்டும் சந்தை அபாயங்கள், மார்க்கெட் பிரைஸ் வந்து வேறி அதிகமா ஆகுது இல்லாட்டி குறைஞ்சிருது. சோ இதுல இருந்து நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் வேணும். அதுதான் வந்து இந்த பயிர் காப்பீடு திட்டம். இந்த அரணை தாண்டிதான் வந்து அதனுடைய தாக்கங்கள் நமக்கு ஏற்படும்ன்றதால இது எல்லா தாக்கத்தினுடைய பாதிப்பை பெருமளவுல குறைச்சி விவசாயிகள் நல்ல முறையில நீடித்த நிலையான தன்மையில அவங்களோட வேளாண்மை மற்றும் அந்த வேளாண்மையில நிறைய முதலீடுகளை அவங்க வந்து அதிகப்படுத்துவதற்கு இந்த பயிர் காப்பீடு ஒரு நல்ல வாய்ப்பு வசதிகளை வழங்குதுமா?
1: சிறப்புங்க சார். அடுத்தபடியா இப்ப மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிறைய பயிர் காப்பீட்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம், அந்த திட்டத்துடைய நோக்கம் என்னங்க சார்?
2: இந்த பயிர் காப்பீடு பொறுத்த மட்டும் கடந்த 50 நிறைய முயற்சிகள், நீங்க சொன்ன மாதிரிமா மாநில அரசு மத்திய அரசு எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல திட்டங்களை வகுத்து இப்ப கடைசியா அதனுடைய பீக் உச்சபட்சமா வந்து இப்ப இருக்கக்கூடிய பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் தான் நான் சொல்லுவேன். இதுல வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த இன்னல்கள், மகசூல் இழப்புக்கு ஏற்படுத்தக்கூடிய புயல், மழை, வெள்ளம், பூச்சி, நோய் தாக்குதல் போன்றவற்றை வந்து விவசாயிகளை பாதுகாத்து நீடித்த நல்ல முறையில வந்து வேளாண்மையை முன்னெடுத்து செல்றதுக்கு அவங்களோட வருமானத்தை நம்ம வந்து நிலைநிறுத்தணும். அதுதான் நாளைக்கு மகசூல் இழப்பு ஆயிடுச்சு, அதனால அவங்களோட வருமானம் போயிடுச்சுட்டு அவங்க வந்து ஒரு சோர்வு அடைஞ்சு விவசாயத்தில இருந்து அதிக மகசூல் எட்டுறது மற்றும் விவசாயத்தை விட்டுட்டு போறது போன்றதை தடுத்து நிறுத்தி விவசாயத்துல ஈடுபட செய்யறதுக்கு உண்டான ஒரு நல்ல முயற்சி தான் இந்த பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம். மேலும் இதுல வந்து புதிய முயற்சிகள், நவீன உத்திகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நவீன உத்தினா ரிமோட் சென்சிங், அதை பத்தி நம்ம விரிவா அடுத்தது நான் சொல்றோமா. நவீன உத்திகளை பயன்படுத்தி இது கிடைக்கிறதுக்கு உண்ட விவசாயிகள் லாபம் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி இருக்காங்க. இதனால என்ன ஆகுனா உணவு தானிய உற்பத்தி நம்ம நாட்டில் மேம்படும். அது மட்டும் இல்லாம

0: பல்வேறு கிராப் டைவர்சிபிகேஷன், ஒரே பயிரை நம்ம வந்து சாகுபடி பண்ணாம பல்வேறு பயிர்களை உள்ளடக்கிய பயிர் திட்டத்தையும் விவசாயிகள் வகுத்து அதன் மூலம் உற்பத்தி இடர்பாடுகள்ல இருந்து அவங்களை காத்துக்கலாம். இதுக்கெல்லாம் நல்ல ஒரு வழியா தான் வந்து இந்த பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் வந்து விளங்குதுமா.
1: சிறப்புங்க சார். அடுத்ததா, எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் அதோடைய நோக்கத்தை வச்சுதான் அடுத்தடுத்த அந்த செயல்பாடுகள் வந்து சிறப்பாக இருக்கும் சொல்லுவாங்க. அந்த வகையில மெயினா அந்த பயிர் அதோடைய இழப்புல இருந்து அதை மீண்டு வெளியில வரணும் அந்த உழவர், அதுக்காகதான் அப்படிங்கறத தெளிவா சொன்னீங்க. அந்த திட்டத்துடைய முக்கிய அம்சங்கள் அப்படின்னு என்னென்ன இருக்குங்க சார்?
0: பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் முக்கிய அம்சம் நம்ம பார்த்தோம்னா, இது விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளது. ஒரு உயிர் காப்பான் தோழன் மாதிரி இது வந்து விவசாயிகள் எங்க போகிறதுன்னு தெரியாம நிற்கும் போது, அது குறிப்பா இந்த இன்னல்கள் புயல் மழை வெள்ளம் இந்த மாதிரி வரும்போது இதுதான் ஒரு நல்ல ஒரு தோழன் போல விளங்குகிறது. இதுல வந்து நம்ம இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, விவசாயி செலுத்தும் பிரீமியம் தொகை மிகவும் குறைவு. இதற்கு முன்னாடி இருந்த திட்டங்களோட நம்ம வந்து ஒப்பீடு செய்யும் போது இதுக்குண்டான பிரீமியம் தொகை வந்து மிகவும் குறைவு. அது மட்டும் இல்லாமல் இந்த இழப்பீட்டு தொகை வந்து விவசாயிகளுக்கு இந்த டிபிடின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அனைத்து எல்லாருக்குமே தெரியும் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், அந்த மாதிரி வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுரும். அது மட்டும் இல்லாமல் இது காம்ப்ரிஹென்சிவ் ரிஸ்க் கவரேஜ், இதுதான் வந்து இன்னொரு முக்கியமான அம்சம். விரிவான இடர்பாடு மற்றும் ஆபத்து பாதுகாப்பு இதுல ஒரு முக்கியமான அம்சமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இப்ப பண்ணியிருக்காங்க. இதுல விவசாயிகள் வந்து நம்மளாவே நம்மளுடைய பயிர் காப்பீட்டை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். தேசிய பயிர் காப்பீட்டு ஆன்லைன் போர்ட்டல் ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஆன்லைன் போர்ட்டலில் நம்மளே வந்து எளிதாகவும் இருக்கும், அது யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ற வகையிலும் இருக்கு. அடுத்தது விவசாயிகளுக்கான ஆப், இப்ப எப்படி உழவன் ஆப் எப்படி தமிழக அரசு நம்ம சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி விவசாயிகளுக்கான ஆப், அப்புறம் வந்து மகசூல் கணக்கீடு, நமக்கு வந்து பிரீமியம் கால்குலேட்டர் எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மகசூல் வந்து கணக்கீடு செஞ்சு அப்போதான் வந்து இழப்பு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்கு வந்து ரிமோட் சென்சிங் போன்ற உயர் தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்துறாங்க. அதனால விவசாயிகளுக்கு சரியான அளவு மகசூல் இழப்பு என்னன்னு கண்டுபிடிச்சி ஒரு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கிறதுக்கு கொண்டு ஒரு வழி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த திட்டம் வந்து விவசாயிகளின் விருப்பத்தின் பேர்ல தான் தரப்படுகிறது. குறிப்பாக காரிஃப் 2020ல இருந்து விவசாயிகள் விருப்பப்பட்டு சேர்ந்துக்கிற மாதிரி இருக்கிற ஒரு முக்கியமான திட்டம் தான் இது. இதனுடைய இன்னொரு அம்சமா வந்து வெதர் பேஸ்டு கிராப்பிங் இன்சூரன்ஸ் சொல்றாங்க, வேளாண் காலநிலைக்கேற்ற பயிர் காப்பீடு திட்டம். இது வந்து கேரளாவில் நடைமுறை இருக்கு, பட் நம்ம தமிழகத்தை பொறுத்த மட்டும் சிறப்பா இந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்கம்மா.
1: அருமைங்க சார். குறிப்பா எந்தெந்த பயிர்களுக்கு காப்பீடு செய்வதற்காக இந்த பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க?
0: விவசாயிகள் அனைவருக்கும் நல்லாவே தெரியும், நம்ம மத்திய அரசு பொறுத்த மட்டும் ரெண்டு பருவங்கள், காரிஃப் மற்றும் ராபி பருவங்கள். அது முதல் பருவம் வந்து காரிஃப். இந்த காரிஃப்ல உணவு தானிய பயிர்கள், சிறுதானிய பயிர்கள் மற்றும் பயிர் வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து நம்ம பண்றாங்க. குறிப்பா உணவு தானிய பயிர்கள் நான் சொல்லணும்னா நெல், கோதுமை, நம்ம ஊர்ல பார்த்தா நெல், அப்புறம் சோளம், மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு. பயிர் வகை பயிர்களான பாசிப்பயிறு, உளுந்து, துவரம்பருப்பு, கொள்ளு, கொண்டக்கடலை. இது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வித்து பயிர்களான நிலக்கடலை, சூரியகாந்தி, சோயாமொச்சி, ஆமணக்கு போன்ற பயிர்களையும், அது மட்டும் இல்லாமல் வணிக ரீதியான ஒரு ஆண்டுக்கு பயிர் விடுறோம் இல்லைங்களா, கரும்பு, பருத்தி, வெங்காயம், இஞ்சி, மஞ்சள், உருளைக்கிழங்கு, வாழை, அன்னாசி, மரவள்ளி, மிளகாய் போன்ற பயிர்களும் பயிர் காப்பீட்டு வரம்புக்குள்ள வருதுங்க. குறிப்பா வந்து இந்த வாழை, இப்ப வாழை இப்ப கூட கடந்த ரெண்டு வாரம் முன்னாடி கோபி பன்னாரி அந்த சைட்ல வந்து சூறைக்காற்று அடிச்சு ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர்ல இருக்க வாழை மரங்கள் அழிஞ்சிருச்சு, அறுவடைக்கு தயாரா இருந்த வாழை மரங்கள் அழிஞ்சிருச்சுன்னு நிறைய வந்து செய்திகள் பார்த்தோம். சோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இந்த பயிர் காப்பீடு திட்டம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அரணா இருக்குங்க.
1: இப்ப நிறைய பயிர்கள் சொன்னீங்க சார், நெல் பயிரா இருக்கட்டும், அதே போல பயிர் வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், எல்லாத்துக்குமே வந்து நம்ம காப்பீடு செய்யலான்னு ஒரு சில பயிர்களை சொன்னீங்க. இந்த விவசாயிகள் செலுத்த வேண்டிய பிரீமிய தொகை அது எவ்வளவு இருக்குங்க சார்?
0: நல்ல கேள்விமா அது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நான் முதல்ல நான் துவக்கத்திலேயே வந்து சொன்னேன், இந்த பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் முக்கியமான அம்சம் என்னன்னா பிரீமியம் தொகை, விவசாயம் செலுத்தக்கூடிய பிரீமியம் தொகை வந்து மிகவும் குறைவாக இருக்கு அப்படின்ட்டு. இதுல வந்து என்ன மாதிரி இருக்குன்னா, நான் ரொம்ப குறிப்பா சொல்றேன், காரிஃப் பருவத்திற்கு அது உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், பயிர் வகைகள் போன்றவருக்கு காப்பீட்டு தொகையில 2% மட்டுமே நம்ம பிரீமியம் தொகையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ராபி பருவத்திற்கு அதே உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பயிர் வகை பயிர்களுக்கு 1.5% பிரீமியம் தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நம்ம காப்பீடு தொகையில இருந்து இவ்வளவு மட்டும் நம்ம செலுத்தினா போதும், ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டதுன்னா நமக்கு உண்டான காப்பீட்டு தொகை விவசாயிகளோட வங்கி கணக்குல நேரடியா வந்துடும்.
1: குறிப்பா அந்த பருவத்தை பொறுத்து அந்த பிரீமிய தொகை மாறுது அப்படிங்கறத நீங்க சொன்னதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுதுங்க சார். அடுத்ததா, இப்ப நிறைய இடர்பாடுகள் பயிர் சாகுபடியின் பொழுது வந்து நடக்குது, எந்தெந்த இடர்பாடுகளுக்கெல்லாம் இந்த பயிர் காப்பீடு அப்படிங்கறது பொருந்துங்க?
0: இப்ப வேளாண்மையில பார்த்தோம்னா பல்வேறு இடர்பாடுகள் இல்லாட்டி ப்ராப்ளம்ஸ் நம்ம

0: நிறைய வருதுப்பா. சோ அதுல நம்ம என்ன பாக்குறோம்னா, இதுல குறிப்பா நம்ம சொல்றதுன்னா, இதுக்கு நோட்டிஃபைடு ஏரியா இப்ப தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஏன்னா மத்திய அரசுன்றதால ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நோட்டிஃபைடு ஏரியா கொடுப்பாங்க. அந்த பயிர்கள் அந்த ஏரியால இருக்கக்கூடிய பயிர், குறிப்பா நம்ம டெல்டா பகுதியில நெல் வந்து ஒரு நோட்டிஃபைடு கிராப். சோ அதுல மகசூல் இழப்பு ஏற்பட்டுருது. இந்த மாதிரி இடர்பாடுகள், தவிர்க்க முடியாத இடர்பாடுகள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மழை, வெள்ளம், புயல், வறட்சி கூட இதுக்கு வந்து இதுல வந்திருக்கு, மற்றும் பூச்சி மற்றும் நோய், இதனுடைய இழப்புகளால காப்பீட்டு வரம்புக்குள்ள இதெல்லாம் வந்துடும். இது தவிர இது ஒண்ணு, இது எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப எளிதெல்லாம் தெரியும். அடுத்தது இது தவிர நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னா, அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகள், குறிப்பா நம்ம குருவையில வந்து இந்த ஒரு பெரிய அறுவடைக்கு பின் இழப்பு வந்து அதிகமா இருக்கு. சோ அறுவடைக்கு பின் வந்து மழை இல்லாட்டி புயல் வரும்போது அதுக்கும் வந்து இவங்க வந்து ஒரு 14 நாள் டைம் மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ நம்ம அறுவடை செஞ்சு காய வச்சிருந்தோம்னா அதுக்குள்ள வந்து பெரிய இடர்பாடுகள் வந்தா அதுக்கு இழப்பீடு தராங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் வந்து லோக்கலைஸ்டு கலாமிட்டி. சிறிது நேரத்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, மேற்கு மாவட்டங்கள்ல சூறைக்காற்று வந்து வாழை மரங்கள் விழுந்துருச்சுன்ட்டு. அந்த மாதிரி லோக்கலைஸ்டு இப்ப நம்ம ஒரே ஒரு கிராமத்துல மட்டும்தான் அந்த பாதிப்பு அதிகமா இருக்கும். அதை கூட இதுல வந்து கருத்துல எடுத்துக்கொண்டு அதுக்குண்டான மகசூல் இழப்புக்கு ஏற்ப நிவாரணம் அளிக்கிறாங்க. அதுக்குண்டான வசதிகளும் இந்த திட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்குமா.
1: நம்ம வானொலியிலேயா இருக்கட்டும் இல்ல மற்ற ஊடகங்கள்லயா இருக்கட்டும், என்னதான் நம்ம இந்த பயிர் காப்பீடு பத்தின விழிப்புணர்வை வந்து உழவர்களுக்கு கொடுத்தாலுமே, உங்களுக்கு வந்து இந்த பயிருக்கு இந்த நேரத்துல நமக்கு சரியான காப்பீடு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க உணர்றது இல்ல. சோ அப்படி உணராததன் ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அதுதான் இப்ப சொன்னீங்க நீங்க, இந்த இடர்பாடுகளுக்கெல்லாம் விவசாயிகளுக்கு அந்த பயிருக்கு காப்பீடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வகையில எந்தெந்த இடர்பாடுகள் ஏற்பட்டா அவங்களுக்கு காப்பீடு கிடையாது அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா சார்?
0: சில இடர்பாடுகள் இந்த காப்பீடு வரம்புக்குள்ள வந்து வர்றதில்ல. அதுல குறிப்பா நம்ம சொல்றதுன்னா, இப்ப ரெண்டு நாட்டுக்கிடையே சண்டை ஏற்படுது. இப்ப நம்ம இப்ப நீங்க கூட மேற்காசியா பகுதிகளில் வந்து நிறைய சண்டைகள் நட்டு இருக்கு. அதே மாதிரி ரெண்டு நாடுகளுக்குள்ளேயே ஏற்படும், அதே மாதிரி ஒரு போர், அப்புறம் அணுக்கதிர் வீச்சு. அது மட்டும் இல்லாம சில சமயம் நம்ம அண்டை அயலாளர்களும் நடக்கும் போட்டி பொறாம, அதன் மூலம் சில பயிர் இழப்பு சில சமயம் இந்த மாதிரி நடந்துடும். அது மட்டும் இல்லாம நாம் வளர்க்கப்படும் விலங்குகள் அப்படி வன விலங்குகளால் ஏற்படும் இழப்புகள் போன்றவை இந்த காப்பீடு வரம்புக்குள் வருவதில்லை.
1: சில நேரங்கள் இப்ப நீங்க சொல்லும் பொழுதுதான் எனக்கு தோணுது என்னன்னா, பக்கத்து காட்டுக்காரங்க நல்ல பயிர் விளந்திருக்கும், பக்கத்து காட்டுக்காரங்க வந்து தீ வச்சு போயிருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் கூட அதெல்லாம் கூட நம்ம பார்க்க முடியுது. இப்போ அதுவும் இதுல வருமா?
0: அது வர்றதில்லன்னு தான் அவங்க வந்து அரசாங்கத்துல வந்து தெரிவிச்சிருக்காங்கம்மா.
1: சரிங்க.
0: அது ஆனா எங்கயோ ஒரு 100 to 1 1000 தமிழ்நாடு வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இல்ல. பட் எங்கேயோ ஒரு பாதிப்பு இருக்கிறத நம்ம கொண்டு வரதில்ல, அவங்க அதை கொண்டு வரல. அப்புறம் நான் ஏற்கனவே அறுவடைக்கு பின் செய் இழப்பீடு 14 நாளுக்குள்ள தராங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இதை வந்து கதிர் அடுப்புக்கு வந்து வச்சுட்டு கட்டுக்கட்டி வச்சு எல்லாம் முடிஞ்சு அந்த ஸ்டேஜ்ல வந்தா தர மாட்டாங்க. அறுவடைக்கு முடிஞ்ச உடனே அடுத்தது நம்ம வந்து அதை உலர்த்தி கட்டுக்கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு இடைப்பட்ட ஒரு காலகட்டத்துக்கு மட்டும்தான் இந்த பயிர் காப்பீடு, அது மட்டும்தான் பின்சை பயிர் காப்பீடு வரம்புக்குள்ள வரும், இந்த இது வராதுமா. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க, விவசாயிகள் வந்து நிறைய நம்ம திருச்சி அகில இந்திய வானொலியா இருக்கட்டும், மாநில அரசின் வேளாண்மை துறை நிறைய வந்து விழிப்புணர்வு வந்து கொடுக்கறாங்க. அந்த கட் ஆஃப் டேட், குருவைக்கு ஒரு கட் ஆஃப் டேட், அதுவும் நம்ம அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டெண்டும் பண்ணி கொடுக்கறாங்க. அதுக்குள்ள வந்து நம்ம இதுல வந்து பாலிசி எடுத்துட்டோம்னா கண்டிப்பா இதனோட பயன்கள் நமக்கு எல்லாமே முழுமையும் கிடைக்குமா.
1: அதே மாதிரி இந்த பயிர் காப்பீடை பொறுத்த வரையிலும் ஒரு உழவர் வருஷத்துக்கு எத்தனை முறை அதை வந்து பயன்பெற்றுக்கலாம்? ஏன்னா இப்ப வருஷத்துக்கு ஒரு சில விவசாயிகள் 3 போகம் பண்றவங்களும் இருக்காங்க, 2 போகம் பண்றவங்களும் இருக்காங்க. அப்ப ஒரு விவசாயி ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை இந்த பயிர் காப்பீடு திட்டத்துல பயனடையலாம்?
0: இது ஒரு நல்ல கேள்விமா. இதுக்கு வந்து என்ன அவங்க சொல்றாங்கன்னா, ஆண்டுக்கு 2 முறை இதற்கான பயன்களை அனுபவிக்க முடியும். அதாவது ஒண்ணு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காரிப் பருவம், அதாவது முன் பருவம், அடுத்தது ராபி பருவம், அதாவது நம்ம June 1 இருந்து ஆரம்பிச்சு September உள்ள அந்த ஒரு பருவம். நம்ம ஊர்ல குருவை வரும்னு வச்சுக்கோங்களேன், குருவைக்கு ஒரு தனியா ஒரு நம்ம காப்பீடும் பண்ணிக்க முடியும். அப்புறம் October 1 இருந்து ஆரம்பிச்சு தை மாசம் மாசி மாசம் வரைக்கும் வரும். சோ அந்த பருவத்துல பார்த்தோம்னா நம்ம ராபின்னு சொல்றோம். அந்த ராபி பருவ திட்டத்துக்கும் தனித்தனியாவே இவங்க வந்து அந்த திட்டத்தை இந்த திட்டத்தின் காப்பீடு செஞ்சுக்க முடியும்.
1: நல்லதுங்க சார். அடுத்ததா இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் போது ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு நேரடியா ஒரு விவசாயி போய் யாரையாவது பார்த்து அணுகணும் அப்படின்னா அது எந்த இடமா இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவாவே சொல்லுங்க சார்.
0: இந்த தொழில்நுட்ப யுகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. இப்ப நான் குறிப்பா சொல்றேன்னா வேளாண்மை துறை, தமிழ்நாடு அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மிகவும் சிறப்பா இந்த திட்டத்தை வந்து முன்னெடுத்து சென்றுட்டு இருக்காங்க. சோ அதுக்குன்னு உதவி வேளாண்மை இயக்குநர் மற்றும் வேளாண்மை அலுவலர்கள்லாம் இருந்து அவங்களுக்கு இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு சிறப்பா செய்யறாங்க. அது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன இன்னும் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நம்மளே விவசாயிகள் என்ன செஞ்சுக்கலாம்னா, நமக்கு ஏற்படும் சந்தேகத்தை உடனடியா நம்ம என்ன பண்றோம்,

0: இப்ப நம்ம தான் மொபைல் வச்சிருக்கோம். சோ மொபைல் ஆப் மூலமா நம்ம பண்ணிக்கலாம். அனைவருமே இப்ப விவசாயிகள் ஒரு 90% மேல ஆண்ட்ராய்டு மொபைல் தான் வச்சிருக்காங்க. சோ அப்ப அதுல ஈஸியாவே பண்ணிக்கலாம். www.pmfby.pm அதனா பிரைம் மினிஸ்டர், எஃப்னா ஃபசல், பினா பீமா, ஒய்னா யோஜனா, pmfby.gov.in இந்த இணையதளத்துல போய் பாத்தீங்கன்னா எல்லா விவரமும் அதுலயே இருக்குமா. அதுல குறிப்பா நான் சொல்றதுன்னா கிருஷி ரக்ஷக் போர்ட்டல் அண்ட் ஹெல்ப்லைன் KRPH அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டல் நமக்காகவே வச்சிருக்காங்க. இதன் தொடர்பு எண்கள் வந்து 1447. மறுபடியும் சொல்றேன், 1447. இதை வந்து நம்ம நேரடியா அவங்க கிட்ட நம்ம வந்து தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம இப்பதான் வந்து தொழில்நுட்பம் ரொம்ப முன்னேறிடுச்சு இல்லைங்களா, எல்லாத்துக்கும் நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்றோம். இப்ப ரயில் டிக்கெட்டுக்கு நம்ம ஈஸியா வந்து மொபைல், முன்னாடிலாம் போய் எல்லாம் கவுண்டர்ல நின்று வாங்குவோம், இப்ப மொபைல்லயே கூட நம்ம வாங்கிக்கிறோம். சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு சாட் பாட்னு சொல்லக்கூடிய ஒரு புது அம்சத்தை அதுல வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நம்ம PMFBY இதுக்கும் வந்து வாட்ஸ்அப் சாட் பாட்னு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. அந்த நம்பரும் நான் இப்ப சொல்றேன். அந்த நம்பர் பாதி ஒன்னு போலதான் வருங்க, 70 65 51 44 47, 70 65 51 44 47. இதுல பாத்தீங்கன்னா கடைசி 5 நம்பர் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி KRPH அந்த நம்பர் தான், 1447 அதே நம்பர் தாங்க. சோ இதுல வந்து நமக்கு ஈஸியா அந்த தகவலை வந்து, இது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு, அந்த ரீதியில நமக்கு வந்து ஒரு வசதி செஞ்சு கொடுக்கறதால நமக்கு வந்து என்னென்ன சந்தேகம் இருக்கு, நமக்கு எவ்வளவு பிரீமியம், எவ்வளோ நமக்கு என்ன இந்த பயிர் இருக்கா, என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் உண்டான தகவலையும் இது உடனுக்குடன் இதை வந்து தெரிவிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளே வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இணையதள முகவரி pmfby.gov.in இதுல போய் நம்ம ஒரு விவசாயியா நீங்க போயிட்டு நம்ம செல்போன் எண் மற்றும் சில விவரங்கள் கேட்கும். அதுல வந்து நீங்க அந்த முகப்பு பக்கத்திலே லாங்குவேஜ் இருக்கும், அதுல போய் கிளிக் பண்ணிட்டு தமிழ் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பக்கம் முழுவதும் தமிழாவே மாறிடுதுங்க. மிகவும் ரொம்ப அருமையா இருக்கு. அந்த தமிழ்ல வந்து எல்லா விவரங்களும் தமிழ்ல தான் இருக்கும். முதல்ல எடுத்த உடனே விவசாயின் மூளை, ஆக்சுவலா இங்கிலீஷ்ல ஃபார்மர் கார்னர் கொடுத்திருந்தாங்க, நம்ம தமிழ்ல விவசாய மூளை அப்படின்னு இருக்கும். அந்த விவசாய மூளையில போய் நம்ம கிளிக் பண்ணோம்னா மொபைல் எண்ணை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் சில விவரங்கள், இன்னும் 2-3 விவரங்கள் எல்லாம் கேட்பாங்க உங்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு. உறுதிப்படுத்திக்கிட்டு ஒரு ஓடிபி ஒண்ணு, இது எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த ஓடிபியை நம்ம வந்து உள்ளீடு செஞ்சிட்டோம்னா நம்ம வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு விவசாயி ஆயிடுவோம். ஸோ அதன் மூலம் அதுல இருக்கக்கூடிய எல்லா தகவலும் நமக்கு மிகவும் எளிதாகவும், நம்மளே வந்து இதுக்காக வேண்டி நம்ம வந்து ஒரு ஏடி ஆபீஸ் போகணும், தாலுகா ஆபீஸ் போகணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, கிளைம் உடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, எவ்வளவு நாள்ல வரும், செட்டில் ஆயிடுச்சா என்ன, எல்லா தகவலுமே நீங்க ரொம்ப எளிதாக விவசாயிகள் தெரிஞ்சுக்கொள்ள முடியுங்க. இது இந்த தகவல் தொழில்நுட்பத்தை வந்து விவசாயிகள் வந்து மிகவும் நல்ல முறையில பயன்படுத்திக்கணும், ரொம்பவும் எளிதாகவும் இருக்கு. குறிப்பா நான் சொல்றதுன்னா நம்ம தமிழ்லயே இருக்குங்க, அதுதான் வந்து இதனுடைய முக்கியமான ஒரு அம்சமா இருக்குங்க.
1: சிறப்புங்க சார். இப்ப மக்கள்கிட்ட நிறைய மொபைல் பயன்பாடு அப்படிங்கறது நிறையவே அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில விவசாயிகள் மட்டும் இதுல விதிவிலக்கு இல்ல, நிறையவே நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. குறிப்பா ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்தக்கூடிய உழவர்களை நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில இப்ப கொஞ்சம் முன்னாடி பேசும்பொழுது சொன்னீங்க, அந்த ஆப்ல வந்து பயன்படுத்தி அவங்க வந்து இந்த பயிர் காப்பீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ குறிப்பா என்னென்ன ஆப் வந்து இந்த பயிர் காப்பீட்டுக்கு அப்படின்னு இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார்.
0: விவசாயிகள் எல்லாம் அதுக்கப்புறம் உங்க நம்பரை நீங்க போடணும், அப்புறம் அதுல ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம வந்து உள்ளீடு செஞ்சிட்டோம்னா எல்லாமே இதுல வந்துடும். 10 இந்திய மொழிகள், குறிப்பா அதுல தமிழ் இருக்கு. சோ 10 இந்திய மொழிகள்ல இந்த ஆப் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் வந்து என்ன பயிருக்கு நம்ம பண்ண போறோம், பிரீமியம் கால்குலேட்டர்னு ஒண்ணு இருக்குங்க. அதுல நம்ம எவ்வளவு பிரீமியம் செலுத்தணுங்கிறது, முன்னாடி வந்து 564 ரூபாய் வந்து காரிஃப் பருவத்துக்கு நெல்லுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப பிரீமியம் தொகை வந்து ஒவ்வொரு பருவத்துக்கும் அந்த பயிருக்கும் அந்த மாவட்டம் இல்லாட்டி அந்த நோட்டிஃபைடு ஏரியாவுக்கும் மாறும், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சோ அப்ப நம்ம எவ்வளவு என்னன்னு கரெக்டாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அதுல வந்து நம்ம டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. சோ ஏரியா இப்ப தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்ல, தஞ்சாவூர் 1-2 அப்படின்னு 2 இருக்கு, உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா தஞ்சை மாவட்டம் வேளாண்மையில ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு மாவட்டம். அதுல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், கூட்டுறவு வங்கியே 2 இருக்கு இல்லீங்களா, தஞ்சாவூர் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், கும்பகோணம் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் மாதிரி இதையும் தஞ்சாவூர் 1 அண்ட் 2 பிரிச்சிருப்பாங்க. சோ அதுக்கேற்ற 1 அண்ட் 2 பகுதிகளில் நீங்க வந்து அதை லாக் ஆன் பண்ணி

0: நீங்க எல்லாத்தையுமே நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தகவல் எல்லாமே வந்து உங்களுக்கு இவ்வளவு பிரீமியம் கால்குலேட்டர். அடுத்தது என் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, எனக்கு வந்து ஒரு இழப்பு ஆயிடுச்சு, புயல் வந்துருச்சு, மழை வந்துருச்சு, சோ அதன் மூலமா எனக்கு இருக்கு, அப்ப நான் என்ன பண்ணலாம், சோ அப்ப எனக்கு எவ்வளவு ஸ்டேட்டஸ்ல எனக்கு கிளைம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கேன் லோக்கலைஸ்டு கெலாமிட்டி. அந்த லோக்கலைஸ்டு கெலாமிட்டி இப்ப என்னுடைய வயல்ல மட்டும் ஒரு வாய்க்கால் வந்து தண்ணி வந்து எங்க ஒரு நாலஞ்சு வயல் அடிச்சிட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களா, இதுதான் லோக்கலைஸ்டு கெலாமிட்டி. சோ அப்ப இதுக்கு என்ன பண்ணணும், இப்ப நம்ம வண்டி வச்சிருந்தோம்னா வண்டி ஒரு சிறு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்றோம், நம்ம இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கொண்டு போய் அப்புறம் அவர் போட்டோ எடுக்கிறாரு, அதெல்லாம் பண்ணி நம்ம வாங்கிக்கிறோம் இன்சூரன்ஸ் கிளைம். அதே மாதிரி வசதிகளும் இதுல கொடுத்திருக்காங்க. சோ இதுல நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து போட்டோ எடுத்து அவங்களுக்கு அதுல அப்லோட் பண்ணிடலாம், மற்றும் ஒரு நிமிஷம் வீடியோ கூட எடுத்து அப்லோட் பண்றதுக்கு உண்டான வசதிகள் இருக்கு. இதன் மூலம் என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு என்ன பாதிப்புங்கிறது இப்ப வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு உடனடியாக நம்ம தெரியப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு வசதிகளை இந்த பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் வந்து உருவாக்கி தந்திருக்கு. இப்ப நாங்க வந்து இந்த அளவு சொல்லியிருக்கோம், திருச்சி அகில இந்திய வானொலி சீரிய முறையில இதற்கான வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. இதை நல்ல முறையில பயன்படுத்தி நீங்க மொபைல்ல கண்டிப்பா இந்த ஆப் தரவிறக்கம் பண்ணி அதன் மூலம் வந்து இதன் பயன்களை வந்து எளிதிலையும் உறுதியாகவும் நம்ம வந்து பயன்பெற்று உங்களுடைய நிதி பாதிப்புகள் ஏதேனும் ஏற்படுத்துறது அது வந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு இந்த தருணத்துல ஒரு என்னுடைய அன்பான வேண்டுகோளை நான் வைக்கிறேன்.
1: விவசாயிகளுக்கு இதை கேட்டு கொஸ்டின் வருதோ இல்லையோ சார், எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு, கேட்டுக்கலாமா சார்?
0: சொல்லுங்க மேடம்.
1: பொதுவா இப்ப நம்ம பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அதை பத்தி தான் நம்ம பேசணும். இது வந்து ஒரு மத்திய அரசால கொண்டு வரப்படக்கூடியது அப்படின்னு அந்த தலைப்பிலேயே தெரியுது. இதையும் தாண்டி தனியார் கிட்ட இந்த மாதிரி பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படி எல்லாம் எதுவும் இருக்கா, ஒருவேளை இருந்துச்சுன்னா அதை போய் அணுகலாமா?
0: அது இந்த திட்டத்தை வந்து நீங்க இப்ப ரெண்டு வகையாக வந்து நம்ம சொல்லலாமா. ஒன்னு வந்து நேரடியா இப்ப நீங்க வங்கி கடன் வாங்குறீங்க, சொசைட்டில வாங்குறீங்க, அது வந்து நீங்க லோனி ஃபார்மர், கடன் பெறும் விவசாயி. சோ அதுல முதல்ல எல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க லோன் வாங்கினா பிரீமியம் அமௌண்ட் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு அந்த லோனே தருவாங்க. அப்புறம் இந்த திட்டத்துலதான் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காரிஃப் 2020 இருந்து உங்களோட வில்லிங்னஸ் கேட்டுட்டு, அதாவது நீங்க விருப்பப்படுறீங்களான்னு கேட்டுட்டு பண்றாங்க. சோ அது வந்து ஒண்ணு. அடுத்தது கடன் பெறாத விவசாயி. சோ கடன் பெறாத விவசாயி இருந்தா கூட அவர் வந்து பயிர் காப்பீட்டு வரம்புக்குள்ள வரணும் அப்படின்ற அடிப்படையில இந்த திட்டத்தை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு 10 ஏஜென்சி இருக்காங்க, இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய வகையில. அதுல சில தனியார் அமைப்புகள் இருக்கு, அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அந்த மாதிரி அவங்களும் இருக்காங்க. சோ உங்கள் பகுதியில யார் வந்து உங்களுக்கு எளிதில் அணுகும் வண்ணம் இருக்காங்களோ அவங்க கூட நீங்க போய் பண்ணிக்கலாம். எதுவா இருந்தாலும் இது கடைசியில வந்து உங்களுக்கு பிரீமியம் செட்டில் பண்றது, பிரீமியம் நீங்க கட்டினதுக்கு அப்புறம் அந்த கிளைம் செட்டில் பண்றது எல்லாமே வந்து நெட்வொர்க்ல பண்ணிட்டாங்க. எந்த விதமான ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தா அதை நிவர்த்தி செய்யறதுக்கு தான் இந்த மொபைல் ஆப்பும் இணையதள முகவரியும் கொடுத்திருக்காங்க. நீங்க எதா இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாமா?
1: சரிங்க சார். இன்னொரு கேள்விங்க சார், இப்ப ஒரு விவசாயி பயிர் காப்பீடு ஆயிடுச்சு, அதாவது அந்த பயிருக்கு அவருக்கு இழப்பு ஏற்பட்டுருச்சு, நம்ம மத்திய அரசு கிட்ட இருந்து இந்த இழப்பீட்டு தொகை வாங்கிடுறாரு அப்படின்னா, இப்ப இந்த வருஷம் அந்த மாதிரி ஏதோ இழப்பு ஏற்பட்டுச்சு வாங்கிட்டாரு, இதே அடுத்த வருஷமும் இந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்படுது, வாங்கறதுக்கு அவரு தகுதி படைத்தவரா இல்ல இதுல ஏதாவது வரம்பு அது மாதிரி எல்லாம்?
0: அப்படி எதுவும் இருக்காதுமா. ஏன்னா வந்து இது வந்து நம்ம பிரீமியம் செலுத்துறோம், அந்த பிரீமியம் செலுத்துறதுக்கு அதாவது அதுல நீங்க குறிப்பா அந்த கட் ஆஃப் டேட் குள்ள நம்ம பிரீமியம் செலுத்தி நம்ம பாலிசி நம்ம பேர்ல இருக்கா நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கணும். அந்த ஆப்ல நீங்க போய் உங்க பாலிசியை நீங்க வந்து தரவிறக்கம் பண்ணி வச்சுக்கலாம். காப்பீடு பொறுத்த மட்டும் நம்ம பயிரை காப்பீடு செஞ்சிடறோம், அதுதான் அந்த காப்பீடுக்கு இடர்பாடுகள் இல்லாட்டி இன்னர்கள் ஏற்பட்டு மகசூல் இழப்பு குறைஞ்சா அது எவ்வளவு பர்சன்ட் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதன் மூலமா அவங்களும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிமோட் சென்சிங் அந்த மாதிரி வகையில வந்து நிறைய டெக்னாலஜிக்கு பேஸ்டா வச்சிருக்காங்க. சோ அதன் மூலமா எத்தனை சதவீதம் மகசூல் பாதிப்பு ஏற்படுதுன்றதுக்கு ஏற்ற வண்ணம் உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான நிவாரணம் வழங்கப்படும். இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இருக்காதுமா?
1: சிறப்பு சிறப்புங்க சார். அதாவது ஒரு உழவர் வந்து நல்லா வெற்றி அடையணும் அப்படின்னா அவர் பயிரை மட்டும் சாகுபடி செய்யாம அதை சார்ந்த துணை தொழில்களையும் செய்யணும், அப்பதான் ஒண்ணுல ஏதாவது நஷ்டம் இருந்தாலும் இன்னொருல அதை ஈடுகட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இதுல கவனம் செலுத்துற மாதிரி பயிர் காப்பீட்டுலயும், அதாவது இந்த வருஷம் செஞ்சிட்டோம் நமக்கு பயிர் காப்பீடுல அது எந்த பிரச்சனையும் ஏற்படல அப்படின்னு அடுத்த வருஷம் அலட்சியம் இல்லாம வருடாந்திரம் இந்த பயிர் காப்பீடு அப்படிங்கறத
0: கரும்பு பண்ணிருந்தாருனா வருடாந்திரம், நெல் போட்டிருந்தாருனா குருவைக்கு அப்புறம் சம்பாக்கு அப்படி எடுத்துக்கலாம்.
1: ஆக மொத்தத்துல அந்த பருவத்துக்கு பருவம் நம்ம பயிர் காப்பீடு செய்யறது அப்படிங்கிற வகையில கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா பாத்தீங்கன்னா பயிர் காப்பீடுனா என்ன, அதோடைய அவசியம் என்ன, இப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை பருவத்துக்கு நம்ம பயிர் காப்பீடு தொகை வந்து பெற முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். இதையும் தாண்டி நம்ம உறவுகளுக்கு நிறைய சந்தேகங்கள் வரலாம், அவங்க உங்களை தொடர்பு கொள்றதுக்கு உங்களுடைய அலைபேசி எண் சொல்லுங்க சார்.
0: விவசாயிகள் அனைவருக்கும் என்னுடைய செய்தி என்னன்னா, தஞ்சை பகுதியில் இருக்கவங்க எப்போனா எங்கள் கல்லூரிக்கு வந்து, மருங்குளம் தாண்டி ஈச்சங்கோட்டையில இருக்கு ரோட்டு மேலே இருக்கு, யாரும் எப்போனா வந்து இது குறித்த சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பட்டிருக்கலாம்.

0: இருந்தாலும் உடனடியாக என்னை தொடர்பு கொள்வதற்கு என்னுடைய அலைபேசி எண் 80 72 76 24 95.
1: இன்னொரு தடவை சொல்லுங்க சார்.
0: 80 72 76 24 95.
1: ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றி, வணக்கம்.
2: பயிர் காப்பீடு திட்டத்தால எதிர்பாராத இயற்கை சீற்றங்களால் பயிர்கள் முழுசாவோ அப்படி இல்லனா பகுதியாவோ அழியறப்போ விவசாயிகளுக்கு ஏற்படுற பொருளாதார இழப்ப ஈடு செய்யறதோட விதைப்பு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டாலோ பயிர் முளைப்பு பருவத்துல ஏற்படுற பாதிப்பு அறுவடைக்கு அப்புறமும் இழப்புகள் இந்த மாதிரி ஏதேனும் ஏற்பட்டாலோ விவசாயிகளுக்கு பெரும் உதவியா இருக்கு இந்த பயிர் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு பல தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் முனைவர் கே ஆர் ஜெகன்மோகன் அவங்க. விவசாயிகளே, பருவத்துக்கு தகுந்த மாதிரி உங்க பயிர்களுக்கு உரிய காலத்துல பயிர் காப்பீடு செஞ்சு பயிரையும் பாதுகாத்துடுங்க, உங்களையும் பாதுகாத்துக்கங்க. நிகழ்ச்சியில இனி திருச்சிராப்பள்ளி மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இம்மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு மாவட்ட ஆட்சியரக கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள், விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நீர்ப்பாசனம், வேளாண்மை இடுபொருட்கள், வேளாண்மை சம்பந்தப்பட்ட கடனுதவிகள், விவசாய மேம்பாட்டிற்கான நலத்திட்டங்கள் குறித்து நேரிலோ மனுக்கள் மூலமாகவோ தெரிவிக்கலாம். விவசாய பெருமக்கள் இவ்வாய்ப்பினை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழி பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதி கறவை மாடு வளர்ப்பு பயிற்சி நடத்தப்பட உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். முதலில் பதிவு செய்பவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் தகவல்களுக்கு 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233 17 15. என் மீண்டும் ஒரு முறை 233 17 15 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகளே, மத்திய அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வழங்கியுள்ள அறிவுறுத்தலின்படி தமிழக அரசின் வேளாண்மை துறையினரால் அனைத்து பஞ்சாயத்துகளிலும் நிலையான வேளாண்மையை ஊக்குவித்தல், மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல், சமச்சீரான உரப் பயன்பாடு மூலம் சாகுபடி செலவை குறைத்தல், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனை அதிகரித்தல் ஆகிய நோக்கங்களுக்காக விளை நிலம் காப்போம் இயக்கத்தினை திறம்பட செயல்படுத்திடும் வகையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 6 வட்டாரங்களில் உள்ள 193 பஞ்சாயத்துகளிலும் விளைநிலம் பாதுகாப்பு திட்டத்தில் இம்மாதம் 30ஆம் தேதி வரை விவசாயிகளுக்கு பயிற்சி முகாம் நடத்தப்படுகிறது. இம்முகாமில் விவசாயிகளுக்கு மண்வள அட்டை பயன்படுத்துவதன் நோக்கம் குறித்தும், மண்வளத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்தும் தொழில்நுட்ப விளக்கங்கள் வழங்கப்படும். அத்துடன் மண்வளத்தை பாதுகாக்க பயிர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட உர பயன்பாடு, அங்கக இயற்கை உர பயன்பாடுகள், பசந்தால் உர பயிர்கள், நுண்ணூட்ட சத்துக்களை எவ்வாறு பயிர்களுக்கு பயன்படுத்துவது, நானோ உரங்கள் பயன்பாடு, திரவ உயிர் உரங்கள் பயன்பாடு போன்ற தொழில்நுட்ப விளக்கங்கள் பயிற்சியில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். மேலும் செயல் விளக்க முறையில் விவசாயிகளுக்கு ரசாயன உரங்கள், வளர்ச்சி ஊக்கிகள், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை பயன்படுத்தாமல் எவ்வாறு இயற்கை வேளாண்மை செய்வது போன்ற தகவல்கள் வழங்கப்படும். மேலும் இப்பயிற்சியில் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், அதிகப்படியான சமையல் எண்ணெய் நுகர்வினை எவ்வாறு குறைத்து சரிவிகித உணவு முறையினை தினசரி உணவு பழக்க வழக்கத்தில் பின்பற்றுவது போன்ற தகவல்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். பயிற்சியில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள், வேளாண் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கலந்து கொள்வதால் விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுடைய விவசாய சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு பயன்பெறுமாறு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளின் கவனத்திற்கு கரும்பு

நடவு செய்த 45 நாட்கள் கழித்து ஒரு முறை, 60 நாட்களில் ஒரு முறை, மீண்டும் 75 நாட்களில் ஒரு முறை என 3 முறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கரும்பு பூஸ்டர் நுண்ணூட்ட கலவையினை தெளிப்பதன் மூலம் கரும்பின் இடை கணுக்களின் நீளம் அதிகரிப்பதால் எடை அதிகரித்து 20% வரை மகசூல் கூடும். மேலும் வறட்சியை தாங்கும் திறனும் அதிகரிக்கிறது. எனவே விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு முதல் முறையாக 1 கிலோவும், இரண்டாவது முறை 1.5 கிலோ, மூன்றாவது முறை 2 கிலோ என 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து அதனுடன் ஒட்டும் திரவம் சேர்த்து இலை வழியாக தெளிக்க வேண்டும். தேவைப்படும் விவசாயிகள் தங்கள் மாவட்டங்களில் அமைந்துள்ள வேளாண் விரிவாக்க மையத்திலோ வேளாண் ஆராய்ச்சி நிலையங்களிலோ கரும்பு பூஸ்டரை பெற்று பயனடையுமாறு கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி அறிவிக்கின்றார். பப்பாளி சாகுபடி செய்ய ஆர்வமுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, பப்பாளி பயிர் பல வகைப்பட்ட மண்ணிலும் வளரக்கூடியது, எனினும் களிமண் நிலம் சாகுபடி செய்ய உகந்தது அல்ல. சமவெளி பகுதிகளில் மிதமானது முதல் சற்றே வெப்பம் அதிகமாக நிலவும் இடங்களில் நன்கு வளரும். மலை பகுதிகளில் சுமார் 1200 மீட்டர் உயரம் வரை வளரும். பப்பாளி இணை ஆண்டு முழுவதும் பயிர் செய்யலாம். இருந்தாலும் நடப்பு ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலங்கள் மிகவும் ஏற்றதாகும். நடவு பருவத்தில் அதிக மழை இல்லாமல் இருப்பது நல்லது. நிலத்தை 2 அல்லது 3 முறை உழுது சமன் செய்து கொள்ள வேண்டும். பிறகு 1.8 மீட்டர் இடைவெளியில் 45 சென்டிமீட்டர் நீளம், 45 சென்டிமீட்டர் அகலம், 45 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழிகள் எடுக்க வேண்டும். பின்பு குழிகளில் மண் தொழுவுரம் நிரப்பி நாற்றுக்களை குழியின் மத்தியில் நட வேண்டும். 1 ஹெக்டருக்கு 500 கிராம் விதைகள் இருந்தால் போதுமானது. 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கேப்டான் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நேர்த்தி செய்த விதைகளை தொழு உரத்தோடு மண் நிரப்பிய பாலித்தீன் பைகளில் 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். 1 பாலித்தீன் பையில் 4 விதைகள் விதைக்க வேண்டும். பிறகு பைகளை நிழல்படும் இடத்தில் வைத்து பூவாளி கொண்டு தண்ணீர் தெளிக்க வேண்டும். நாற்றுக்கள் 60 நாட்களில் நடவுக்கு தயாராகிவிடும். வாரம் 1 முறை நீர் பாய்ச்சினால் போதுமானது. செடிகளை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ளுதல் அவசியம். ஒவ்வொரு செடிக்கும் அடி உரமாக 10 கிலோ தொழு உரம் இட வேண்டும். ஆண் பெண் செடிகளை நீக்கியவுடன் செடி ஒன்றிற்கு 50 கிராம் தழை மணி சாம்பல் சத்துக்களை 2 மாதத்திற்கு 1 முறை, நடவு செய்த 3 மாதத்திற்கு பிறகு கொடுக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பாக நாற்றங்காலில் நூற்புழு தாக்குதலை தடுக்க 1 பாலித்தீன் பையில் 1 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தை இட வேண்டும். செடியின் மேல் பாகத்தை சுற்றி தண்ணீர் தேங்கி நின்றால் வேரழுகள் நோய் பரவக்கூடும். இந்நோய் தாக்கிய செடிகள் வாடி இறந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 0.1% போர்டோ கலவையினை வேர்கள் நனையுமாறு ஊற்ற வேண்டும். 15 நாட்கள் இடைவெளியில் 2 அல்லது 4 முறை ஊற்ற வேண்டும். பழங்களின் தோல் சற்றே மஞ்சள் நிறமாக வரும்போது அறுவடை செய்ய வேண்டும். வாய்ப்புள்ள விவசாயிகள் பப்பாளியினை சாகுபடி செய்து பயன்பெறுங்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 8 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். இந்திய ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுப்பில் ஸ்லோவேக்கியா அளித்த ஆதரவிற்காக அந்நாட்டு பிரதமர் ராபர்ட் ஃபிக்கோவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்தார். இரு நாடுகளில் உள்ள தொழில்துறைகள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் வர்த்தகர்கள் பயன்பெறும் வகையில் பிரதமர் முன்னிலையில் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இன்று கையெழுத்தாயின. எல்நினோ சூழலிலும் நாட்டில் போதுமான அளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதால் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கரீஃப் பயிர்களுக்கு உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும், ரபி பருவத்திற்கான உர விநியோகம் வரும் நவம்பர் மாதம் தொடங்கும் என்றும் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் முக்கிய உந்து சக்திகளாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அறிவியல் சார்ந்த வளர்ச்சியின் மீது அரசு செலுத்திய கவனத்தால் தேசிய மற்றும் அரசின் முதன்மை திட்டங்களில் தொழில்நுட்பம் இன்றியமைந்ததாக மாறியுள்ளது என்றார்.

0: தமிழகத்தில் பள்ளி மாணாக்கருக்கான காலை உணவுத் திட்டம் வரும் செப்டம்பர் 17 தேதி முதல் 6 முதல் 8 வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இத்திட்டம் 1 முதல் 5 வகுப்பு வரை செயல்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் புதிய குடும்ப அட்டை கோரி 2,25,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 46,000 குடும்ப அட்டைகள் விநியோகிக்க தயார் நிலையில் உள்ளதாக மாநில உணவு வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. கோவை சாய்பாபா காலனி பகுதியில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலம் இம்மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் 71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் இப்பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேம்பால பணிகளின் தரத்தில் எவ்வித குறைகளும் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். 2026-27 ஆண்டு நிதிநிலை அறிக்கைக்கான துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி சுப்ரியா சாகு உள்ளிட்ட துறைசார் உயர் அலுவலர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்தில் 56 காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக திரு மதிவானன், விருதுநகர் கௌதம் கோயல், சேலம் குத்தாலிங்கம், திருவண்ணாமலை கார்த்திகேயன், கடலூர் விவேகானந்தா சுக்லா, நாமக்கல் யாதவ் கிரீஷ் அசோக், மதுரை யாதவ் தேவநாதன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் விமான பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் வகையில் யாத்ரி சுவிதா திவஸ் நிகழ்ச்சிகள் இன்று கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கோவை விமான நிலையத்தில் பணியாளர்களுக்கு உடல் பரிசோதனை மற்றும் கண் பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. தமிழகத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் கீழ் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களும் இயங்கி வரும் நிலையில் இப்பயிற்சி நிலையங்களில் கலந்தாய்வுக்கான கால அவகாசம் 13 தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் மாணாக்கரின் நலன் கருதி நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 30 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நாளை மறுநாள் முதல் தொடங்க உள்ளன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் சர்வதேச முதியோர் கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தலைமையில் அனைத்து துறை அரசு அலுவலர்களும் இது தொடர்பான உறுதிமொழியை ஏற்றனர். தூய்மை இந்தியா இயக்கம் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின்படி சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் உள்ள பொது இடங்களை தூய்மையாக பராமரிக்க சுவரொட்டிகளை அகற்றும் பணியினை மாநகர ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று நேரில் ஆய்வு செய்தார். கோதையாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக நாளை முதல் வரும் அக்டோபர் 31 தேதி வரை வினாடிக்கு 150 கனஅடிக்கு மிகாமல் நீர் திறக்க அரசு ஆணையிட்டுள்ளது. 138 நாட்கள் திறக்கப்படும் இத்தண்ணீரின் மூலம் நெல்லை மாவட்டத்தில் உள்ள 17,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். திருச்சி, தஞ்சை, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சிவகங்கை, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருப்பத்தூர், வேலூர், தென்காசி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 26 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கிப் போட்டியில் இந்தியா நாளை ஜப்பானுடன் மோதுகிறது. லண்டனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸினை ஆஸ்திரேலியா லண்டன் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி FIFA உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகளின் நிலவரம் ஒலிபரப்பாக கேட்கலாம்.
2: Hello, I'm Adi Adedoyin at the BBC Sports Centre with the latest World Cup news. It was a good night for Arsenal's Kai Havertz at the World Cup. He scored twice as Germany hammered Curaçao 7-1.
3: Of course, to start the tournament this year like that is special and, yeah, should give us a lot of confidence.
2: Also in Group E, Ivory Coast beat Ecuador 1-0. Their winning goal was scored by the Manchester United winger Amad Diallo in the 90th minute. Meanwhile, in Group F, Japan scored an 89th-minute equaliser as they drew 2-2 with the Netherlands. Here's the Netherlands captain, Virgil van Dijk.
4: A very difficult game from start to finish, and we got a point. That's the reality, and now we have to move on. Get ready for Sweden. It will be another big challenge again, and but we have all week to prepare for that.
2: Also in Group F, Liverpool's Alexander Isak and Arsenal's Victor Gyökeres both scored as Sweden beat Tunisia 5-1. Here's the Sweden boss, Graham Potter.
5: Obviously, it's a great night for us, a great start. A solid team performance that then allowed Alex and Victor to show their quality, which obviously they did. It's obviously a good night to start the tournament with 5-1, and a win is fantastic for us.
2: The World Cup action continues today. In Group G, Belgium play Egypt in Seattle. There are also two matches.

இனிமையான இரவு நேரம் இதமான பாடல்களோடு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள் இந்த நேயர்கள் உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க, விருப்பமான பாடலை கேட்டு ரசிங்க.

0: சொல்லு கார்த்தி. டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதவில்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
0: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
0: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரி.

0: ஐயா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: இனிமையான இரவு நேரம், இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு நினைச்சிருக்கோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் 8:17 ஆகும் போது 80-90 காலகட்டங்களிலிருந்து விருப்பமான பாடலை கேட்க வந்திருக்கக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம், சமயபுரம் சர்வேஸ்வரி.
2: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் இன்னைக்கு?
3: சொல்லி சொல்லி நீ பாரம்மா, அந்த பாட்டு வேணும் ஐயா.
2: அடுத்த வரி மறந்துருச்சா?
3: இல்ல இல்ல, டிபிக்கல் முத்து.
2: இல்ல
3: சொல்லி, நல்லா பாடுவேன்.
2: மகிழ்ச்சி இணைப்பு கிடைத்த அந்த மகிழ்ச்சியில அடுத்த வரி ஞாபகத்துக்கு வரல,
3: அப்படிதானே?
2: தாராளமா அனுப்பலாமா, இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ள அனுப்புங்க. நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் வருது, கேட்டு ரசிப்போம்.

0: நேரம் 8:23 17 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை. இனிமை இப்பொழுது நேரலையில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் மலசு மாவட்டம் கன்னியாகுளம் ரெங்கம்மாள் பேசுறீங்க சார்.
0: ரெங்கம்மாள் பேசிட்டு இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா
0: சார்? நல்லா இருக்கும். நீங்க பேசும்போதே பின்னாடி காத்து சேர்த்து அடிச்சுட்டு இருக்கு, அவ்வளவு காத்தா? பகல்ல அடிச்ச வெயிலுக்கு இந்த லேசா தென்றல் காற்று இந்த நேரத்துக்கு ரொம்ப இனிமையா இருக்குமே. இந்த மாதிரி சூழல்ல தான் நல்ல ஒரு பாடல் கேட்கவும் மனசு ஆசைப்படும். அப்படி என்ன பாட்டு வேணும் சகோதரிக்கு?
1: நீங்க
0: கேக்கல, நீங்க கேக்குறீங்க. எத்தனை குழந்தைகள் இருக்காங்க வீட்டுல? அந்த இரண்டு நிலாக்களுக்காக இந்த இரவு நிலவில் பாடல் வருகிறது, கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி, வணக்கம்.

0: இனிமையான இரவு நேரத்தை மேலும் இனிமையாக்கிட்டு இருக்கு இடைக்கால பாடல்கள் அப்படின்னு தான் சொல்லணும். 8:28 கடந்து 29 நிமிடத்தை நெருங்கிட்டு இருக்கோம். இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேயர்கள் பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்காங்க. காலத்தால் அழியாத காவிய கானங்களை நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னா இரவு 10 மணிக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில் கேட்கலாம். இப்போ பாடல் கேட்க யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் பாலசுந்தரம்ல தங்கவேல்.
0: தங்கவேல் ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்க கூலி வேலை சார் பாக்குறோம்.
0: சரிங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு
1: ஐயாக்கு? இன்னைக்கு வைஐசி பிறந்தாத்துல இருந்து சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க ஐயா. நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேரம் 8:34 18 நொடிகள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் சுவையான நிகழ்ச்சி. இப்பொழுது நேரலையில் பாடல் கேட்க வந்திருக்கிறார் ஒரு அன்பர், சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் நஞ்சசங்கரை கிராமம், கே கே சாமி சார்.
0: கே கே சாமி, அவ்வளவுதான் முழு பேரே? அவ்வளவுதான் கே கே சாமி. கருப்புசாமி, அதான் நீங்க சுருக்கி கே கேன்ட்டீங்க. ஓ சார், சரி சரி. அரசு பள்ளியா தனியார் பள்ளியிலயா?
1: அரசு பள்ளி சார்.
0: சரி, என்ன பாடம் எடுக்கிறதா சொன்னீங்க?
1: தமிழாசிரியர்.
0: சரி சரி. பொதுவா அந்த பள்ளிக்கூடங்கள்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா சப்ஜெக்ட் ஆசிரியர் பெருமக்கள் இருந்தா கூட தமிழாசிரியர் மேல மாணவர்களுக்கு ஒரு அதீத பாசம் இருக்கும்.
1: தமிழாசிரியர் எப்போதும் மாணவர்கள் வந்து அரவணைத்து செல்லக்கூடியவங்க சார்.
0: ஆமா, ரொம்ப அதுவும் ரொம்ப எளிமையான ஒரு பாடம் இல்லையா? நம்ம மொழி பாடம் அப்படின்றதுனால தமிழாசிரியர்னாலே நாங்க படிக்கும் போதெல்லாம் அப்படித்தான். அதுவும் ஐயா ஐயானுங்கிறது தான் பின்னாடியே சுத்துவோம்.
1: எனக்கு வந்து தமிழ் சொல்லி கொடுத்த ஆசிரியர் ஜான் வில்லியம் ஐயா, அவரு வந்து பாத்தீங்கன்னா செய்யுள் நடத்தும் போதே பாத்தீங்கன்னா அவ்வளவு ராகமா பாடுவாருங்க. நான் வந்து பாடுறது கவிதை எழுதி போடுறேன் சார். இப்ப கூட பாத்தீங்கன்னா நேற்று 218 ஆயுத்து அறிமுகம் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் தலைக்குள்ள எழுதியிருக்கேன்
0: சார். சரிங்க சரிங்க, அற்புதம் அற்புதம்.
1: இப்ப வந்து ஒரு 1500 தலைப்புகள் எழுதியிருக்கேன் சார் கவிதை.
0: அருமை அருமை. உங்களோட பேசினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. என்ன பாடல் இன்னைக்கு ஆசிரியர் பிறந்த கைக்கு
1: கொடுத்தீங்க?
0: இந்த இரவு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பாடல் கேட்கலாமே.
1: இரவு நேரத்துக்கு தகுந்தாப்புல ஒரு இசை வந்து சென்ட்ரல் தாளாட்டுங்க சார்.
0: நன்றி, வணக்கம்.

0: 8:41 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். இனிப்பில் வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: பெரியூர் கீழகுண்டி நல்லசாமி சார்.
0: நல்லசாமி ஐயா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: கருமத்தில இருந்து ஒரு தங்க ரதத்தில்.
0: ஒரு தங்க ரதத்தில் யாருக்காக இந்த பாடல் தெரிஞ்சுக்கலாமா?
1: என்ன சார்,
0: இந்த பாடல் எதனால பிடிக்கும், இல்லை யாருக்காக கேட்குறீங்க அந்த மாதிரி கேட்டேன்.
1: தங்கைக்கு சார்.
0: தங்கைக்கு, அதனால வந்து இந்த பாடல் கேட்டிருக்கீங்க
1: அப்படிதானே?
0: ரொம்ப அருமையான வரிகளாகவும் இருக்கும், கேட்டுடலாம் பாடல். நன்றி இனிப்பு வந்ததுக்கு.

0: 8:46 நிமிஷம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமே நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். இணைப்பில் வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் துறையில் ஒட்ட வெங்கடாஜாபுரத்தில் சுப்பையா டெய்லர் பேசுறேன்.
0: சுப்பையா ஐயா, என்ன பாட்டு வேணும்?
1: உங்க நிகழ்ச்சி நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். டெய்லர் தான் பார்த்துட்டு இருக்கேன்.
0: சிறப்பு. எப்பயும் வானொலியோட இருக்கீங்க இப்ப?
1: ஆமா, நைட்டு பதினோரு மணி கேட்டு.
0: சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. நிலையத்திலயும் மனைவர் நடந்திருக்காங்க. நீங்க முன்னாடியே
1: கேட்டு நகைச்சுவை போட்டீங்க, நல்லா இருக்கும்.
0: சரிங்க, என்ன பாடல் வேணும் இப்ப?
1: எனக்கு வேலைக்காரன் படத்துல வந்து வேலை இல்லாதானா வேலை தெரிஞ்சானா வேலைக்காரன் பாட்டு போடுங்க.
0: கண்டிப்பா.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி, நன்றிங்கய்யா. நீங்க கேட்ட பாடல் கேட்டலாம்.

0: இன்றைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு ஓய்வு நேரத்தில் இனிமையாக பாடல் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அந்த வகையிலே மகிழ்ச்சியோடு இரவின் மடியில் பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வணக்கம். வணக்கம் ஐயா, யாருங்கய்யா பேசுறீங்க?
1: பெரம்பலூர் மாவட்டம் டீக்களத்தூர் ஆறுமுகம்.
0: டீக்களத்தூர்,
1: ஆமாங்கய்யா.
0: சரிங்க, ஆறுமுகம் ஐயா டெய்லர்னு நினைக்கிறேன், அப்படித்தானே?
1: ஆமாங்கய்யா.
0: சரியா சொல்லிட்டானா?
1: சரியா சொல்லிட்டேன்.
0: நம்ம நேயர்கள்லாம் எல்லாருமே மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிருக்கீங்க. சரி சரி, எப்படி போயிட்டு இருக்கு டெய்லர் தொழில் இப்ப?
1: பணிகளுக்கு
0: இடையிலும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி

0: பாடல் கேட்கணும்னு வந்திருக்கிறீங்க.
1: ஆமாங்க.
0: என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: திருமூர்த்தி படத்துல இருந்து செங்குருவி செங்குருவி தாரமட செங்குருவி.
0: ஆஹா, நல்ல அருமையான பாடல்.
1: அதிரடி பாடல்.
0: ஆ, என்ன சொன்னீங்க?
1: அதிரடியா இருக்கு.
0: அதிரடியான பாடல் அது.
1: ஆமாங்க,
0: அதிரடியான பாடல். நாளை காலையில 11 மணிக்கு போடு ஆட்டம் போடல கேளுங்க, சரியா? நல்ல ஒரு அருமையான பாடல். நீங்கள் கேட்ட 10 மணிக்கு, பத்து மணிக்கு போடு ஆட்டம் போடு, நாளை காலையில் 10 மணிக்கு. அதுதான் அதிரடி பாட்டு. இது நல்ல டூயட் சாங். கேட்ட என்ஜாய் பண்ணலாமா?
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி 80-90 காலகட்டங்களிலிருந்து வெளியான திரைப்படங்கள்லேருந்து பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்தாங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்ட நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. நேர்களை காலத்தால் அழியாத காவிய கானங்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இரவு 10 மணிக்கு அரங்கிசையில் திருவையாறு பிவி ஜெயஸ்ரீ அவர்களினுடைய பாட்டு ஒலிபரப்பாக கேட்க மறவாதீர்கள்.
1: கொஞ்சம் யோசிக்கலாமா அன்பே? உன் பார்வை பட்டதும் என் பார்வை குறைந்தது.
2: ஏன் அவ்வளோ பளிச்சுனா இருக்கேன்?
1: அட, உன்னை பார்த்து சொல்லலாமா?
2: என்னைய பார்த்து சொல்லாம இந்த வண்டிய பார்த்தா சொன்னீங்க.
1: ஆமா, எல்லாரும் வண்டி ஓட்டுறத பாத்துட்டு தான் சொல்றேன்.
2: அப்படி என்னத்த பாத்தீங்க?
1: வண்டி ஓட்டுறவங்க இந்த முகப்பு விளக்க கொஞ்சம் தனிச்சு அடிச்சா பரவாயில்ல, கண்ணுல பளிச்சுன்னு படுறது மாதிரி அடிச்சிட்டு வர்றாங்க. வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா?
2: இப்ப தெரியுதுல, நீங்களும் வண்டி ஓட்டுறப்ப முகப்பு விளக்க தனிச்சு அடிங்க.
1: உன் பேச்ச மீறவா போறேன்.
2: ஏன் பேச்ச மீறாம இருக்கிறது இருக்கட்டும், சாலை விதிகளை மீறாம பாத்துக்கோங்க.
3: திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.
0: திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இன்னும் சில நொடிகள்ல கேட்கலாம். நியூஸ் அட் 9.
4: Good evening. This is Akashwani and I am Nishit Kumar with the news at 9. The headlines. India and Slovakia elevate ties to comprehensive partnership. Inc. 11 pacts to boost cooperation in key sectors including labor migration, digital technology and defense. Prime Minister Narendra Modi and his Slovak counterpart also agree to establish a joint working group on counter-terrorism. French city of Avignon gears up to host G7 summit beginning tonight. Prime Minister Modi to attend summit tomorrow. DRDO successfully conducts flight test of indigenously developed long-range land attack cruise missile. Israel says its military will continue to hold positions indefinitely in Lebanon, Syria and Gaza despite US-Iran peace deal. And in the FIFA World Cup, Spain to take on Cabo Verde in Group H, clash at Atlanta in US tonight. And now the news in detail. India and Slovakia today elevated their ties to a comprehensive partnership. The two sides also inked 11 agreements to boost cooperation in key areas including labour migration, digital technology and defence following talks between Prime Minister Narendra Modi and his Slovak counterpart Robert Fico in Bratislava. Later addressing a joint press conference, Mr. Modi said elevation of ties symbolises shared beliefs, priorities and future.
5: हमने अपने संबंधों को कॉम्प्रिहेंसिव पार्टनरशिप का दर्जा देने का निर्णय लिया है. ये हमारे साझा विश्वास, साझा प्राथमिकताओं और साझा भविष्य का प्रतीक है. आज प्रधानमंत्री जी और मैंने हमारे सहयोग को नई दिशा और नई ऊर्जा देने पर विस्तृत रूप से चर्चा की. ऑटोमोबाइल

இனிமையான இரவு நேரத்தை மேலும் இனிமையாக்க இனிய பாடல்களோடு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். இனிய ராகம்.

அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இந்த தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறோம். உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைக்களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி அல்லது A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குனர், நாடகப் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒலிபரப்பப்படும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும். இனிமையான பாடல்களோடு இரவு நேரத்தை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது திருச்சி FM Rainbow 102.1 இனிய ராகம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நெஞ்சத்தோடு கலந்து நினைவுகளோடு உறவாடும் காவிய கானங்கள் காற்றலையில் தவழும் நேரம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸில் இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்கள் விருப்பமான பாடலை கேட்க சுழி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246 102.1 240 102.1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க நிகழ்ச்சியில் விருப்பமான பாடலை கேட்டு ரசிங்க.

0: 10 மணி 8 நிமிடம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தால் அழியாத காவிய கானங்களை தரும் ஞாபகம் விருதி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அன்பு அறிவிப்பாளர் கோபால் ஐயா அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் கூறி ஞாபகம் விருதி நிகழ்ச்சியில் 2 நாள் இடைவேளைக்கு பிறகு 102.1 பண்பலையில முதல் நேராக இணைவது மலைக்குடி பற்றி சண்முகம். 4 மணி வண்ணப்பட நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா, நீங்களும் புவியின் புதல்வி கரணி மேலும் ரொம்ப அருமையா நடத்துறீங்க. அதனை தொடர்ந்து வந்த பொன்மாலையில வந்த பாடல்கள் அனைத்தும் செம டக்கர். நாங்க வானொலி பற்றிய விட்டு நகரல நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமா இருக்கு.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கடிதமா சொல்ல வேண்டியத நிகழ்ச்சியிலே சொல்லிட்டீங்க, என்ன பாட வேணும்?
1: இமெயில் வந்து எங்களுக்கு அனுப்ப தெரியல, நாங்க நண்பர்கள் கூட அனுப்பினா அதை படிக்க மாட்டேங்கிறாங்க அறிவிப்பாளர்கள், அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அத நண்பர்கள் கூட எங்க பேரை சேர்த்தா கொஞ்சம் படிக்க சொல்லுங்கய்யா, எங்களுக்கெல்லாம் அனுப்ப தெரியாது, அதனால கொஞ்சம் ஆர்ஐட்ட சொல்லி அதை கொஞ்சம் நடைமுறைக்கு கொண்டு வாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு மனசு.
0: சரிங்கய்யா, சரி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: முதல் நேரம் வந்திருக்கேன், மழை பெஞ்சு ரொம்ப குழு குழு ஜில்லுன்னு இருக்கும். படம் வந்து களத்தூர் கண்ணம்மா, அதுல அம்மாவும் நீ அப்பாவும் நீங்கிற பாட்டை இந்த இனிய இரவுல 102.1 வழியா காற்றுல தவளை விடுங்க. இந்த பாட்டு வடக்காண்டாறு வீதி பூம்புகார் கல்யாணம் மற்றும் 102.1 936 இரு அலைவரிசை நேரத்தான் கொடுங்கய்யா. வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்கய்யா, நீங்க கேட்ட மாதிரியே பாடல் கேட்டலாம்.

0: யார் பேசுறீங்கம்மா?
1: ஜனனி, தஞ்சாவூர்ல இருந்து கால் பண்றேன்.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இருவள்ளுவர் படத்திலிருந்து மலரோடு தனியாக இந்த பாட்டு.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. நீங்கள் விரும்பி கேட்ட அந்த பாடல்

0: 10:16 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். அன்றும் இன்றும் என்றும் நம் மனம் விட்டு நீங்காத திரைசை பாடல்களை கேட்டு ரசிட்டு இருக்காங்க நேயர்கள். அந்த வரிசையில அடுத்ததா வரக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: சார், கரூர் மாவட்டம், ஆத்திமலை, காளிதாஸ்.
0: காளிதாஸ் ஐயா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: ஞான ஒளியில அம்மா கண்ணு சும்மா சொல்லு, ஆசை இல்லையா என் மேல், ஆசை இல்லையா உன்னை அள்ளி கட்டி கொள்ளும் போது இன்பம் இல்லையா, இன்பம் இல்லையா.
0: நன்றி, நன்றிங்க இணைப்புல வந்ததுக்கு. நீங்க கேட்ட மாதிரியே பாடல் கேட்டலாம்.

0: பத்து மணி 20 நிமிடம் ஞாபகம் பிரதி நிகழ்ச்சியில் நம்ம ஓடி இணைய போகும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் கோணப்பாதையில இருந்து சந்திரா பேசுறேன்.
0: சந்திராமா, என்ன பாடல் வேணும்
1: இன்னைக்கு? தங்க பதக்கத்துல இருந்து தட்டி செல்லும் முத்துக்கண்ணம் சிரிப்பு அந்த பாட்டு வேணும்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி. நீங்க விரும்பி கேட்ட பாடலை எல்லோரும் கேட்டு ரசிப்போம்.
2: How I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky.

0: நீங்கா நினைவுகள் நிழலாடும் நேரம் 10:25 ஞாபகம் வருது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய நேயர் யார், என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மேலசிந்தாமணியில இருந்து ஈஸ்வரி பேசுறேங்க சார்.
0: ஈஸ்வரிமா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வசந்த மாளிகை படத்துல இருந்து கலைமகள் கைப்பொருளே உன்னை கவனிக்காது.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: 10:29 காலத்தால் அழியாத காவிய கானங்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் தொலைபேசி மூலமாக கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்க தொட்டு வரலாம். 4-3-1 முன்னிணைப்பினோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1. இப்போ இனிப்பில் வரக்கூடிய நேர் என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: உடையார்பாளையம் அஜின்.
0: ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் இருந்து அடி என்னடி உலகம் இதில் எத்தனை கலகம் என்ற பாடல்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாங்கய்யா. நன்றி இனிப்பில் வந்ததுக்கு. ஐயா கேட்ட மாதிரியே இந்த பாடல் நம்மளும் கேட்டு ரசிப்போம்.

என்னடி உலகம் இதில் எத்தனை கலகம். பந்தம் என்பது சிலந்தி வலை பாசம்.

0: நெஞ்சத்தோடு கலந்த நினைவுகளோடு உறவாடும் காவிய கானங்களை ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருமணமாரி அம்சொல்லி சார்.
0: என்ன பாடல் வேணுமா அம்சொல்லி அம்மாவுக்கு? கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றிமா இணைப்புல வந்ததுக்கு.
1: நன்றி சார்.
0: நேர்களே, நீங்களும் உங்கள் விருப்பமான பாடலை கேட்க தொட்டு வரலாம். சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246 102 1, மற்றொரு எண் 240 102 1.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேயர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு வச்சிருக்காங்க. இனிப்புல வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா. யார்?
1: பெரம்பலூர் மாவட்டம் சத்திரமனை கிராமத்திலிருந்து ஸ்டீபன் பேசுறேன் சார்.
0: ஸ்டீபன் ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் போடுற சார், காதலிக்க நேரம் இல்லை.
0: அதுல என்ன பாடல்?
1: உங்க பொண்ணான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, அந்த பாடல் போடும் சார்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க. 10:42 ஆகுது, நீர் கேட்ட அந்த பாடல் இப்போ வருது, கேட்டு ரசிப்போம்.
2: உங்க பொண்ணான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

0: வரலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா, சந்தேகம் தானா.
1: மலரும் நினைவுகளை மனதோடு சேர்க்கும் பாடல்களோடு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நேர்கள் விருப்பமான பாடல்களை தொலைபேசி மூலமாக கேட்டுட்ருக்காங்க. இணைப்பில் வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
2: ஹலோ.
1: ஆ வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: ஆ வணக்கம் சார், தஞ்சாவூர் சரஸ்வதி பேசுகிறேன்.
1: சரஸ்வதிமா, என்ன பாடல் வேணும்?
2: இல்லாமல் அந்த பாட்டு கொடுத்துருக்கோம்.
1: தில்லான மோகனாம்பல்ல இருந்து பாடல் வேணுமா? நான் கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றி.
2: ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோகிராம். எல்லாருக்கும் பழைய பாட்டுகளும் நல்லா கேட்காத பற்றிலாம் கேட்குறாங்க நேர்களுக்கு.
1: சிறப்புமா, சிறப்பு. நன்றி. நீங்கள் விரும்பி கேட்ட நன்றிமா நன்றி. நீங்கள் விரும்பி கேட்ட அந்த பாடலையும் இப்போ கேட்டு ரசிப்போம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 92.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேர்கள் பழைய திரிசை பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. இணைப்பில் வரக்கூடிய நேயர் என்ன பாடல் கேட்க போகிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமாக இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கேன்.
0: யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தோப்புத்தெரு கே சிவசுப்பிரமணியன்.
0: சொல்லுங்கள் ஐயா, என்ன பாடல் இன்னைக்கு?
1: படம் நாடோடி மன்னன். பாடல் சும்மா கிடந்த நிலத்தை எல்லாம் சோம்பு இல்லாமல் ஏர் நடத்தி பாடலுக்கு இந்த பாடலை ஒளிபரப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றிங்கய்யா. நீங்க கேட்ட மாதிரி அந்த பாடலை இப்ப ரசிப்போம்.

0: அடக்காடு வளைஞ்சன் மச்சான், நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம்.
1: நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம்.
0: நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம். நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம்.
2: நீங்கா நினைவுகளை நெஞ்சோடு சேர்க்கும் ஞாபகம் மருதையை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சியில் நிறைவு நேயர் யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார்.
2: வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: நலமாக இருக்கீங்களா சார்?
2: நான் நலமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன் சார்.
2: சிறப்பு சார். யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: திருச்சி காஜாப்பட்டை ரசீது பேசுறேன் சார். அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா 8:30 சாந்தி சரவணகுமார் வந்து பாரதியார் ஜாக பேட்டி எடுத்தாங்க 2013. அந்த நிகழ்ச்சி கேட்டேன் பாருங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது வர்ற வழியில வந்துட்டு இருக்கும் போது அந்த வண்டியை நிப்பாட்டி கேட்டு எடுத்தா வீட்டுக்கே வந்தேன் பாத்தீங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சி சூப்பரா இருந்தது.
2: சரிங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
3: படம் வந்து சிவகாங்கி செல்வன் படத்துல இருந்து உள்ளம் ரெண்டும் ஒன்றே உண்டு.
2: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றிங்க இனிப்பில் வந்ததுக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட நேர்களுக்கும், பங்கு பெற முயற்சி செய்த நேர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி.

ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு நாளை காலை மணி 5:45 துவங்கும். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

న్యూస్ మైక్ టూ. ఫ్రమ్ న్యూస్ మైక్ వన్.